இசையமுதம் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ்.

0: நேரம் 5:58:30 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனிதே நிறைவு பெறுகிறது இசை அமுதம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9-இல்
2: இன்று மாலை 5:02 ஆலய தரிசனம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9-இல்.

0: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு

இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் சேவை செய்திகள் கேட்கலாம். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எந்தவித கட்டணமுமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே www.tnvelaivaaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: Ashwani, the news read by Tanvi Khurana.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள்.
1: ஒரு வகுப்பறையில் மாணவி ஒருத்தி தன்னுடைய தோழி அமர்வதற்காக இருக்கை ஒன்றில் தன் பொருளை வைத்து இடம் பிடிக்கிறாள். தோழி வருவதற்கு சற்று தாமதமாகிறது. அச்சமயத்தில் அதே வகுப்பைச் சேர்ந்த மற்றொரு மாணவி வந்து அப்பொருளை கீழே வைத்துவிட்டு அமர்ந்து விடுகிறாள். அப்பொழுது தாமதமாக வந்த மாணவி தனக்காக தன் தோழி பிடித்த இடத்தில் அமர்ந்த மாணவியிடம் சண்டை போடுகிறாள். சிறிது நேரத்தில் வகுப்பறையில் கூச்சல் அதிகமாகி வளாகமே அதிர்கிறது. மாணவிகள் இரு பிரிவாகி ஆளுக்கொரு பக்கமாக தங்கள் நியாயத்தை கூறுகின்றனர். உணவு இடைவேளை காரணமாக ஆசிரியர் அல்லாத அச்சமயத்தில் உருவான இச்சிக்கலானது வகுப்பறை தொடங்கிய பிறகும் தொடர்கிறது. வகுப்பறைக்குள் நுழைந்த ஆசிரியர் மாணவிகளுக்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கிறது என்று எண்ணி விசாரிக்கிறார். உண்மையை அறிந்த பிறகு மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மை பற்றி விளக்கி வகுப்பறையில் பாடம் எடுத்தார். இந்நிகழ்வை சற்று சிந்தித்து பார்த்தால் இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்திருந்தால் இயல்பான நிகழ்வாயிருக்கும். இது மட்டுமல்ல, பேருந்தில் பயணிக்கும் பொழுது இடம் பிடிப்பதும் அதனால் சண்டை ஏற்படுவதும் கண்முன்னே நிகழும் பொழுது சகிப்புத்தன்மை காணாமல் போய்விடுகிறது. இதையடுத்து வீட்டிற்கு வருவோம். வீட்டு வாசலை பாதுகாத்தலில் தவறில்லை. பக்கத்து வீட்டு மரத்திலிருந்து இலைகள் குப்பையாக விழுந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெரிய சண்டை போடுபவர்களும் உண்டு. ஒருவர் மரம் வளர்க்கும் பொழுது அந்த மரத்தின் இலைகள் காய்ந்து பக்கத்து வீட்டில் சென்று விழ வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரும் வளர்ப்பதில்லை. மரம் வளர்ப்பவருக்கும் நம்மால் யாருக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் இருக்கத்தான் வேண்டும். அதற்காக காய்ந்த இலைகள் விழுவதால் மன அழுத்தம் அதிகமாகி மனநோக்கி தள்ளப்படும் அளவிற்கு யாரும் செல்ல வேண்டியதில்லை. இதற்கும் சகிப்புத்தன்மை என்ற பண்பு குறைந்து கொண்டே வருவதுதான் காரணம். மேலும் வாசலில் குப்பைகளை அகற்றும் பொழுது வரும் பிரச்சனைகள் இன்னும் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. இந்த விஷயத்தில் யாருக்கும் நீதி சொல்வது என்பது இயலாத காரியமாகும். நம் வீட்டை சுற்றி நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக சண்டையை கூட்டி பிரச்சனையை அள்ளக்கூடாது. பெருந்தன்மை மிக்க மனம் கொண்டவர்கள் அவர்கள் வீட்டை சுற்றிலும் எந்த கணக்கும் பார்க்காமல் சுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிறு குழந்தை முதல் வகுப்பறையில் சகிப்புத்தன்மை பண்பை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எந்த ஒரு நிகழ்விற்கும் வரிசையாக வாருங்கள் என்று கூறுகிறார்கள். சில குழந்தைகள் வரிசையில் வருவதற்கு சிரமத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அப்பண்பை வளர்ப்பதற்காகவே பயிற்சி அளிக்கப்படுகிறது. குழந்தைகளை கூட திருத்துவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் பெரியவர்கள் கூட வரிசையில் நிற்பதை முடியாத காரியமாகவே எண்ணுவார்கள். முக்கியமாக குடும்ப அட்டையின் மூலம் அரிசி பருப்பு வாங்க வரும் பெரியவர்கள் வரிசையில் வருவதற்கு மிகவும் யோசிப்பார்கள். அதற்கான குறுக்கு வழியை தேடுவார்கள். அவர்களுடைய சக்தியை எந்த வகையில் எல்லாம் செலவிட முடியுமோ அந்த வகையில் எல்லாம் செலவழிப்பார்கள். அதையெல்லாம் விடுத்து சற்று நேரம் வரிசையில் நின்றால் அனைவருக்கும் வேலை எளிமையாகிவிடும். அதை யோசிக்காமல் செயல்பட்டு அடிக்கடி அடிதடி வரை சென்று மீள்வார்கள். அனைத்து விஷயத்திலும் சகிப்புத்தன்மை என்பது அனைவருக்கும் வேண்டிய அளப்பரிய பண்பாகும். இருக்கைக்கு இடம் பிடிப்பதிலும் பொருள் வாங்குவதற்கு வரிசையில் நிற்பதிலும் மரத்தின் இலைகள் உதிர்வதிலும் சகிப்புத்தன்மை இருந்தால் அதைவிட மேலான நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் போது நிலையான செயல்களை செய்ய முடியும். சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தால் சாதனைகளை செய்யலாம். தனி மனித வாழ்வில் இருந்து பொது வாழ்க்கை வரை அனைவருக்கும் தேவையான அடிப்படை பண்பு சகிப்புத்தன்மை.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள்.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: அப்பா கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில்.

0: மதுரை இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: நேரம் காலை 6:15:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: May 30 இந்நாளின் சிறப்பு. ஆயிரத்தி 1631 ஆண்டு May 30 முதலாவது பிரெஞ்சு மொழி பத்திரிகை கெசட் டி பிரெஞ்ச் வெளிவந்தது.
1: 1854 ஆண்டு May 30 கேன்சர்ஸ், நெப்ரஸ்கா ஆகியன ஐக்கிய அமெரிக்காவின் மண்டலங்கள் ஆயின.
0: 1913 ஆண்டு இதே நாளில் ஐரோப்பாவின் தென்கிழக்கே அமைந்துள்ள அல்பேனியா தனி நாடாகியது.
1: 1914 ஆண்டு May 30 அக்காலத்தின் மிகப்பெரிய பயணிகள் கப்பல் அக்குவித்தானியா தனது முதல் பயணத்தை இங்கிலாந்து லிவர்பூலில் இருந்து நியூயார்க் நகரம் நோக்கி ஆரம்பித்தது.
0: 1971 ஆண்டு இதே நாளில் செவ்வாய்க்கோளின் 70% படம் பிடிப்பதற்காகவும் அதன் வளிமண்டலத்தை ஆராயவும் என மரைனர் 9 விண்ணோட்டம் விண்ணுக்கு ஏவப்பட்டது.
1: 1974 ஆண்டு May 30 ஏர்பஸ் A300 பயணிகள் வானூர்தி தனது முதலாவது சேவையை ஆரம்பித்தது.
0: 1975 ஆண்டு இதே நாளில் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தொடங்கப்பட்டது.
1: 1987 ஆண்டு இதே நாளில் கோவா இந்தியாவின் தனி மாநிலமாகியது.
0: ஜெர்மானிய கணிதவியலாளர், வானியலாளர் ஜார்ஜ் வான் ஃபியூபர்க் அவர்களின் பிறந்த தினம் 1423 ஆண்டு May 30
1: தமிழக எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்களின் பிறந்த தினம் 1931 May 30
0: பிரான்ஸ் நாட்டு புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்களின் நினைவு தினம் 1431 May 30
1: சீக்கிய குரு குரு அர்ஜன் அவர்களின் நினைவு தினம் 1606 ஆண்டு May 30
0: தமிழக புலவர் பாம்பன் சுவாமிகள் அவர்களின் நினைவு தினம் 1929 ஆண்டு May 30
1: தென்னிந்திய மிருதங்க கலைஞர் பாலக்காடு TS மணி ஐயர் அவர்களின் நினைவு தினம் 1981 May 30
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: நேரம் காலை 6:30
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எது வரணும்?

0: விருப்பத்திற்கு
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: வெளிநாடுகள் எல்லாம் போய் பல வகையான நிலத்தோற்றங்கள், பல வகையான பருவ காலநிலைகள், காடுகள், காட்டுயிர்களை ரசிச்சு காண்பதற்காக சுற்றுலா செல்பவர்கள் உண்டு. ஆனா நம்மள எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நிலத்தோற்றங்களா இருக்கட்டும், பருவ காலங்களா இருக்கட்டும், பல வகையான காடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம நாட்டிலேயே இருக்குது. இந்திய துணைக்கண்டம்னு சொல்றோம்னா அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தீர்மானிக்கிற விஷயங்களே இந்த பலதரப்பட்ட சூழலியல் காரணிகள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிலத்தோற்றத்துல தமவெளிகள், பீடபூமிகள், குன்றுகள், பழங்கால மலைத்தொடர்கள், மடிப்பு மலைகள், பள்ளத்தாக்குகள், குகைகள் இப்படின்னு எல்லா வகை நிலத்தோற்றங்களும், பிற கடற்பகுதியில் இல்லாத சிறப்பு அம்சமான பருவக்காற்று காலநிலையும், கோடை, குளிர், வசந்த கால, இலையுதிர்கால பருவ காலங்களும் காணப்படுகிற வகையில வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டலத்துல அமைஞ்சிருக்கு நம்ம இந்தியா. அதிக மலைப்பொழிவு இருக்கக்கூடிய அடர்த்தியான உயிர்ப்பன்மை நிறைஞ்சி காணப்படுகிற பசுமை மாறாக்காடுகள், இலையுதிர்காடுகள், புல்வெளிகள், உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள், துருவ காலநிலை தாவரங்கள்னு இந்த உலகத்துல வெப்பமண்டலத்திலிருந்து துருவப்பகுதி வரை இருக்கக்கூடிய எல்லா வகை காடுகளும் நம்ம நாட்டிலேயே இருக்குது. அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மெகா டைவர்ஸ் நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்குது. ஈக்குவட்டோரியல் கிளைமேட்னு சொல்லப்படுற இந்த பூமத்திய ரேகை பகுதி காலநிலையிலிருந்து பனிப்பொழிவும் உறைபனியும் இருக்கக்கூடிய துருவ காலநிலை வரைக்கும் நம்ம இந்தியால பரவி கிடக்கு. அது மட்டுமா, சுமார் 7500 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடற்கரை இருக்கிறதுனால ஆரோக்கியமான கடல் சூழலையிலும் பெற்று காணப்படுகிறது நம்ம இந்தியா. அப்படின்னா நம்ம சூழலியல்ல இருக்கிற உயிர் பன்மைய நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அதனாலதான் பேருயிரினங்களும் சிற்றுயிரினங்களும் பரவி கிடக்குது நம்ம நாட்டுல. பூனை இனம்னு எடுத்துக்கிட்டாலே புலி, சிங்கம், சிறுங்கி புலி, சிறுத்தை, காட்டுப்பூனை வகைகள் என பல இனங்களும், ஆசிய யானைகள், காண்டாமிருகங்கள், பல வகை கரடிகள், ஓநாய், கழுதை புலி, காட்டு நாய்கள், பல்வேறு வகை குரங்குகள், பறக்கும் அணில், புள்ளிமான், தங்காய்மான், கங்குல்மான், ஈரநிலமான், சாம்பார் மான் என பல வகை மான் இனங்களும், புள்ளினங்களாகிய இரளைகளும், 200 மேற்பட்ட பாம்பு வகைகளும், பஸ்டர்ட் வகை பறவைகள், இருவாச்சி கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்னு சொல்லுவோம், இருவாச்சி பறவை இனங்கள், வகை வகையான கழுகினங்கள், 100 பட்டாம்பூச்சி வகைகள் அப்படின்னு இந்தியால பயோடைவர்சிட்டி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, நம்ம மலச்சு போக செய்யற அளவுக்கு வளம் நிறைஞ்சு காணப்படுற ஒரு விஷயம். இத்தனை இயற்கை சூழலியல் பொக்கிஷத்தை கொண்ட நம்ம நாட்டுடைய வளத்தை பொறுப்புணர்வோட காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவை சுற்றி பார்க்கறது அப்படிங்கிறது உலகத்தையே சுற்றி பார்த்து வர்றதுக்கு சமம்னு சொல்லலாம். சூழலியல் அறிவோம், இயற்கை வளம் காத்து மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேனி மாவட்ட நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் ஒரு எண்ணாக 25 30 171 மதுரையின் முன் இணைப்பான 0452 தொட்டு வரலாம். இன்று காலை 10:02 விருப்ப கானங்கள், யாருடைய விருப்ப கானங்களை கேட்க போறோம்னா, உசிலம்பட்டியைச் சேர்ந்த வசந்த் அவர்களின் விருப்ப கானங்கள் தான் நம்ம கேட்க போறோம். நேரம் 6:35. இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம், ஞாயிறு. சனிக்கிழமை அன்பார்ந்த உழவர்களின் நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை வெயிலின் தாக்கம்

0: அதிகரித்து வருவதால் பயிர்களை வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விவசாயிகள் உரிய வழிமுறைகளை பின்பற்றுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பயிர்களை வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு உழவர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல், மக்காச்சோளம், பயறு வகைகள், எள், நிலக்கடலை, காய்கறிகள், மலர்கள் மற்றும் பழப்பயிர்களில் கோடை வெப்பம் காரணமாக மலர் உதிர்தல், காய்பிடிப்பு குறைதல் மற்றும் கருகள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனை தவிர்க்க விவசாயிகள் மேலாண்மை முறை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீர் மேலாண்மை, பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் முறையை பயன்படுத்த வேண்டும். நீர் ஆவியாவதை தவிர்க்க அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்தல் அவசியம். பண்ணை பணிகளை செய்யும் போது அதிக வெப்பம் நிலவும் நேரங்களான காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை பண்ணை வேலைகளையும் புதிய நாற்று நடும் பணிகள் மேற்கொள்வதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். கோடை உழவு மேற்கொள்வதன் மூலம் நிலத்தில் உள்ள பூச்சியின முட்டைகளை அழுக்கவும் மழை நீர் சேமித்து மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். நிழல் வலை மற்றும் மூடாக்கு போடுவதின் அவசியம். நாற்றங்கால் மற்றும் காய்கறி பயிர்களை பாதுகாக்க நிழல் வலை கூடாரங்களை அமைக்கலாம். செடிகளின் அடிப்பகுதிகளில் காய்ந்த இலைகள், தென்னை நார் கழிவு அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்கு அமைப்பதன் மூலம் மண் ஈரப்பதம் காக்கப்படும். இலைவழி தெளிப்பாக வெப்ப அழுத்தத்தை குறைக்க 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலைகளின் மேல் தெளிப்பதன் மூலம் நீர் ஆவியாதலை குறைத்து பயிர்களை பாதுகாக்கலாம். இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கோடை வெயிலினால் ஏற்படும் பயிர் சேதத்தை தவிர்த்து நிலையான மகசூலை பெற முடியும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பழ அறிவியல் துறையில் ஒட்டு செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. மா ஒட்டு, PKM 1, PKM 2, இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூரா, மல்லிகா, ருமானி ஆகிய ஒட்டு செடிகள் ₹80 விலையில் 15,000 கையிருப்பு உள்ளன. சப்போட்டா ஒட்டு PKM 1, PKM 3, PKM 4, PKM 5 ₹80 விலையில் 6,000 கையிருப்பு. கொய்யா பதியம், லக்னோ 49, லலித் ஆகிய ரகங்கள் ₹60 விலையில் 1,000 செடிகள் கையிருப்பு உள்ளன. எலுமிச்சை நாற்று PKM 1 ரகம் ₹40 விலையில் 1,800 செடிகள் உள்ளன. மாதுளை ஒட்டு பாகுவா ₹40 விலையில் 2,000 செடிகள் உள்ளன. மேற்கிந்திய செர்ரிக்கன்று லோக்கல் ₹40 விலையில் 2,000 செடிகள் உள்ளன. கொடுக்காப்புளி ஒட்டு PKM 1, PKM 2 ₹50 விலையில் உள்ளன. பலாப்பழம் ஒட்டு PKM 1, PKM 2, பாலூர் என்ற ரகங்கள் ₹100 விலையில் உள்ளன. டிராகன் பழம் கன்று ₹150, களாக்காய் கன்று லோக்கல் ₹40, விளாம்பழம் ஒட்டு PKM 1 ₹40, நெல்லி ஒட்டு NA7, கிருஷ்ணா, காஞ்சன் ₹50, நாவல் ஒட்டு கொங்கண பகதுளி ₹60. விவசாயிகள் தேவைப்படும் செடிகளை வாங்கி பயன்பெறலாம் என பெரியகுளம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழ அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே. ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: மணல் பாங்கான மண் வகைகளில் சிறு துளைகளை விட பெரு துளைகளை விட அளவு அதிகமாக இருப்பால் நீர்பிடிப்பு திறன் கம்மியாக இருக்கும். நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மண் சில்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தரையின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் சரிவின் காரணமாக மழைநீரோடு கலந்து நீர்நிலைகளில் வந்து சேரும் பொழுது நீர்நிலைகள் வந்து மூட வாய்ப்பு உள்ளது. அவ்வப்போது நம் நீர்நிலைகளை தூர்வாளும் பொழுது நீர்த்தேக்க நிலைகளில் உள்ள மண்ணை வந்து நம்ம வந்து தூர்வாரணும். தூர்வாரணாதான் நீரை வந்து தக்க வைத்துக்கூடிய அளவை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம். தரைக்கு

0: மேலே உள்ள மண் வகைகள் வந்து சிறு துளைகள் உள்ள மண் வகைகளாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சரிவு நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறதுனால நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் அனைத்தும் அந்த நீர்நிலையில் இருந்துடும். அதனால அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய மண்ணை பயன்படுத்தினாலும் நம்மளுடைய நிலத்தில் நீர்ப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தூர் வாருதல் அப்படிங்கிறது ஒரு முறையாக பயன்படுத்திருக்காங்க. பொதுவாக இந்த கோடை காலங்களில் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் சேகரித்து கொள்ளக்கூடிய ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா கோடை உழவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். பொதுவாக உழவு அப்படிங்கும்போது ஒவ்வொரு அறுவடை செய்வதற்கு முன்னாடி அல்லது அறுவடை செய்த பிறகு இன்னொரு பயிர் போடுவதற்கு முன்னாடி நம்ம வந்து உழவுகள் நம்ம நிலத்தில் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு உழவு முறை தான். அந்த உழவு முறையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கோடை காலங்களில் அதாவது பருவமழை முடிந்து அந்த ஈரப்பதம் உள்ள அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நிலத்தை வந்து பயிர் அறுவடை முடிந்த பிறகு நாம் வந்து நிலங்களை வந்து ஆள உழ வேண்டும். விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து நீர்நிலைகளை பயன்படுத்தக்கூடிய நிலங்களும் வைத்திருக்கிறார்கள். பருவமழை சார்ந்த நிலங்களும் இருக்கு, மானாவாரி நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அந்த நிலங்களும் இருக்கு சார். எந்த நிலமா இருந்தாலும் மண்ணோட நீர்ப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது மழை பொழியும் பொழுது பருவ காலங்களில் மழை நீரை வந்து நம்ம நிலத்தில் சேகரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம வந்து கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும். அந்த காலகட்டங்களில் பயிர் அறுவடை முடிந்த பிறகு ஆழமான உழவுகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும். ஆழமான உழவுகளை ஏன் மேற்கொள்ளணும் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா 15-30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய பயிரிடக்கூடிய பயிர்களின் வேர்கள் வந்து நிலத்துக்கடியில் போகக்கூடிய தன்மை உடையது. 15 சென்டிமீட்டர் பொதுவாக எல்லா பயிர்களும் போகும். 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சில ஆணிவேர் வகை தாவரங்கள் வந்து 30 அடி வரைக்கும் போகணும். பயிருக்கு தேவையான நீர் ஈரப்பதம் வந்து மண்ணோட அடிப்பகுதி வரைக்கும் ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னம்னா கோடை காலங்களில் நீர் ஆவியாவதை வந்து தடுக்கலாம். நார்மலாக வெயில் படுற பகுதி பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி ஒரு 10 சென்டிமீட்டர் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா உடனே ஹீட் ஆகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுனால நீர் ஆதாரங்கள் உடனே ஆவியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆழ உழுதல் செய்யும் போது மழைநீர் வந்து நிலத்திற்கு அடியில் நீண்ட நாட்களை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு தகவமைப்பை உருவாக்கி கொள்ளலாம். மழைநீர் வந்து உருண்டு ஓடாமல் பூமி வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகவமைப்பு இருப்பதால் மழைநீர் வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு சார். ஆழ உழுததுக்கு அப்புறம் கடைசி உழவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நிலச்சரிவுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்மளுடைய கடைசி உழவு இருக்கணும் சார். நிலச்சரிவுக்கு இடையாக நம்மளுடைய கடைசி உழவு உழுதணும்னா உருண்டு ஓடுவதை நம்ம தடுத்து நிலத்துக்கு அடியில் உறிஞ்சக்கூடியதாக நம்ம மாற்றலாம் சார். ஸோ இதனால நீர்ப்பிடிப்பு திறன் அதிகப்படுத்தலாம். இதுதான் சார் கோடை உழவு. மண்ணோட மேற்பகுதி மட்டும்தான் காயும். நமக்கு வந்து நீர்ப்பிடிப்பு திறன் மண்ணுக்கு அடியில் தான் இருக்கணும். செடியோட வேர்பகுதிங்கிறது 10 சென்டிமீட்டர்லேருந்து கீழே தான் வந்து இருக்கும். அதனால மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் மண்ணில் வந்து ஈரப்பதம் இருந்தால் நம்மளுடைய கோடை காலையில் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு வந்து நீர் ஆதாரங்கள் பற்றாக்குறை இல்லாமல் செடி வந்து எடுத்துக்கோங்க சார். நம்ம பருவ காலங்கள் முடிந்து கோடை காலங்கள் தொடங்கும் பொழுது ஆழ உழுவும் போது கோடை காலங்களில் வரக்கூடிய அந்த மழை நீரை வந்து ரொம்ப சேகரிக்கணும். மண்ணில் உறிஞ்சக்கூடிய தன்மையே இருக்கும் ஆழ உழுவு தான். நார்மலாக வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் சார் நம்மளுடைய கலப்பைகள் வந்து போகக்கூடிய தன்மை உடையது, அதுக்கு மேலே போகாது. அந்த 30 சென்டிமீட்டருக்கான அந்த பகுதிகளில் நீர் சேமிப்பு செய்வது சிறந்தது.
1: இதுவரை கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாக

0: உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தி

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு ஒல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1 க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: என்ன
5: மாதிரி
1: மீனாட்சி பிரமாதம்.
4: என்ன நான் சொல்றேன்,
1: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளர் பகுதியில இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்காங்க.
2: என் பேர் தமிழ்னி. நான் இப்ப உயிரெழுத்து வரிசையில ஒரு வாய்மொழி பாட்டு சொல்ல போறேன். அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளவ மஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு, உற்சாகமாய் கூடிடுவோம், ஊரெல்லாம் சுட்டிடுவோம், எருக்காம்போவில் தேன் எடுப்போம், ஏறு புட்ட பாத்திடுவோம், ஐலசா ஐலசா ஐலசா ஐலசா ஒன்று இறந்து கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவை மொழியை அடைந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? சிங்கமும் எலியும் ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன குகை. அந்த குகைக்குள்ள ஒரு சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த பக்கமா போன எலி அந்த சிங்கத்து மேலே ஏறி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சான். அந்த எலியை பிடிச்சி என்ன தைரியம்தான் என் மேலே ஏறி விளையாடுவ அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எலி சொல்லிச்சான், சிங்கராஜாவே சிங்கராஜாவே என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னுமே அப்படின்னா பண்ண மாட்டேன், நான் சிறியவனாக தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்த ஒரு நாள் ஒரு வேடான ஒரு வலையை விரிச்சு வச்சிருந்தாராம். அந்த பக்கமாக போன சிங்கம் அந்த வலையில் தெரியாமல் மாட்டிக்கிடுச்சான். அந்த பக்கமாக போன எலி அந்த சிங்கத்தை பார்த்து எப்படியாவது உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வலையை கடித்து கடித்து வச்சு அந்த சிங்கத்தையும் காப்பாற்றிடுச்சான். நீதி சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சாதாரண சின்ன மிருகமான எலி சிங்கத்தை சூப்பராக காப்பாத்திருச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றிகள்.
1: ரொம்பவே அழகா ஒரு கருத்தோட சூப்பரா கதை சொல்லிட்டாங்க தமிழினி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டது பூந்தளிர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேயர்களே, நேரம் காலை 7:43 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்க இருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: ஹரிஹரன் மகதி பிரசன்னா குரல்கள், நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டோம் பாடலை பீமா திரைப்படத்திலிருந்து. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை புகழ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போறது வேலை வாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் காலியிடங்களுக்கு GCL தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. வருமான வரி இன்ஸ்பெக்டர், வரி உதவியாளர், புள்ளியியல் உதவியாளர், உதவி தணிக்கை அதிகாரி, சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், தபால் உதவியாளர் உட்பட மொத்தம் 12,856 காலியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது 1/8/2026 படி 18 முதல் 32 வரை இருக்கலாம். தகுதி வாய்ந்தவர்கள் எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். இத்தேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி. விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/6/2026. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இணையதள முகவரி மீண்டுமாக ssc.gov.in.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை புகழ் அடுத்ததாக நேபாளி திரைப்படத்துக்காக யுகபாரதி எழுதிய பாடலை பாடியிருக்காங்க சத்யன், கிறிஸ், ஸ்வேதா, மோகன், ஸ்ரீகாந்த். இசையில் கேட்கலாம் பாடலை.
2: Yo, yo, you vats of relaxo! Yeah, rock it now!

0: செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங்

0: இங்கிலாந்து 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: Yeah. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக

உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத்தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடெண்ட் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த

0: பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று வைகாசி விசாகம். கொண்டையம்பாளையம் பொன்மலை முருகன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். ஈரோடு மாவட்டம் புஞ்சம் புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் செல்லும் சாலையில் உள்ளது இந்த கொண்டையம்பாளையம். 300 ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் முருகனை நாம் வழிபடுகிறோம். இந்த ஊர் அருகே உள்ள மொட்டணம் என்னும் ஊரில் உள்ள ஒரு சிறுவன் தன் தாயோடு வசித்தான். சிறுவன் முருக பக்தி கொண்டவன். வரப்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த வணிகர்கள் பழனிமலைக்கு செல்லும் போதெல்லாம்

0: இந்த சிறுவனும் அவர்களோடு பழனிக்கு செல்வான். அவனுக்கு பச்சிலை வைத்தியத்தின் மீது நாட்டம். உடனே அதனை கற்றுக்கொண்டு ஏழை எளிய மக்களின் நோயை தீர்த்து வைத்தான். இளைஞனான பின்பும் தொடர்ந்து வைத்தியம் செய்து வந்தார். முருகனுக்கு அழகிய சிலையையும் வடித்தான். அதனை கொண்டையம்பாளையத்தில் உள்ள பொன்னிறப்பாறை உடைய குன்றில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். அப்போது மைசூர் மன்னருக்கு தீராத முதுகு பிளவு ஏற்பட்டது. வணிகர்கள் மூலம் இந்த இளைஞனை அவனை பற்றி அறிந்திட மன்னன் இளைஞர்களை அழைத்து வரச் செய்தார். இளைஞனும் கொண்டையம்பாள பொன்மலை முருகனுக்கு செய்த அபிஷேக பஞ்சாமிரதம் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வணிகர்களோடு மைசூர் சென்றார். மன்னருக்கு முருகனின் பிரசாதங்களை அளித்து தான் கொண்டு வந்த பச்சிலை சாற்றினை முதுகில் கட்டி சிகிச்சை செய்தார். முருகன் அருளால் மன்னனுக்கு முதுகு பிளவை நோய் பூரணமாக குணமாகியது. மகிழ்ந்த மன்னன் இளைஞர்களுக்கு என்ன சன்மானம் வேண்டும் என கேட்க, தான் வணங்கும் கொண்டையம்பாளையம் பொன்மறை முருகனுக்கு ஆலயம் கட்டித்தருமாறு வேண்டினான். உடனே மன்னன் கருவறை அர்த்தமண்டபம் மகாமண்டபம் கட்டி ஆலயம் எழுப்பி பூஜைகள் நடைபெறுவதற்கு தானங்களையும் வழங்கினான். இந்த வரலாற்றை செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. 150 ஆண்டுகளுக்கு முன் வரப்பாளையம் வணிகர்குல மக்கள் கோவிலுக்கு முன்மண்டபம் சுற்றுச்சுவர் எழுப்பினர். பொன்னிறப்பாறை மீது குடிகொண்ட முருகப்பெருமானை பொன்மலை ஆண்டவர் என்னும் திருநாமத்தை சூட்டினர். கிழக்கு நோக்கிய ஆலயம் நுழைவாயிலின் முன் விநாயகர் உள்ளார். இடும்பன் தனி சன்னதியில் உள்ளார். தீபஸ்தம்பம் கடந்து ஆலயத்துள் நுழைந்தால் கொடிமரம், அடுத்த ஆழகிய மண்டபத்தில் பலிபீடம், மயில் வாகனம் உள்ளன. 36 தூண்கள் கொண்ட முன்மண்டபத்தில் ஒரு தூணில் முருகன் மயில் மீது அமர்ந்து சண்முகராக காட்சி தருகிறார். கருவறையில் பொன்மலை ஆண்டவராகிய முருகன் குழந்தை தோற்றத்தோடு பேரழகுடன் காட்சி தருகிறார். இவரை வேண்டினால் தீராத வினைகள் தீரும், பொன்னும் பொருளும் வாழ்வில் சேரும், மனோவியாதிகள் அகலும். கருவறையின் வலப்புறம் காசி விஸ்வநாதரும் இடப்புறம் விசாலாட்சி சன்னதியும் உள்ளன. சிவன் அம்பாளுக்கு நடுவே முருகன் இருப்பதால் இது சோமாஸ்கந்தமூர்த்தி தலமாக கருதப்படுகிறது. வெளிச்சுற்றில் கன்னிமூலை கணபதி, பஞ்சலிங்கங்கள், வரதராஜ பெருமாள், ஆஞ்சநேயர், காலபைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள் சன்னதிகள் உள்ளன. தலவிருட்சம், வேம்பும், வில்வமும், மகாலிங்கமும், இந்த மூன்றும் ஒரே இடத்தில் சேர்ந்து வளர்ந்துள்ளன. அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை சஷ்டி, பிரதோஷம், செவ்வாய்க்கிழமைகள், கிருத்திகை நாட்கள் போன்றவை சிறப்பு வழிபாட்டு நாட்கள். தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, யுகாதி, யமராத்திரி, சந்தன காப்பு சாத்துகிற கந்த சஷ்டி, திருவாதிரை, திருக்கார்த்திகை, தைப்பூச பெருந்திருவிழா போன்றவை இங்கு விழா நாட்கள். உடல் நலமும் மன நலமும் அருளும் கொண்டையம்பாளையம் ஸ்ரீ பொன்மலை முருகனை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. வெற்றிவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

மற்றும் ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா சாதம் இரண்டால் திரைப்படத்துக்காக ரஞ்சித் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலுக்கு வரிகள் நாமுத்துக்குமார். தீபக் தேவ் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: அடுத்ததாக திப்பு கோபிகா பூர்ணிமா குரல்கள் விவேகா எழுதிய பாடலை தான் கேட்க போறோம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் வருகிறது பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம். திரைப்படத்திலிருந்து அனைவரும் கேட்டு ரசிக்கிறார்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹே கூகுள்ல. அடுத்ததாக சத்யம் திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகள், சாதனா சகம், பெனிதயால் குழல்கள், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம் பாடலை. இதோ ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: ஷுவானி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: பிரகாஷோ புயல் புகழ் தரும் நிறைவான பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக தாமரை எழுதிய பாடலை பாடியிருக்காங்க நரேஷ் ஐயர், கிருஷ் மற்றும் பிரசாந்தினி. ஹாரி ஜெயராஜ் இசையில் கேட்கலாம் பாடலை ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் அலைவரிசைகளில்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பத்தியும்

0: வேலைவாய்ப்பு செய்தி, ஆலய அற்புதங்கள் என பல பயனுள்ள தகவல்களையும் சில இனிய பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை. ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா

மாநில முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் 8:03:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 மற்றும் ஒரு எண்ணாக 25:30:171. மதுரையின் முன் இணைப்பான 0452 தொட்டு வரலாம். இப்போது நம்மோடு பேச காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு.
1: சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
1: பண்பலையில் அனைவரும் நலம். முதல் நேரா வந்துட்டீங்க தேனி மாவட்டத்துல இருந்து, எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.
1: தேனி எல்லாம் சிறப்பா இருக்கா?
2: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு கனா படத்துல இருந்து வாயாடி கத்த வரப்போன நெல்ல போல அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
1: நன்றி. இதோ நேர் கேட்ட பாடல் அனைவரும் கேட்டு ரசிக்க காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 5:02 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

0: நேரம் 8:10 ஆறு நொடிகள். பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்றைக்கு தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
1: மதுரை எஃப்எம் காலை வணக்கம்மா.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவலி என்ற தம்பி ஸ்டைலர்மா.
0: சரிங்கய்யா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ரப்பர் பந்து, பாடல் வந்து சில்லாஞ்சிருக்கே என்ற பாடல் ஒளிபரப்பு செய்யுங்கம்மா.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்கிறேன்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும், 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு. எட்டு மணி 16 நிமிடம் 25 நொடிகள் நம்மோடு பேச காத்திருக்கும்.

0: நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனிலிருந்து. நல்லா இருக்கீங்களாமா? எல்லாரும்
0: அனைவரும் சிறப்பா இருக்கோமா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஜிஜிரி தோஸ்து அந்த பாடல்மா.
0: நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி.

0: மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு பேச காத்திருக்கும் நேர் யாரு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து பவன்தாய் பேசுறீங்க மேடம்.
0: சொல்லுங்க பவன்தாயம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: கோடி அருவி கொட்டுதே என் மேலே.
0: உங்க மேல கூடி அருவி கொட்டிட்டு இருக்கா, அவ்வளவு குழு குழுன்னு இருக்கா தேனி?
1: வெயில் மேடம்.
0: ஓ, வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் கோடி அருவி கொட்டுதே அப்படிங்கிற மாதிரி பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமாங்க மேடம், அதான் பட்டது.
0: சரிங்க, வயனப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது மெகந்தி சர்க்கஸ்ல இருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: இன்று மாலை 5:02 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
4: கேட்க தவறாதீர்கள்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம்
5: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததான் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கயா?
1: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சுத்தார்வேட்டையிலிருந்து பிச்சை மணிங்க மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: முட்டைக்கலக்கி என்கிற ஒரு பாட்டை போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கேட்டலாம். முட்டைக்கலக்கி நினைப்பில் வந்த மிக்க நன்றி. யூத் திரைப்படத்திலிருந்து வருகிறது ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் முட்டைக்கலக்கி.

0: நாடு வேணுமா கேட்டுருக்கீங்க. அகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இன்றைக்கு தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பவாள்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: மனதுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் மதுரை பெண்களுக்கு மகத்தான வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அவ்வளவு மகிழ்ச்சியா இணைப்பில் இணையக்கூடிய நேயர், உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்ட சுகாதாரப்பட்டி கங்காதரன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அமலன் பட்டில இருந்து வெண்ணிலர் காதல் நீ பாட்டு
0: கொடுத்து வருகிறது.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நன்றி. வணக்கம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது வெண்ணிலவின் சாரல் பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று இரவு 7 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைக்கு தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேர், வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் விசி பிச்சைமணி புஷ்பம் நிலையத்தில் எல்லோரும் நலமாங்கம்மா.
0: பண்பலையில் அனைவரும் நலமையா? சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: அம்மா விஸ்வாசம் படத்திலிருந்து ஒரு துள்ளல் இசை பாடல் போடுங்கம்மா.
0: ரொம்ப பீட்டான பாட்டு உங்களுக்காகவே கொடுத்தெல்லாம் அனைவரும் கேட்டு ரசிக்க இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ்ல. அடுத்ததா தாய் கிழவி திரைப்படத்துல இருந்து வர தாய் கிழவி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நாம இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான், இந்த விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாவி விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோடு கொஞ்சம் நேரம் விளையாடுது. அதுக்கப்புறம் கை கட்ட வரல வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது. தாய் எழுந்திருச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷு புஷுன்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தும் குடல்ல இருந்தும்

0: இன்னும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு, சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்லை, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி போடலாமா. இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது, அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார், குழந்தை வயத்தில் இருக்கும்பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா, வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்து தான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிகிட்டு இருக்கிறார், வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க, சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிக்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி சாஜி வர்கீஸ், நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த தேனி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே. நேர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 வலம் வர காத்திருக்கும் கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சபாஷ். ஷபாஷ் சொல்லக்கூடிய தருணங்களை, அதாவது உங்களுக்கு நினைவில் நிற்கக்கூடிய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும், 25-30-171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம். உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லாயங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில நிறைய அவசியமான தகவல்கள், அப்புறம் மத்திய அரசின் திட்டங்கள், இடையிடையே பீட்டான பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நான் சூரியகலா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.

நேரம் காலை 9:10. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு எதை பத்தி கேட்கலாம்? இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால செயல்படுத்தக்கூடிய இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம்தான் சுதந்திரதா சைனிக் சம்மன் யோஜனா திட்டம். இந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். 1972 இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 1980 மேம்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்திய நாட்டின் விடுதலைக்காக உயிரையும் உடைமைகளையும் அர்ப்பணித்த தியாகிகளை கௌரவிக்கணும், அவங்களுடைய முதுமை காலத்துல கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம்.

நேரம் காலை 9:16. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் மத்திய அரசின் திட்டம் பற்றி தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று என்னென்ன தியாகங்களை செஞ்சவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா ஓய்வூதியம் பெற முடியும் அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். சுதந்திர போராட்டத்திற்காக குறைந்தது 6 மாதங்கள் சிறை தண்டனை பெற்ற தியாகிகள் இந்த திட்டம் மூலம் ஓய்வூதியம் பெற முடியும். கைது நடவடிக்கையை தவிர்க்கிறதுக்காக ஆங்கிலேய அரசுக்கு 5-6 மாதங்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்தவர்கள், முக்கியமா இதற்கான நீதிமன்ற சான்றுகள் அல்லது அரசு உத்தரவு சான்றுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தின் மூலமா ஓய்வூதியம் பெற முடியும். மேலும் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படிங்கறத கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் காலை 9:25. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சுதந்திரதா சைனிக் சம்மான் யோஜனா திட்டம், விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் மத்திய அரசின் திட்டம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றதால ஆங்கிலேய அரசால சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் இல்லை ஏலம் விடப்பட்டவர்கள், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அரசு பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்களும், சுதந்திர போராட்ட காலத்தில் துப்பாக்கி சூட்டின் போதும் லத்தி சார்ஜின் போதும் நிரந்தர உடல்நல பாதிப்பு அடைந்தவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 5:02 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.

0: விரிந்த ஆகாயத்தின் வழியாக
1: அன்று முதல் இன்று வரை
0: என்றும் இசைத்துக் கொண்டிருப்பது
1: ஆகாஷ் வாணி. எண்ணற்ற நிகழ்ச்சிகள்,
0: உடனடி செய்திகள்,
1: மனம் விரும்பும் பாடல்கள்,
0: நிகழ்ச்சியை தர நாங்கள்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வரலாறு, இசை, பொழுதுபோக்கு, நாடகம், ஆன்மீகம், விளையாட்டு, வேளாண்மை, மருத்துவம், தொழில்நுட்பம், வாழ்வியல் என அனைத்தையும் உள்ளடக்கி நிகழ்ச்சிகள் வாயிலாக மக்களின் செவி சென்று சேர்க்கிறது.
1: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி தனது 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது.
2: உள்ளங்கையில் உலகம் வந்தாலும் என்னை அறியாதவர் யாரும் இல்லை. உலக செய்தியை ஒரு நொடியிலும், உள்ளூர் நிகழ்வை உறக்கவும் சொல்லிடுவேன். குழந்தைகளுக்கு சுட்டி கதை சொல்வேன், பெரியவர்களுக்கு தேனிசை தருவேன். அதிகாலையில் தட்டி எழுப்புவதும் இரவில் தாலாட்டு பாடுவதும் என முப்பொழுதும் உங்கள் எண்ணங்களில் ஒன்றி உடனிருந்து நீங்கள் சொப்பனங்கள் காணச் செய்வேன். இனிய கீதங்கள் முதல் சுகராகங்கள் வரை, அக்காலம் தொட்டு இக்காலம் வரை எவ்வயதினரும் ரசிக்கும்படி வித்தைகள் என்னிடம் ஏராளம். புதுமைகள் கண்ட அறிவியலில் ஆயிரத்தில் ஒருவன் நானே. என் பெயர் ஆகாஷ்வாணி என்பதுதானே.

நேரம் காலை 9:38. விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் மத்திய அரசின் திட்டம் சுதந்திரதா சைனிக் சம்மான் யோஜனா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில். ஓய்வூதியம் தாண்டி அவங்களுக்கு கூடுதலா என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி கேட்கலாம். தியாகிகள் அப்புறம் அவங்களுடைய துணை, அதாவது கணவனோ இல்ல மனைவியோ, வாழ்நாள் முழுவதும் ரயில் பெட்டிகளில் ஒரு உதவியாளருடன் இலவசமாக பயணம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் மூலமாக அரசு மற்றும் பொதுத்துறை மருத்துவமனைகளில் தியாகிகளுக்கும் அவங்களை சார்ந்த குடும்பத்தினருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவி

0: விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் மத்திய அரசின் திட்டம் சுதந்திரதா சைனிக் சம்மான் யோஜனா திட்டம். இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப படிவங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்தோ இல்லை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்திலிருந்தோ பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தோட சிறைச்சாலை சான்றிதழ், அடையாள சான்றுகள் மற்றும் வங்கி விவரங்களை இணைத்து மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கணும். மாநில அரசின் சரிபார்ப்பிற்கு பிறகு இது மத்திய அரசோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும்.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: टाइगर का हुक्म। அத்துமைந்தா ராஜா.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 10-2 விருப்பகானங்கள். நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் உசிலம்பட்டியைச் சேர்ந்த வசந்த் அவர்கள். அவங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம் இன்று காலை 10-2. அதைத் தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து

பாடல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு சபாஷ். சபாஷ் அப்படிங்கிற தலைப்போடு தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. வெவ்வேறு கோணங்களில் நேயர்களின் எண்ண கருத்துக்களை வரவேற்கிறோம். 25 30 170 இந்த எண் புதிய நேயர்களுக்கான எண். 25 30 171 இந்த எண் நிலையத்திற்கு அறிமுகமான எல்லா நேயர்களும் வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போடு தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம்.

0: Rest in peace.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வண்டி வருகுதுல வளவளைஞ்சி வளவில தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும்

வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே.

நேரம் காலை 9:53. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு தகவல் கேட்கலாம். கவாஜ் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்திய ரயில்வேயால உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. இந்த கவாஜ் தொழில்நுட்பம் ரேடியோ சிக்னல் மூலமா ரயில் என்ஜின், ரயில் பாதை மற்றும் சிக்னல் அமைப்புகளை இணைச்சு ரயில் மோதல்களை தடுத்து பாதுகாப்பை மேம்படுத்துறத நோக்கமாக கொண்டு செயல்படுது.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,17,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:49.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பந்தலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நீங்கள் கேட்கவிருப்பது விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் நம்மோடு திரு வசந்த். வணக்கம் சார்.
3: வணக்கம், என் பேர் வசந்த். என்னோட சொந்த ஊர் உசிலம்பட்டி. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, பாடல்கள் கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்கா? குறிப்பா உங்களுடைய வானொலி அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ரேடியோ நிறைய கேட்டுட்டே இருப்பேன் சார். எனக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு MP3 பிளேயரு, ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. இப்போவும் ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்குது சார்.
2: சரி, நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுடைய விருப்பமாக?
3: பேச்சுலர் படத்துல இருந்து அடியே நீ யாரடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்.
2: நிச்சயமாக இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருப்ப காணங்கள். இன்றைய விருப்ப காணங்கள் நேயர் விருப்பமாக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு வசந்த். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் உங்கள் விருப்பமாக ஒலிக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா
1: சார்? எனக்கு மதராசி படத்துல இருந்து தங்கப்பூவே பாட்டு இருக்கு இல்லைங்க சார், அந்த பாட்டு.
0: தங்கப்பூவே பாட்டு வந்து கொடுத்துடலாம் உங்களுக்காக. என்ன காரணம் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போறதுக்கு?
1: எனக்கு பொதுவாகவே மெலடி பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் சார். அதுலேயும் வந்து இது அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. அவரோட மியூசிக்கில் இப்படி ஒரு மெலடி பாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பாட்டு இது. அதே நேரத்தில் இந்த பாட்டு பெருசாக எஃப்எம்ல எதுலேயுமே கேட்டது மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை. அதனால தான் சார் நான் கேட்கலான்னு ஆசைப்பட்றேன்.
0: இது உங்களுக்காக அந்த பாடல்
2: தங்கப்பூ.

0: விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இன்றைய விருப்பகணங்கள் நிகழ்ச்சி நேர் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு திரு வசந்த் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் உங்கள் விருப்பத்தில் ஒலிக்க போதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பொக்கிஷம் படத்துல இருந்து கனவு சில சமயம் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டு. சேரன் படம்னாவே எனக்கு பொதுவா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த படம் ஒரு நாவல் மாதிரி இருக்கும். இந்த படத்துல எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே அதில் இந்த பாட்டில் அந்த காத்திருப்போட அழகு இருக்கு இல்லைங்களா, அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்.
0: நிச்சயமாக இதோ அந்த பாடல் உங்கள் விருப்பத்தில் ஒலிக்கின்றது நம் பண்பலையில்.

0: விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இன்றைய விருப்பகணங்கள் நிகழ்ச்சி நேர் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடிக் கொண்டிருக்கும் நேயர் திரு வசந்த் அவர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் உங்களுடைய விருப்பத்திற்காக வர காத்திருக்கிறது. அது என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாமா?
1: தனுஷ் நடிச்ச படம் அம்பிகாவதி அப்படின்ற படம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து அந்த கங்கை ஆற்றிலே அப்படின்ற பாட்டு கொடுங்க.
0: ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: இந்த பாட்டோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், அதே நேரத்தில் வரிகளுமே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால இந்த பாடல். அதே மாதிரி இந்த பாட்டு கேட்கறதையும் தாண்டி விஷுவலாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு, அதனால எனக்கு இந்த பாடல் கொடுங்க.
0: இது உங்களுக்காக அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நேயர் விருப்பமாக இதில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் திரு வசந்த் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார்.
1: காதல் சொல்ல வந்தேன் படத்துல இருந்து ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே, அந்த பாட்டு பிடிக்கும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல ரேடியோல அதிகமா கேட்ட பாட்டு இது, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது. அதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் விருப்பகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர் விருப்பமாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திரு வசந்த் அவர்கள் நம்மோட உரையாடிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஒலிக்க காத்துட்டு இருக்கு, அது என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாமா?
1: ஜீவா படத்துல நேற்று நான் பார்த்தது உன்னைத்தானா அப்படின்ற பாடல் வேணும்.
0: இந்த பாட்டு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த பாட்டு படத்துல வந்து ரொம்ப சின்ன பாட்டு, ஆனா இந்த பாட்டு படத்துல வரக்கூடிய சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அதனால இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் உரையாடியதற்கு நன்றி. இது உங்களுக்காக அந்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நிறைவடைகிறது ஒரு பட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு சபாஷ். சபாஷ் அப்படிங்கிற தலைப்பில் நேயர்களே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறலாம். 25:30, 170 புதிய நேயர்களும், 25:30, 171 இந்த எண்ணில் நிலையத்திற்கு அறிமுகமான எல்லா நேயர்களும் பங்கு பெறலாம். 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு சபாஷ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 11:03, 16 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கண்ணாடி மாளிகை.

0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வளம் வரக்கூடிய நமது கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு ஷபாஷ். ஷபாஷ் சூரியகலா, ஷபாஷ் அருமையா அப்படியே கன்சோல் விளையாண்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமா, நிச்சயமா சபாஷ் அப்படிங்கிற தலைப்போட தான் இன்னைக்கு பேச போறோம். இதுல என்ன பேசலாம் நேயர்கள்?
0: நேயர்கள் பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சபாஷ்ன்ற வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை. ஏன்னா மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லலாம். மோட்டிவேட் பண்றது, ஒரு சின்ன குழந்தை எந்திரிச்சு நடக்கும்போது தடுமாறி கீழே விழுகையில கூட நம்ம சொல்லுவோம், சபாஷ் ரச்சல குட்டி எந்திரிச்சுங்க எந்திரிங்க எந்திரிங்க, அப்படிதான் அப்படிதான் நடந்து வரணும், அப்படிதான் தவக்கணும், பேசுங்க அப்படின்னு நம்ம பாராட்டுவோம். அதை கேட்டு குழந்தைங்க அவ்வளோ எந்துவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயோதிகத்தில் அவங்க வந்து சிறு குழந்தைகள் மாதிரி தான். அப்போ அவங்க தடுமாறும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்களால முடியும்ப்பா, எழுந்திரிச்சு நடங்கப்பா, யார் சொன்னால் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு நடக்க முடியாதுன்னு, அதெல்லாம் நீங்கள் அப்போ மாதிரி இப்போ ஹீரோ மாதிரி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களை மோட்டிவேட் பண்ணுற இடத்த கூட நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. ஸோ சபாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து பல இடங்களில் பல விதமாக வந்து,
1: அதாவது சபாஷ் அப்படிங்கிறது ஒரு சின்னூண்டு வார்த்தை தான், ஆனால் அதோட பவர் வந்து பெருசு இல்லையா?
0: ஆமாம்.
1: இப்போ வந்து இப்போ நேயர்கள் வந்து நீங்கள் யாரையாவது இந்த மாதிரி சபாஷ்ன்னு சொல்லி பாராட்டியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பாராட்டுகள் சபாஷ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கா? நிறைய விஷயங்கள் பேசலாம். 25, 30, 170 புதிய நேயர்களும், 25, 30, 171 இந்த எண்களில் நிலையத்தில் அறிமுகமான எல்லா நேயர்களும் பேச வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்போடு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்காங்க நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடு மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சார், அன்பு சார் இரு சவரிகளுக்கு இணைய காலை வணக்கம்ப்பா.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சவரன் அனுப்புறீங்கப்பா.
1: சொல்லுங்கய்யா.
2: கேக்குறீங்களா? உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருது, இப்ப கேக்குங்களா சவரே?
1: கேக்குது, தெளிவா கேக்குது.
2: வாலிபன் திரைப்படம் பார்க்கும் பொழுது அந்த பத்மினிய நாட்டிய பேரொழிகள், பத்மினி அம்மாவும் வைஜெயந்தி மாலாமாவும் அப்படி ஒரு நடனம் ஆடுவாங்க. அப்ப அந்த பி எஸ் வீரப்பா அவ்வளவு சரிக்கு சரி நடனுவாங்க. அப்ப வந்து பி எஸ் வீரப்பா சொல்லுவாங்க, சபாஷ் சரியான போட்டிம்பாங்க. நீ மோஸ்ட்லி கேட்டிருப்பீங்க. அப்படி இருவரும் சரி பங்குல ஆடும் பொழுது கரண்ட் ஆஃப் ஆயிரும் விதமா அப்படி ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சபாஷ்ங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் சாரி. ஒரு சின்ன வார்த்தை நீங்க சொன்னீங்க, ஒரு 300 அழகா சொன்னீங்க, கோடிட்டு காமிச்சீங்க. ஒரு சின்ன வேர்டு தான், அதற்கு உண்டான 1000 அர்த்தங்கள் எத்தனை இருக்கு பாத்தீங்களா? ஒரு மீனிங்
0: செய்யறாங்க. இது ஒரு நல்ல பழக்கமா இருக்கு, இதை நம்மும் செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி,
1: நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, அதாவது இது என்ன சின்ன விஷயம் தானே, இதுதான் எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியலை அதை இன்னொருத்தவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தவறான வழியிலையும் நம்ம நினைக்காம, இவன் செஞ்சிட்டால அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைக்காம அதை வந்து பாராட்ட நம்ம கற்றுக்கிறணும்.
0: கட்டாயமாக பாராட்டுறது, நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது, சின்னவங்க பெரியவங்க அப்படின்றப்ப வித்தியாசம் இல்லாமல் நல்ல விஷயத்தை யார் சொன்னாலுமே எடுத்துக்கலாம். ஸோ யார் நீங்கள் சபாஷ் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கீங்க, அவங்கள நேர பாராட்டலைனாலும் மனசுக்குள்ளே நினச்சிருப்பா, ஆஹா இந்த பையன் செஞ்ச விஷயம், இந்த பொண்ணு செஞ்ச விஷயம் பாராட்டும்படியாக இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து இதை நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயர் இணைப்பில் இல்லை, கிடைக்கல.
0: நிஜமாவே இந்த இணைப்பை பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடி அந்த இணைப்பை பிடிச்சி வர்றாங்க பாத்தியா, அவங்களுக்கும் ஒரு சபாஷ் சொல்லிடலாம்.
1: நிச்சயமா அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், சபாஷ் அப்படின்னு யாரு நீங்க மனசுக்குள்ளயோ இல்ல வெளிப்படையாவோ பாராட்டி இருக்கீங்க?
3: கண்டிப்பா மேம், அதாவது சின்ன குழந்தை தான் திருக்குறள் அப்படிங்கறத மூச்சு விடாம ஒரு 20-25 திருக்குறள் சொல்லுச்சு. அந்த குழந்தையினுடைய அந்த மழலை மொழி 5 தான் இருக்கும், அது அழகா சொல்லறத கேட்டு சபாஷ் ரொம்ப அருமையா இருக்குன்னு, அந்த தமிழ் உச்சரிக்கக்கூடிய விதம், அது திருக்குறள்ல சொல்லக்கூடிய ஒரு விதம், அப்ப மனமார்ந்த சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாராட்டி இருக்கேன். அந்த ஒரு தருணம் மறக்கவே முடியாது. மேம், இது சபாஷ் அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற ஒரு சொல்லுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவோ அந்த ஒரு வார்த்தைகள் இருந்தாலும் மனம் உவந்து அந்த ஒரு சபாஷ் சூப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மனசுல ஒரு பாசிட்டிவிட்டி வரும், அதை பல

0: மடங்கு அந்த அவங்களுக்கே வந்து அது ஒரு அனுகூலமாக மாறும். அதனால வாழ்க்கையில மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே சபாஷ் அப்படின்ட்டு பாராட்டக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்ததுன்னா நமக்கு ஒரு நாலு பேரு சபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இல்ல இப்ப எனக்கு ஒன்னு சொல்லுங்க, மனம் உவந்துதான் அவங்க உங்களை பாராட்டுறாங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அது சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறதுலயே தெரியும் மேம். அவங்க சும்மா சொல்றாங்களா அல்லது மனம் உவந்து அவங்க பாராட்டுறாங்களான்னு. அதே மாதிரி பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சா அந்த பாராட்ட நிச்சயமா அதுக்கு தகுதி உடைய பாராட்டா அப்படிங்கறதே நம்மள சீர்தூக்கி பாக்கலாம் இல்ல. ஒரு விஷயம் செய்யறோங்கும் போதே எதுக்கு பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா?
2: ஆமா, நம்ம செய்யக்கூடிய விஷயம் உண்மையாவே பாராட்ட தகுந்தது தானா? இவங்க பாராட்டிட்டு போறாங்களா இல்ல வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி பாராட்டுற மாதிரி திட்டிட்டு போறாங்களா அப்படின்னு
1: சொல்லிட்டு நிச்சயமா அது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்ப ஒரு விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பேசலாம்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: கண்ணாடி மாளிகையில சபாஷ் என்ற தலைப்பை ஒட்டி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வரிசையா வந்து பேசிட்டே இருக்காங்க. அடுத்தது நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்கய்யா, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: விருதுநகர் மாவட்டம், முருகேசன்.
2: சொல்லுங்கய்யா. சபாஷ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நினைவு வரக்கூடிய நிகழ்வு?
4: சூரியனோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும்னு
2: ஆச்சு. கேட்டுட்டே தான் இருக்காங்க, சொல்லுங்க.
4: நான் வந்து எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் ரெண்டுமே ஒரே வயசுதான். அப்ப வந்து ஒரு கிணறு, அப்ப கிணத்துல முத ஒரு கல்ல ஒரு பையன் அந்த பிரண்டு தான் தூக்கி போட்டான். அந்த கல்ல நீ ஏறா அப்படின்னா, ஹலோ,
2: கேட்டுட்டு தான் இருக்கோம்.
4: அப்ப அந்த கல்ல ஏறா என்ன முத கிணத்துக்கு முன்ன சொன்னா நான் முடிஞ்சு அந்த கல்ல எடுக்க முடியல.
2: சரி,
4: அப்ப திருப்பி நான் ஒரு கல்ல போட்டேன், நீ வந்து முங்க ஏறா அப்படின்னு அதை எடுத்துட்டு வந்துட்டான்.
2: சரி,
4: அப்ப நான் அவனை பாராட்டின சபாஸ்ரா அப்படின்னு இந்த வார்த்தையை எனக்கு நினைவு சொல்லிட்டேன்.
2: டக்குனு சபாஸ்ன்ற வார்த்தையை கேட்டோம்னா அந்த கிணத்துல விழுந்தது கல் எடுத்தது தான் ஞாபகம் வந்திருக்கு. என்ன பேர் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக தங்களுடைய நிகழ்வை பகிர காத்திருக்கக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இணைப்புல இருக்காங்க, ஏன் பேசலன்னு தெரியல. வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: வானொலியை கேட்டுட்டே பேசாதீங்க. வானொலியில கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க பேச முடியாதீங்க. கோபுரம், கொஞ்சம் கோபுரம் சரியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நின்று பேசுங்க, ஏன்னா உங்க இணைப்பு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சபாஷ் அப்படிங்கிற தலைப்புல வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா குழந்தைங்க லீவ்ல இருக்காங்க, நிறைய விஷயம் கத்திட்டு இருப்பாங்க புதுசு புதுசா, அதுல நீங்க பாராட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரியவர்கள், பொறுமையாக கத்துக் கொடுக்கக்கூடிய பெரியவர்கள், அவர்களையும் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்மளுக்குன்னு சில பாராட்டுகள் வந்திருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: அதாவது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இப்ப கொரோனா டயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருமானம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? அப்போ வந்து வீடு வாடகைக்கு விட்டவங்களாம், வாடகை எனக்கு வேணான்னு சொன்ன சில மனிதர்களெல்லாம் பார்த்துருப்போம்ல, அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு நிச்சயமாக பாராட்டணும் சபாஷ் அவங்களோட செயலுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதாவது நம்மளோட வழி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க உணரும் போது அது எத்தனை பேரால உணர முடியும் சொல்லுங்க.
2: அந்த மனிதாபிமானம், அதுக்கு ஒரு சபாஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும், 25 30 171 என்ற எண்ணில் பரிச்சயமான அனைத்து நேயர்களும் வரலாம். இப்போது பேச காத்திருக்கும் நேயர்,
1: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்
2: சபாஸ். நம்மளையும் கோகுல்ல வச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு ஒரு 4 பேர் அப்படிங்கல அவங்களுக்கு பாராட்டு சொல்லிடலாம். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு இணைவோம் நேர்களோடு.

சபாஷ் தம்பி. சபாஷ் தம்பி, சபாஷ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையாயிருந்தால் உலகை மாற்றுகிறேன். சபாஷ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையாக

சொல்ல தேவையில்லை, ஆறுதல் சொல்ல தேவையில்லை, மாறுதல் வேண்டி நீ செய்யும் நல்ல மாறுதல் வேண்டி நீ செய்யும். சேவையை போல ஒரு சேவையில்லை சபா தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன், நீ ஒருவன் மட்டும் துணையாய்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் ஒற்பகல் 11:17 ஆயிற்றுக்கு. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு சபாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சு நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் காத்திருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
3: இந்த சபாஷன் சொன்னோடனே நம்ம விசு சார் வந்து அடிக்கடி அப்படிதான் சொல்லுவார், சபாஷ்ரா கண்ணா அப்படின்னு. அவருடைய படங்கள்ல, பெரும்பாலான படங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவார், சபாஷ்ரா கண்ணா சபாஷ் அப்படின்பாரு. அந்த மாதிரி யாருக்கு நம்ம சபாஷ் சொல்லணும்னா, ஹலோ
2: சொல்லுங்க,
3: கேட்டுமா?
4: கேட்டுட்டேதான் இருக்கும்.
3: யாருக்கு சபாஷ் சொல்லணும் அப்படின்னா, இப்ப சமீப காலமா இந்த பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாம கிடைச்சத கொண்டு போய் கொடுத்துறாங்க பாருங்க. அவங்க
2: கிட்ட
3: தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்ததுனால அந்த அம்மாவுக்கு சபாஷ் போடணும். ஏன்னா அவங்க காட்டின வழியில வந்து இப்ப நிறைய பேர் ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், மற்ற நிறைய தூய்மை பணியாளர் ஆகட்டும், இந்த நகை இன்றைக்கு நகை விற்கிற காலத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் நம்ம சபாஷ் போடணும்.
4: சரிங்க, இணைப்பில் வந்து நன்றி. நல்ல விஷயம் தான். என்னென்ன கீழே ரூட்டில் கிடக்கு அப்படின்னு ஒரு பர்ஸ் எடுத்தாலும் கூட இப்போ காவல்துறையிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தனக்கு அப்படின்னு, அது நம்மளுடைய பொருள் கிடையாது, அது நம்மளுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து, அப்படி வரக்கூடிய பொருள் நிலையானதும் அல்ல அப்படிங்கிறதையுமே உணர்ந்து திரும்பி உரியவரிடம் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறதான் சபா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே

0: சபாஷ் சொல்லிடலாம். அடுத்ததா நம்மளோட பேச காத்திருக்க நேயர்.
1: நேயர் இல்லை, இப்போ வந்து அதாவது சபாஷ் அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய சாதனை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது இல்லையா. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம பாராட்டலாம். பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்களை வச்சுருக்கவங்களே, இல்லை பெரியவங்களுக்கு இடம் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ரோட்டில் போகும்போது ஒரு குப்பையை எடுத்து அதை குப்பை தொட்டியில் ஒருத்தர் போட்டுட்டு போயிருப்பார், அவங்க செயல்களுக்கு கூட நம்ம சபாஷ் சொல்லலாம். அப்படிதான்
0: கட்டாயமா. இப்போ
1: இப்போ நேயர் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரெண்டு சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு, என் பிள்ளை மாதிரி தேனி மாவட்டம் சின்னமுளம் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: சபாஷ்ங்கிறது பெற்ற அனுபவம் இருக்குது, கொடுத்த அனுபவம் இருக்குது. எனக்கு வந்து 65 ஆச்சுப்பா. ஆனா வந்து பணி நிறைவு பெற்ற பின்னால இன்றைய தின வரை இருந்து இறைவனுடைய அருளால் சுறுசுறுப்போடு வேலை செய்திருக்கேன்ப்பா, வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. என்னுடைய ஒவ்வொரு நாளையும் வீணாக்க மாட்டேன்ப்பா. காலையில வந்து எல்லாருக்குமே காலை வணக்கம் சொல்றதுல இருந்து நேர்மறை எண்ணத்தை தூண்டக்கூடிய கருத்தை வந்து என்னுடைய அலைபேசியில குறுஞ்செய்தி வழியாக எல்லாருக்கும் பதிவு செய்வேன்ப்பா. அப்படி பதிவு செய்யும் போல படிப்பவர் என்ன செய்வாங்க, பரவாயில்ல அம்மாவோ அத்தைய உறவு முறை சொல்லி உங்களுடைய பதிவை படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப உற்சமா இருக்குன்னு சொல்லும் போல என்னை வந்து சபாஷ் அம்மான்னு சொல்லுவாங்க, சபாஷ் அத்தைன்னு சொல்லுவாங்க, சபாஷ் அத்தான்னு சொல்லுவாங்க, சபாஷ் டீச்சர்னு சொல்லுவாங்க என்னைய அந்த பணியில் இருந்ததுனால. ரெண்டாவதுப்பா, பெங்களூர்ல என்னுடைய பேரன் பேத்தி ரெண்டு பேர் இருக்காங்க. பேரனுக்கு வந்து 10 ஆகுது, ஆனா எந்த ஒரு காட்சி இயற்கை காட்சி பார்த்தா தத்ரூபம் வரைஞ்சிருவேன்ப்பா, அதுக்கேற்ற மாதிரி கலர் வண்ணமும் கொடுத்துருவேன்ப்பா. அதை பார்க்கும் போல நான் வந்து முதுகில தட்டி சபாஷ் பான் சொல்லுவேன், என்னுடைய மேலும் மேலும் உன்னுடைய திறமை வளர வாழ்த்துவீங்கப்பா. ரெண்டு மூணாவதுப்பா, நிறைவாகப்பா, என்னுடைய பேத்தி வந்து ஒரு 3.5 ஆகுதுப்பா, பெங்களூர்ல இருக்காங்க, ப்ரீகேஜி படிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த லீவ்ல விடுமுறையிலப்பா ஒரு ஆங்கில பேராகிராஃப் வந்து வாசிச்சாங்கப்பா. அது 3 எப்படா வாசிச்சு, நீங்க எப்படா யாரா சொல்லி கொடுத்தது அப்படிங்கறத எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா. ஆனா அந்த வயசுல வந்து அந்த ஆர்வத்துல வந்து அவ படிச்சு காமிச்ச விதம், அந்த மழலை மொழியில கேட்டதுக்கு தாரிருக்கும் மடங்கிற்கும் இனிமையாகவும் தெம்பா இருந்துச்சுப்பா. நான் வாழ்த்தப்ப சபாஷ் சொன்னேன்ப்பா. வாய்ப்புக்கு நன்றி. இணைப்பு கொடுத்த சகோதரிக்கு சபாஷ், இத கேட்ட உங்க ரெண்டு பேருக்கும் சபாஷ்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிம்மா, நன்றி. அதாவது எப்படின்னா, பாராட்டுவதற்கும் ஒரு மனம் வேண்டும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து என்னன்னா, நம்மளால முடியல அவன் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறத விட சபாஷ் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தும் போது அவங்க கிட்ட இருந்து நம்மளும் கத்துக்கலாம்.
1: அதே மாதிரி அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பார்த்துருக்கீங்களா, நம்ம பாராட்டும் போது அது வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி அது வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா.
0: ஆமா கட்டாயமா. அடுத்ததா நம்மோட பேச காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: அதாவது மனநலம் மண்ணு இருக்காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும்மா. அதாவது குழந்தைகள் வந்து அந்த சேர்ந்து அவங்க விளையாடுறது, அவங்களோட எல்லா நல்ல நண்பர்களோட அவங்க பேசுறது, இதெல்லாம் பார்த்து நம்ம சபாஷ் போடலாம். நேற்று முருங்கை மரம் இருக்கு எங்க பக்கத்துல, அத நான் அந்த கம்பை வச்சு பறிச்சு பறிச்சு பார்த்தேன், முருங்கைக்காய் வந்து ஏக்கு விழுகவே மாட்டேன்றது. என் பேர் மேல ஏறி அந்த அந்த இடத்த புடிச்சு அப்படி ஒரு சொல்லட்டு சொல்லட்டு இழுத்தான் பாருங்க, சட்டு சட்டு சட்டுனு விழுந்துருச்சு. 10 முருங்கைக்காய் விழுந்துருச்சு சட சடன்னு. அப்ப கை தட்டினேன், நான் சட சட சடனு கை தட்டு, ஏன் மச்சி கை தட்டுற அப்படின்னா, ஏப்பா நான் இவ்வளவு நேரம் ஒரு முருங்கைக்காவோட விழ மாட்டேன், தட்டி தட்டி பார்த்தேன், நீ அதை புடிச்சு ஒரு சொல்லட்டு சொல்லட்டு இழுத்த பத்தியா, அதுலதான் விழுகுது. இதை நான் பாராட்டுறேன்ப்பா உன்னை அப்படின்னு சபாஷ் போட்டேன்மா. ஏன்னா குழந்தைகள் சின்ன சின்ன இது கூட அதுக செஞ்சுட்டேன்னா, நம்ம பெருக்கா பாராட்டும் போது அதுகளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளரும் இல்லையா. அப்ப நம்மளால இதை செயல்பட முடியுது. அப்ப நான் சொல்லுவேன், அடிக்கடி படிப்பு கொஞ்சம் சுமாரா படிச்சுட்டாலும் மத்த எல்லாத்துலயுமே இவ்வளவு திறமையா இருக்கு எப்படிப்பா அப்படின்னு சொல்லும் போது முகத்துல அதுகளுக்கு எவ்வளவு ஒரு பெருமிதம் தெரியுமா, அப்படி ஊதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு நாமளே சபாஷ் போட்டுக்கிறவங்க செய்யணும்மா அடிக்கடி. ஏன்னா நம்மளே பாராட்டுகள் இல்லாம வேற யாரு பாராட்ட போறா நம்மள. நம்மளை நம்ம ஊக்கப்படுத்தும் போதும் நம்மளுக்குள்ளேயே ஒரு மனசாட்சி கிட்ட நம்ம அடிக்கடி பேசி, அடா பரவாயில்லையே நல்லா செஞ்சிருக்கியே, பரவாயில்லையே திருமணத்தை ஒரு ஆளா நின்று முடிச்சிய மத திருமணத்தை அப்படின்னு நான் அடிக்கடி என்னை நானே பாராட்டும் போது எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு ஊக்கம் வந்துருக்கும்மா கிளம்பி.
1: அப்ப உங்களை நீங்களே பாராட்டிக்கிட்ட விஷயம் வந்து உங்க பொண்ணோட திருமணத்தை நீங்களே நடத்தி வச்சீங்க.
3: ஆமா ஆமா எனக்கு வீட்டுக்காரங்க வர முடியல கொரோனா காலத்துல, அவங்க வர முடியல வேதனைப்பட்டாங்க. வேலை

0: கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொந்த பந்தமெல்லாம் கொஞ்சம் விலகிட்டாங்க. செலவழிச்சு காசு பண்ண செலவழிஞ்சிரு அப்படின்னாங்க. ஆனா நான் ஒரு ஆளா நின்று தனிமை தனியா நின்று போராடி அதை திருமணத்தை முடிச்சேன். அதே மாதிரி பலகாரம் சுடுறதுக்கு யாரும் அந்த நேரத்துல வர முடியல, பலகாரம் சுடுறவங்க முடியலன்னு. நானும் எங்க மாமியாருமா சேர்ந்து அத்தனை பலகாரத்தையும் சுட்டோம், அண்டா நிறைய அடுக்கணும். அப்ப என் மாமியார் சொன்னாங்க, இந்த ராத்திரி முடியாது, எதுவுமே இல்லை நம்மளால, நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சு நடத்தி காட்டிடுவோம் அப்படின்னாங்க. அப்ப எங்க மாமியாருக்கு ஒரு தபாஸ் போட்டேன், நீங்க பரவாயில்ல, நீங்க பக்கத்துல இருந்ததுனால தான் என்னால இது அண்டா நிறைய முறுக்கம் அதுக்கு சுட முடிஞ்சு
1: அப்படின்னு.
0: ஆமா ஆமா, எங்க மாமியாரு அதாவது வயசானவங்களை கூட பாராட்டணும் அடிக்கடி, ஏன்னா வயசானவங்கள ஒதுக்கிடுறாங்க இப்பவெல்லாம்,
2: நன்றி.

0: நான் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது.
1: பரவாயில்ல, ஆனா மாமியார பாராட்டுறதுக்கு ஒரு மனசு
0: வேணும். பாருங்களேன், நீங்க போய் உங்க வீட்டுல போய் ஒரு பாராட்டு கொடுக்கலாம். அத்தனை வேலைகளை இழுத்து கொண்டு செய்வாங்க, உங்களுக்கு உட்கார வச்சு ராணி மாதிரி பாத்துவாங்க.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
2: நீங்க சொல்றதை கேட்கலையும் ரொம்ப ஆனந்தமா தான் இருக்குது.
1: விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறமா பேசலாம்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz கண்ணாடி மாளிகை. இதுல வந்து சபாஷ் அப்படின்ற தலைப்பு ஒட்டி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்மளோட பேச காத்திருக்கக்கூடிய நேயர்,
1: வணக்கம்.
5: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவரசன் எனக்கு காலை வணக்கம்.
2: சொல்லுங்கய்யா. சபாஷ் அப்படின்னோட உங்களுக்கு நினைவு வரக்கூடிய நிகழ்வு
5: என்னுடைய பேத்தி பேரு கவிநயா வயசுமா. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஊட்டியில படிக்கிற காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எழுந்தன அந்த பெட் காப்பி குடிக்கிற பழக்கம் இல்லாம எந்திரிச்சிட்ட பல்ல விளக்கிட்டு அடுத்து காப்பியோ தண்ணியோ குடிக்கிற பழக்கமா. இதை பாத்துக்கிட்ட அந்த பேத்தி அதுவும் அது பாத்தீங்கன்னா அது பல்ல விளக்கிட்டு காப்பி குடிக்கிற வயசுல. அதே இந்த காப்பி எல்லாம் குடிச்சோன்னா கிளாஸ் சர்க்கிள் எல்லாம் கொண்டு போய் எங்க கழுவுறமோ அதே இடத்துல போட்டுமா, குப்பை கீழே இருந்தா கூட கொண்டு போய் போட்டுருமா. என்னன்னா நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை பார்த்தாம இந்த பிள்ளைகளாம் நடப்பாங்க. அப்புறம் நம்ம முன்னோடியா இருக்கப்ப இப்ப என் பேட்டிக்கிட்டே நான் எங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அந்த போல நாங்க என்னமோ அதே மாதிரி செய்வீங்கம்மா. சபா சொல்லணும், பேட்டிக்கிட்டே சொல்லுங்க.
2: இணைப்பில் வந்த மெக்கி நன்றிங்க. நம்மளை பார்த்து என்னென்ன குழந்தைங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் ஒரு சபாஸ் சொல்லிடலாம். அடுத்ததாக நிறைவாக வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். நிகழ்ச்சிக்கு கண்ணாடி மாளிகை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நேயர் இணைப்பில் கிடைக்கல,
2: இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. அருமையாவே போச்சு சபாஸ் அப்படின்னா எப்படின்னா தன்னையே பாராட்டினதையும் சொன்னாங்க, பிறரை தாங்கள் பாராட்டினதையும் சொன்னாங்க, தன்னுடைய குடும்பத்தவர்களை தாங்கள் பாராட்டின விஷயத்தையும் சொன்னாங்க. ரொம்பவே அருமையா போச்சு.
1: அதாவது வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும், அப்போ வந்து எல்லாமே வெற்றியா அமைகிறது கிடையாது இல்லையா. தோல்வியும் வரலாம், அப்போ நம்மளுக்கு தளர்வும் ஏற்படலாம். அப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு சபாஷ் உன்னால் முடியும் அந்த முயற்சிக்கு நம்மளை பாராட்டுவாங்க இல்லையா, அந்த பாராட்டு கிடைச்சாலே போதும் நம்ம வந்து எல்லா உயரமுமே அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது
2: லாவண்யா மற்றும்
1: சூரியகலா.
2: நன்றி நேயர்களே.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.

0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்டு. டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:48.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz 3 இசை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP Jewellers 67வது பிரம்மாண்ட்

விதமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, உடந்தையார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. தங்களின் விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே

0: நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம். 04522 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில், அறிமுக தோழிகளும் 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே நிலையத்துக்கு பரிச்சயமான தோழிகளும் அழைக்கலாம். இப்போது நம்மோடு பேச காத்திருக்கும் தோழி யார்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் அருப்புக்கோட்டைல இருந்து குழந்தை கிரசமால் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து சுமதி என் சுந்தரி படத்துல இருந்து ஒரு ஆலயம் ஆவது மங்கை மனது, அந்த பாட்டு ரொம்ப அருமையா இனிமையா இருக்கும்மா.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்டலாமா?
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: இணைப்பில் வந்து நன்றி. இது வருகிறது பாடல்.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தோழியா நிகேட்டலாம் வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமா?
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? பண்பலையில் அனைவரும் நலம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: வைராக்கியம் படத்துல சிங்கார பேருக்கு சேலகத்தி சின்ன சின்ன இடையில பூவை கட்டிங்கிற பாடல்
0: கண்டிப்பா கேட்டலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:09 23 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய தோழிகள், உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கைபேசி எடுங்கள். 04-52 என்ற முதலின் முன் இணைப்போடு 25-30-170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய தோழிகளும், 25-30-171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான தோழிகளும் அழைக்கலாம். இப்போது நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள காத்திருக்கும் தோழி யார்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சகுந்தலா, ஜெய் ஹிந்துபுரம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: வானம்பாடி படத்துல மேம். கங்கை கரை
0: தோட்டம்
1: கூட்டம் நடுவினிலே, அந்த பாடல் மேடம். படித்தவை பிடித்தவை மனதில் பாரதிதாசன் பாட்டு ஒன்று சொல்றேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப

0: மறு என்று தமிழ் எங்கள் உரிமைக்கு ஒரு வரி மறந்துவிட்டு மேடம் மேல் வரும் மேடம்.
1: சரிங்கம்மா, இனிப்பில் மதுவைக்கு நன்றி. நல்ல முயற்சி, அருமையாக பாடினீங்க. நீங்கள் கேட்ட பாடலையும் பாடினீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ராவும் தமிழுக்கு அமுது என்று பேர் பாடினீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல், வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. சிநேகிதியே ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில். 12:20 நம்மோடு பேச காத்திருக்கும் தோழி யார் கேட்டலாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து ஜமுனா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: சந்தன் கருணில இருந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த நீ சீர்த்தால் முருகா அந்த பாட்டு.
0: சரி, நம்ம பண்பலைய எத்தனை நாளா கேட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ரெகுலரா கேட்டுட்டு இருக்கேன். சமையல் ஃபுல்லா இந்த பண்பலை தான்.
0: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்?
1: இதுல வந்து இந்த பாட்டு பாட்டு கேட்க அந்த இது பாட்டு வேணுமா அது பிடிக்கும். அப்புறம் நைட்டு 10 மணிக்கு போடுவீங்க இல்ல ஒரு அந்த ஷோ பிடிக்கும். 11 மணி வரை நிகழ்ச்சி புறம் கேட்பேன்.
0: இணைப்பில் வந்து நன்றிமா, தொடர்ந்து கேளுங்க. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, அனைவரும் கேட்டு ரசிக்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: செய்தியை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில். நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய தோழிகள் பங்கு பெற அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய தோழிகளும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான தோழிகளும் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தோழி வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான நண்பர்கள் வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் போனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து இந்த சொக்கத்தங்கம் படத்துல இருந்து என்ன நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன் அந்த இனிய பாடலை போடுங்க. நல்ல அருமையான இன்னைக்கு வைகாசி விசாக திருநாள் இன்று இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம உண்மையே நம்ம மக்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம்ங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். நம்ம ஒரு மன உளைச்சல் இருந்து நம்ம மன இதுல இருந்து நமக்கு போக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து இறைப்பணி ரொம்ப முக்கியம். நம்ம கோயில்களுக்கு போய் நம்ம வழிபட்டாவே நமக்கு மனசு நிம்மதியை தரும். அந்த மாதிரி ஓய்வு நேரங்கள்ல வந்து நம்ம இசை கேட்கறதும் கோயில்களுக்கு போய் நம்ம இறை வழிபாடும் நமக்கு ஒரு மன திருப்தியும் ஒரு ஆத்ம திருப்தியும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்போம். அதை இன்னைக்கு வந்து நம்ம அந்த வைகாசி விசாக திருநாள்ல நம்ம சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. இப்ப மதிய வேலையில எப்படி விரதம் இருந்து வடபாசத்தோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா?
1: நமக்கு பக்கத்து ஊரு தான் குன்றக்குடி. நாங்க எல்லாம் குன்றக்குடிக்கு, ஆமா குன்றக்குடிக்கு பால் ரோடு போவோம், காவடி இங்க இருந்து போவோம். குன்றக்குடி பக்கத்து ஊர் கண்டு நாங்க எல்லாத்துக்குமே நம்ம குன்றக்குடி முருகன் கோயில் தான் எங்களுக்கு குலதெய்வம்.
0: இப்ப கோயில இருந்தா பேசுறீங்களா? அப்போ
1: என்னப்பா
0: இப்ப கோயில இருந்தா பேசுறீங்களா? சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல், நீங்கள் கேட்டு ரசிக்க அனைவருக்காகவும்.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் தோழி யாருன்னு கேட்டுடலாம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: காஜாதன் வந்து பஞ்சவனம் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்?
1: மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்?
0: பண்பலையில் எல்லாருமே நல்லா இருக்கும், சொல்லுங்கம்மா.
1: சரிங்க மேடம். இன்னைக்கு வந்து படம் பேர் வந்து பில்லா மேடம். அதில் வந்து சேவல் கோடி பறக்குதடா, செந்து ஈடு இருக்குதடா, அந்த பாட்டு மேடம்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
2: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான்

0: பாரத்திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்குது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரத் குமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு

0: கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரூ கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: நிறைவு பெறுகிறது சிநேகிதியே நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி சாஜி வர்கீஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 12:55.
2: நமஸ்கார், மைஹ் கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் பகல் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம். இருதுருவம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் TM சௌந்தரராஜன், P. சுசீலா இவர்களின் குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் பகல் 1:07. நினைவிலிருந்து நீங்காத கானங்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நினைத்ததை முடிப்பவன். திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் புலமை பித்தன் வரிகள்ல TM சவுந்தரராஜன் குரல்ல பாடல் இது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடனடியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பகல் 1:12. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் இருளும் ஒளியும் திரைப்படத்திற்காக. கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி. சுசீலா குரலில் பாடல் இது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இதயம் தொடும் இனிமையான பாடல்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ் வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் 3 தெய்வங்கள் திரைப்படத்திற்காக. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலா குரலில் பாடலின்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: காலத்தை வென்ற காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கிறோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக. கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள்ல, பி சுசீலா குரல்ல பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் பகல் 1:26. பசுமை மாறாத நினைவுகளின் ராகமாய் கேட்டு ரசிக்கிறோம் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தேரோட்டம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திற்காக.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ்.

நேரம் பகல் 1:34. வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நாளை நமதே திரைப்படத்திற்காக. MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலி வரிகளில் KJ யேசுதாஸ், P. சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதுவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று இரவு 7 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.

நேரம் பகல் 1:40. வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் கிரக பிரவேசம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் P. சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவடைகிறது வசந்த கானங்கள். தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ரவீந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்பத்திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை உரிமைப்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல்

0: மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000+ பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10க்கும் மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
2: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் த மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். Indian Army prepared for Operation Sindhu 2.0 if the situation warrants, says Chief of Army Staff General Upendra Dhivar.

0: ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
3: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
3: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
4: நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக் இருக்குன்னா கூட ரேடியோல அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலேயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டியில் ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், பர்சனலாக அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க.
3: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
4: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஹாப்பியா இருக்கும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும், ஏன்னா நம்ம கேட்கிற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
3: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
4: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டாக தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியான்னு போனீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்குறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்குறது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறதோ, நார்மலா கேட்கறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேட்கறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
3: ஓகே, இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
4: கண்டிப்பா நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோல நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது முத விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் ஆன விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ் பீட்டா இருக்கட்டும் இல்ல சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சரில் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஃபோன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பாக வேணும். நீங்கள் சோஷியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க தான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பார்க்குற விஷயம் நம்பலாமா வேணாமானே தெரியல. இதே ரேடியோவில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரெக்டாக லைவ் பண்ணுறாங்க, டைரெக்டாக நம்ம கேட்குறோம், அதில் எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. ஏன்னா அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன்.
3: ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்கள அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதில் அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க, அந்த வீடியோ அந்த ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்.
4: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம்.
3: ஹாய், வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
5: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
3: என்ன பண்றீங்கப்பா?
5: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
5: ரேடியோ கேப்பேன்.
3: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
5: டிராவல் பண்ற

0: கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க.
0: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேட்கறப்போ ஒரு மூவியை பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
0: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ வரப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
0: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேட்கறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
0: அதனால இளமை உலகம், எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேட்கறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேட்கறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேட்கறப்போ.
1: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
0: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அப்போ அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேட்கறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்போ கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேட்கற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ் நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலாக ஒன்று ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவாக கேட்போம், அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
0: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்லை, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ.

0: கிட். ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கா? வானொலி கேட்குறீங்களா?
1: யா, கேட்பேங்க. நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன காரில் ட்ராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லாயிருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் அந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூவில் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஐ திங்க் இட்ஸ் அ குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்கள் வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோவோட பேசின அனுபவம், ரேடியோவில் பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
1: யா, ஒரே ஒருத்தையும் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சிச்சு, அப்போ கேட்டிருந்தேன் அந்த மாதிரி சாங் கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்

0: இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரிலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அது சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு

0: விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அது சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கீப் லிசனிங். தேங்க்யூ.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
1: வானொலி கேட்கிற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைகிறாங்க.
1: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராகவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிடுவேன், எஃப்எம்யும் ஆன் பண்ணிடுவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடலை நான் கேட்டிருக்கேன்.
1: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவர் வந்து அதிகமாகும். போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் பகல் 2:30.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
6: இன்று மாலை 5:02 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.
5: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்.

0: வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம்
2: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய பகல் வணக்கம். கேட்டு ரசிக்கவிருப்பது கவிதைகளும் கானங்களுமாய் இது கவிதையரங்கம்.

இளையராஜாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் பாடல் கேட்டோம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து கவிதைகளும் கானங்களுமாய் கவிதையரங்கம். வேலியில்லாத கரிசல் காட்டில் மேகங்கள் மலைக்கு தாவணியாக தனித்திருக்கும் இந்த ஒயிலாவிற்கு வருகிறது தாளமில்லா பாடல் துணையாக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கேட்டிருக்கும் கவிதைகளும் கானங்களுமாய் கவிதையரங்கம். இருவேறு நெஞ்சில் உயிர் கொண்ட விதையின் வேராய் காதல், தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொள்கிறாள் அவன் பால் ஏற்படும் காதலால்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோட் உழுவர் சந்தை அருகே ராஜபாளையம்.
1: தொடர்வது வானிலை அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள

0: இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, எடப்பாடி, மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன் பாளையம், ஹொகனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராயக்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்ட், ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்புள்ளி அணை, கிளன்மார்கன், திற்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டைமேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமுனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர் விளை, வென்ட்வர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னை குமுதம் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை

அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும், இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிசை பாடல்களின் தொகுப்பாய் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம் என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார்கோர், விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் பிற்பகல் 3:10. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நந்தா திரைப்படத்திற்காக. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பழனி பாரதி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மால்குடி சுபா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதுவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஜோடி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வைரமுத்து, வரிகள்ல ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம்

0: எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

நேரம் பிற்பகல் 3:27. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், ரட்சகன் திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: இன்று மாலை 5:02 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
3: கேட்க தவறாதீர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம்
4: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ் உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

நேரம் பிற்பகல் 3:36. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், சேது திரைப்படத்திற்காக.

நேரம் பிற்பகல் 3:41. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் காதல் தேசம் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பிற்பகல் 3:47. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், உயிரே திரைப்படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்ல பாடல் ஒலிக்க வருகிறது. ஒலிக்க வரும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கல்லூரி விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா

கூறியுள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும், இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பஸ்கியில் கோலாகல ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
2: 62 மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67 பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.
0: இனிய உற்சாகமான மாலை வணக்கத்தோடு நிகழ்ச்சி இணைவது நான் பிரகாஷ்ராஜ் மற்றும்
3: சூரியகலா
0: மற்றும்
4: ஜானகி.
0: எஸ், என்னடா லேட்டா வருதான் யோசிக்காதீங்க.
4: ஆமா கண்டிப்பா, என்ன அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப பிரகாஷ் திடீர்னு ஆரம்பிச்சிட்டாரு.
0: அதிரடியான ஆட்டக்களை நம்ம இன்னைக்கு விளையாட இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில சூப்பரா விளையாட போறோம். என்ன விளையாட போறோம்
4: அப்படின்னு நேர்களும் ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. சொல்லிடுவோம் இந்த
0: இன்றைக்கான விளையாட்டு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா அப்படின்னு நேர்கள் வந்து பாடி காட்ட போறாங்க. அது எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னா, பாட்டை கேட்டாதான் தெரியும்.
4: ஆமா
0: சூரியகலா, நீ ரெடியா இருக்கீங்க போலயே.
4: இருக்கும் பாட்டு எல்லாமே
3: நிலையத்திற்கு அறிமுகமான எல்லா நேயர்களும் வரலாம். 04-52 என்ற மதுரையோட முன்னிணைப்போடு.
4: சூரியகலா, நீங்க சொன்னே இப்ப நேயர் ரெடியா வந்துட்டாங்க பாருங்க.
0: இதோ வந்துட்டோம்ல அப்படின்னு ரெடியா இருக்காங்க நேயர்கள். யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
5: ஓவருக்கும் வணக்கம் சொல்றது ஒத்த கடையில இருந்து.
0: வணக்கம்.
5: உங்க டெஸ்டுக்கு நான் தயாராயிருக்கேன்.
0: ஓகே, வாவ், சூப்பர். அப்ப
4: நான் ரெடி அப்படினு வந்துட்டாங்க.
0: அப்படிதாங்க இன்றைக்கான விளையாட்டு.
5: இப்படி பண்ண மாட்டீங்களே
4: நீங்க. சூப்பரா பாடிடுவீங்க புஷ்பலதா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
0: முதல் நேயர், இதோ உங்களுக்கான பாடல். இதோ

0: அப்படியே பாடுங்க இதே பாட்டு.
1: அதே மாதிரியே பாடணுமா நீங்க?
0: அதே மாதிரி, ஆமா ஆமா, அதே இளையராஜாவோட இசையோடு சேர்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஒரு முறை போ,
0: மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே.

0: அப்படி பூக்களை வரிசையா அடிக்கிருக்காங்க.
1: அடிக்கிருக்காங்க. ஓகே ரெடி. ஆ
2: உள்ளகை மல்லி புது விதை குவளை அழகிய கன்னங்கள் அப்படின்னு
1: வருது.
0: நம்ம மதுரையில இருக்கோன்றதுனால மல்லி முன்னாடியே வந்துச்சு.
1: புன்னகை முல்லை புதுவிழி குவளை
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம். நேர்களை இணைந்திருங்கள் ஆட்டக்களத்தில்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
8: இன்று மாலை மணி 5:02 ஆலய தரிசனம்.
7: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
8: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இந்த நிகழ்ச்சியுடைய விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பஸ் கையில் இன்று கோலாகல ஆரம்பம். எஸ், இன்றைக்கு நம்ம சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கான விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படின்னா, சூப்பரா இன்றைக்கான விளையாட்டு பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா அப்படின்னு நேர்கள் வந்து சூப்பரா பாடி காட்ட போறாங்க. நாங்க என்ன பாட்டை பிளே பண்றோமோ அதே மாதிரி அதே இதுல
2: அப்படியே பாடுறதுக்கு அடுத்த நேர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
3: ஜானகி மேடம், சூரியகலா மேடம், பிரகாஷ் ராஜ் சார், மூவருக்கும் வணக்கம் சொல்லி பாட்டு ஒண்ணு நான்
1: பாட போறேன்.
2: இந்த பாட்டே பாடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு பாட்டு கிடையாது, உங்களுக்கான ஈஸியான சாங்.
2: சரி, உங்க பேர் சொல்லலையே.
1: புது பாட்டு தானே கொடுப்போம். இது உங்களுக்கான புது பாடல்.
2: வரிசையா வருது.

0: ரொம்ப
1: ஈஸியானது. சொல்லுங்க,
2: உங்களுக்கு ஈஸியா இருக்கு,
1: எங்களை வச்சு காமெடி பண்றதே உனக்கு வேலையா போச்சுன்னு இருக்கேன். விஜயலட்சுமி மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க,
2: இன்னொருத்தர் போடுங்க.
1: ஓகே,
3: உங்களுக்காக இன்னும் ஒரு முறை கேளுங்க.

0: இப்ப நீங்க பாடுறீங்களா, பிரகாஷ் பாட போறாரா, சூரியகலா பாட போறாங்களா, பாப்போம்.
1: அடுத்து நீங்க பாடுங்க.
2: சூரியனோ சந்திரனோ சட்டன்னு சொல்லு, சூரியன சந்திரனோ அதுக்கு மேல வர
0: மாட்டேன். நடுவுல இருக்கதெல்லாம் காணும், சட்டன்னு சொல்லுன்னு
1: சட்டன்னு முடிச்சு விடுற மாதிரி சொல்றாங்க, சட்டன் முடிச்சு விடு. ஓகே ஜோஷி மேடம், வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:12 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பாட்டு ஒண்ணுன்னா
0: பாடட்டுமா, பாட வந்திருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், நான் வந்து வேதாயணத்துல கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: சூப்பர் கண்ணன், பாடலாமா?
3: பாடலாம் மேடம்.
1: கண்ணன் பாட வந்து விட்டார். இதோ உங்களுக்கான பாடல்.

0: அப்படி பாடல் ஆடல் எல்லாம் வந்துட வேண்டியதுதான்.
1: கண்ணன் சார் பாட போறாரு சார், ரெடி.
0: முடிஞ்சளவு பாடுங்க.

0: அவங்கள குறைச்சிட்டோம் கூட, ஃபர்ஸ்ட் லைன் பண்ணா போதும்.
1: கண்ணன் சார் இருக்கீங்களா?
0: கண்ணன் முயற்சி பண்றீங்களா? அடுத்த நேர் கோழி விட்டுருவோமா? கண்ணன் சார் அப்படியே பாட்டு கேட்டுட்டே போயிட்டாருன்னு நினைக்கிறேன்.
1: என்னடா அப்படின்னு போயிட்டாரு. ஓகே, அடுத்த நேர சந்திக்கலாம். நிகழ்ச்சியில நேர்கள் பேச அழைக்கலாம், விளையாட அழைக்கலாம். 04522 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நிகழ்ச்சி பேச காத்திருக்கும், விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்க. என்னாச்சு,
1: யார் பேசுறீங்க? உங்களுக்கான பாட்டு இதோ கேளுங்க. ரொம்ப ஈஸி மேடம், அப்படி பாடுங்க கோமதி மேடம்.
2: ஹலோ,
1: பாடலாம்
0: கோமதி மேடம், பாடலாம்.
1: போடுங்க மேடம், கண்டிப்பா அழகா பாடுவாங்க.
0: இந்த போடுறேன்.
1: ஓகே, ரெடி கோமதி மேடம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேரம் 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பாஸ்கி 1 கோலாகல ஆரம்பம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ்கி 1 மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அன்கோ.
4: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரமாலை 4:20 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டு இருக்கோம் பிரகாஷ்?
2: இன்னைக்கு நம்ம விளையாண்டு இருக்கோம், அத பாட்டாவே கேட்டா நல்லா இருக்கும். வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம விளையாண்டு இருக்கோம்
3: பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா.
2: பாட்ட கூட வந்து பேசி கட்டுறாங்க சூர்யகலா.
1: இப்ப ஒரு நேயர் வந்து பாட போறாங்க, கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் சாருக்கு, ரெண்டு மேடத்துக்கு வணக்கம். இந்த மர்த்தா மர்த்தா கவுண்ட முடி சொல்றதெல்லாம் தெரியும், என்னைய ஓட விடாம பாட்டு போடுங்க.
1: அப்படி எப்படி விட முடியும்?
2: அதான் கேம். நீங்க கண்டிப்பா சூப்பரா பாடுவீங்க. உங்க பேரு சொல்லிருங்க சார்.
4: கரிகாலன், கற்பகம் நகர்.
2: ஓகே, கரிகாலன் கற்பகம் நகர்ல இருந்து அவங்களுக்கான பாடல். இது உங்களுக்கான
1: பாடல்.

0: இது பாதி பாடினா போதும் கரிகாலன் சார்.
1: என்ன
0: பாட சொல்லாது
2: வருது,
3: பாடல் கேட்டு
0: கண்டிப்பா உங்களுக்காக இதோ மீண்டும் ஒரு முறை.

0: பாடலாமா? சரி, கேட்டதுல இவ்ளோ பாடிட்டீங்கல்ல. வெண்ணிலவும் பொன்னினதியும் அப்படியே ஆரம்பிச்சிட்டீங்கல்ல.
1: நீங்க பாட சொன்னீங்க, பாடிட்டேன்.
0: சரி, பரவாயில்ல, இதுவே நல்ல முயற்சி தான். நன்றி இணைப்பு வந்ததுக்கு.
1: கரிகாலன் சாருக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். நேயர்களும் ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு.
2: பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா? அந்த நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கும். இப்ப நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இது.
3: பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.
1: ரெண்டே வரி கரெக்டா பாடலாம். பாலசுப்ரமணியன் சார், ஈஸியான சாங் ஆயிப்போச்சு, பாடுங்க சார்.
4: பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.
1: வா, நாங்களும் சேர்ந்து பாறோம். பொங்கல பொங்கல வச்ச மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.
4: புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.
0: சூப்பர்
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அருமையா பாடிட்டீங்க பாலசுப்ரமணியம்.
1: வெற்றி பெற்று விட்டார்.
0: நன்றி
1: பாலசுப்ரமணியம்
4: சார். பொன்மொழிகள்
1: நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம்.
0: நன்றி நன்றி.
1: கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார்.
0: 4:24 ஆட்டக்களத்துல விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமான்னு சொல்லி சூப்பரா நேயர் பாடிட்டாங்க இல்லையா.
0: அடுத்த நேயர் ரெடியா காத்துட்டே இருக்காங்க. சூரியகலா
1: வணக்கம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: சரியா ரீச் ஆகல போல. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில பாடுறதுக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
2: 25 30 170 புதிய நேயர்களும், 25 30 171 என்ற எண்கள்ல நிலையத்திற்கு அறிமுகமான எல்லா நேயர்களும் அழைக்கலாம்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: புஷ்பவனத்திலிருந்து
0: முத்து.
1: மேல் வெர்ஷன் மட்டும் பாடினா போதும். மேல் வெர்ஷன் மட்டும் பாடினா போதும்.
0: மீண்டும்
1: ஒரு முறை பாடல் ஒளிபரப்பு.

0: முத்து ரெடி
1: பாரு, நாங்க ரெடியா இருக்கோம் முத்து.
0: விளையாண்டிருக்கோம் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா அப்படின்ற விளையாட்டு தான். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: உக்கரபாண்டியன் பேசுறேன்.
1: பாட ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன். கொஞ்சம் படைய பார்த்தா போடுங்க.
1: இப்படி சொன்னா நாங்க என்ன பாட்டு போடுவோம்?

0: தான். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மதுரை பாடரங்கபுரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
1: பாட ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன். கொஞ்சம் படைய பார்த்தா போடுங்க.
1: இப்படி சொன்னா நாங்க என்ன பாட்டு போடுவோம்?
0: புது பாட்டு தான் போடுவோம். ஓகே, உங்களுக்கான பாட்டு இதோ.

0: பண்ணலாமா?
1: வெட்டி கோடி கட்டு மலைதானே, இன்னொரு வட்டம் போடுங்க.
0: இன்னொரு வட்டம் போடுங்க, நல்லா கேட்டுக்கிட்டு சரியா பாடி பண்றேன், அதானே?

0: வெட்டப்பா
1: வெட்டி கொடி கட்டு மலையனை வெட்டும் வரை வெட்டு
2: மலைகளை முட்டும் வரை முட்டு
3: அடுத்து உக்கிரபாணி சாருக்கு வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள், நன்றிகள். மறக்க மறக்க மறக்க மறக்க பாடிக்கிட்டே இருங்க. 4:28 நம்ம விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
3: இன்றைய நிகழ்ச்சியினுடைய விளம்பரதாரர் வசந்தன்கோ. ஓகே, நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில சூப்பரா நேயர்கள் வந்து அழகா ஆடிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அந்த அடுத்த நேயர் வந்துட்டாங்க. பிரகாஷ்
3: வந்துட்டாங்க. சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
3: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரத்துல இருந்து ராமங்கிறது உண்மையிலேயே தேவையான விஷயம் தான். நமக்கு பாட வேண்டிய விஷயங்கள், விளையாட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்காக உங்களுக்கு கைண்ட்லி ரிக்வெஸ்ட் தான்.
3: ஓகே, சொல்லுங்க.
4: என்னன்னா, ஏன்னா ஒரு 7 நாள் இருக்கீங்களா, 6 நாள் விளையாட்டு ஆகிங்க, ஒரு நாள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்த TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்காக.
3: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பரான விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுடைய விஷயங்களை கண்டிப்பா நீங்க லெட்டர் வடிவில் எழுதி
2: அனுப்புங்க.
3: எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலை இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை,
3: விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. தொடர்ந்து விளம்பர இடைவெளி.
2: நேரம் மாலை 4:30. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. வசந்த் தன்கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பாஸ்கி 1 கோலாகல ஆரம்பம்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ்கி 1 மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 5:02 ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 5:02 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

0: பாடட்டுமா?
1: மர்க்கா சொல்லு.
0: பாட்டு பொண்ணு நாம் பாடட்டுமா?
1: மர்க்கா மர்க்கா சொல்லு.
0: பாட்டு பொண்ணு நாம் பாடட்டுமா?
2: மறக்கா மறக்கா சொல்லி சொல்லி நிறைய நேயர்கள் பாடிட்டே இருக்காங்க.
3: சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. நேரம் மாலை 4:35 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3,
4: ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம்.
2: பாட்டு பாடுற ஆட்டக்களத்துல அடுத்ததா பாட வர நேயர் வணக்கம்.
3: இதா வந்துட்டார்ல. வணக்கம்
5: எல்லாருக்கும். மாலை வணக்கம். மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
3: ஓகே முனீஸ்வரி, ரெடியா இருக்கீங்களா?
2: பாடல் இதோ.

0: முனிஷ்வரிமணம் பாட போறீங்க, ரெடி?
1: மூச்சு விடாம பாட போறாங்க. சரி,
0: ஓகே, ரெடி? முனிஷ்வரிமணம் ட்ரை பண்ணி பாருங்க.
1: இன்னொரு தடவை போட்டுடுங்க. கேப்பா.

0: ஒரு வரி தான் பாட முடியும்.
1: சரி பரவாயில்ல பாடுங்க.
2: பாட்டு பாடவா? அதான்
1: விளையாட்டு. பாடுறீங்களா? பாட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர்
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: காசிமாயன் குருவித்துறை.
2: வாவ் சூப்பர். காசிமாயன் சார் வந்துட்டாரு, அவருக்கான பாட்டை போடலாம். இது உங்களுக்கான பாடல்.

0: பாடலாமா?
1: பாடலாம் சார்.
2: அதான் கமலஹாசன் லேடி வேஷத்துல.
0: ஆமா ஆமா,
3: இல்ல
0: பாட்டே நீங்க பாடணும். இப்ப நாங்க ஒளிபரப்பணும் இல்லையா, அதே பாடி காமிக்கணும்.
1: வெல்ல வெல்ல வெல்ல வெல்ல வெல்ல வெல்ல வெல்ல வெல்ல அம்பலுக்கு மேல அம்பலுக்கு மேல அம்பல நான் போனும் அம்பலுக்கு மேல. ஆட்டக்களம் சூப்பரா அடுத்த நேயர் வந்துட்டே இருக்காங்க பேசுறதுக்கு, ஜாலியா விளையாடுறதுக்கு. வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆத்திக்குளத்துல இருந்து சுமதி மேடத்துக்கான பாடலை போடுங்கள் ஜானகி மேடம்.

0: எங்களை மாதிரியே நீங்களும்
1: இருக்குல்ல நிச நிச நிச நிச நிச நிச நிச நிச நிச அத பண்ணும்ல
0: ஒரு
1: தடவை பிளே பண்ணலாம் ஓகே.

0: நாங்களும் சும்மா
1: எனக்கு
2: உற்சாகமா விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்
2: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாடுங்க சார், உங்களுக்கான பாட்டு போட்டு முடிச்சிடறோம்.
3: நீ போட்டு வைக்க
1: சூப்பர் சூப்பர்.
2: உங்களுக்கு பிடிச்ச பாடல் கிடையாது, நாங்க போட்ட பாட்டை நீங்க பாடி காட்டணும். உற்சாகமான மாலை பொழுதுல ஆட்டக்களம், அதிரடியான ஆட்டக்களம், ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை
4: 109.
2: வணக்கம் சுவாமிநாதன் சார், ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ரெடியா இருக்காரு, போடுங்க. சுவாமிநாதன் சார் இருக்கீங்களா?
4: இருக்கேன் இருக்கேன்.

0: சுவாமி சார் ரெடி சார்
1: கேட்டிங்களா?
2: இல்லை இது ஒண்ணுமே புரியலையா? வேற பிடிக்க போடுங்களேன்
0: உங்களுக்கு அதே பிடிக்கும் தான். உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை போட்டு காட்டுறோம்,
1: மீண்டும் ஒரு முறை போடுறோம். கவனமா கேளுங்க,
3: கவனமா கேட்டு இந்த முறை நிச்சயமா பாடிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
4: மிதவெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என நினைத்தாரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன
1: பாடுங்க.
2: நடுவெளியன வெளியன மழை வருமேன அப்படின்னு
0: வருது. ஆனா சுவாமி சார் பாத்தீங்கன்னா கரெக்டா கேதர் பண்ணிருக்காரு வார்த்தைகளை. சூப்பர் சுவாமி சார், ட்ரை பண்ணீங்க,
1: நல்லா முயற்சி பண்ணீங்க. பாடுங்க,
0: அதாவது வரிகள் கட்டா ஞாபகம் வந்தா சுவாமி சார் பாடி இருப்பார்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், சூப்பர் ட்ரை பண்ணுங்க. 4:42 ஆயிட்டு இருக்குது.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா?
0: எஸ் பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா. ஒரு ஒரு பாட்டா நேயர்கள் வந்து கேட்கிறாங்க, அதே திருப்பி கேட்டு பாடி காட்டுறாங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: நேயர்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
6: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
5: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
6: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 5:02 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.
0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம்
2: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ் முடங்கியார் ரோடு உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.
4: நேரம் மாலை 4:48 ஆட்டக்கலத்துல பாட்டு ஒண்ணு பாடட்டுமா அப்படின்னு நம்ம நேயர்கள் விறுவிறுப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வருக வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும்.
5: மூவருக்கும் சொல்வது யார் இங்கிருந்து?
6: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
5: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: சிறப்பாக இருக்கும்.
4: எல்லாரும் நலமா இருக்கும்.
5: ரெடியா இருக்கீங்களா?
6: போடுங்க கேக்குறேன்.

0: பாடலாம்.
1: இன்னும்
2: ஒரு முறை பாடி காட்டுங்க சார், ட்ரை பண்ணுங்க. பாடுங்க சார்.
1: வாழ்த்துக்கள்.
2: தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:49 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா
2: இருக்கீங்களா சந்திரசேகர் சார்? சூப்பரான ஒரு பாட்டை போடுங்க சார், ரெடியா
1: இருக்கு.
2: சூப்பர். இப்ப சார் பாடுவார் பாருங்க. நல்ல கவனிங்க, இதுல வர வார்த்தையை மட்டும் கவனிச்சு பாடுங்க. ஓகே. உற்சாகமா ஜாலியா நேர்கள் எல்லாத்தையும் மறந்து ஓகே. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சொல்றது யாரு இங்க இருந்து?
4: ராமநாதபுரம் முத்து.
2: முத்து சார், ரெடியா இருக்கீங்களா சார்? ஓகே, உங்களுக்கான பாடல்
1: கேட்டு

0: சிறகுகள் இருந்து பறவைகள் பறந்து
1: பறந்து போயிருச்சு பாலையே.
2: பாட்டு கேட்டு இசை கேட்டு ஒழிக்கணுங்க, கேட்கட்டும் சார்.

0: பாடுங்க சார்.
1: பறவைகள் பறந்து
2: திருப்பி திருப்பி பறவைகள் பக்கமே போகக்கூடாது.
0: வானத்தில் பறந்து அடுத்து
2: சிறகுகள் விரித்து வானத்தில் பறந்து பாடுங்க.
0: ஓகே சார், உண்மையிலே சூப்பரா இருக்கு. பாடுங்க.
2: ஆனா அந்த பிச்சை புடிச்சீங்க.
0: அழகினிலே ரதியே உன் அழகினிலே. ஓகே,
2: மன்மதனே உன் ரதி எங்கே அப்படி முடிச்சிருங்க.
0: ஆனா ஹை பிச்சில்
1: பறவைகள் பறந்து
2: சூப்பர் சூப்பர்
0: அழகினிலே அழகினிலே.
3: உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தான் மறந்துருச்சு, மத்தபடி
0: அந்த பிச்சலாம் வேற லெவல் பாடுறீங்க சார். சூப்பர். நீங்க நீங்க என்ன பண்றீங்க, ஒழுங்கா வந்து சிங்கிங் கிளாஸ் போறீங்க,
2: பிராக்டீஸ் பண்றீங்க, சூப்பரா பாடு,
0: சூப்பரா பாடுறீங்க. வாழ்த்துக்கள் சார். நேர்மாலை
2: நேரமாலை 4:53 இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் சூப்பராக விளையாண்டோம் இல்லையா பிரகாஷ்.
0: ஜாலியாக போச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மேற்பட்ட நேர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க, உற்சாகமாக விளையாண்டாங்க.
2: நம்ம பாட்டு வேணுமா அப்படின்னு அந்த பாட்டு பாடுங்கன்னு சொன்னோம்ல, அதை மட்டும் ஒரு தடவை கேட்டுருவோம்.
0: ஆகாஷவாணியில் இன்றைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் அதிரடியாக சூப்பராக இன்று வந்து பாட்டு ஒன்றுனா பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக அன்றைய நிகழ்ச்சியில் விளையாண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக
2: நிறைய நேயர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க. ஒரு சிலர் வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு சிலர் அந்த பிச்சை பிடிச்சிக்கிட்டாங்க. எதையாவது பிடிச்சி எப்படியாவது பாடி நம்மளும் வந்து பங்கேற்றணும் ஆட்டக்கலத்தில் அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்தாங்க
0: சொன்னாங்க. எஸ், உங்களுடைய எண்ணங்களின் போக்கை என்னால் முடியுமா என்பதிலிருந்து திசை திருப்பி, என்னால் மட்டுமே முடியும் என்ற நேர்மறையான திசையை நோக்கி சென்றால் வெற்றியானது உங்கள் வசமாகும் என்ற அழகான வரிகள் சொல்லி
2: நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஜானகி,
0: பிரகாஷ்ராஜ் மற்றும்
3: சூரியகலா,
0: நன்றி நேயர்களே.
4: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5:02 வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு பழனியிலிருந்து சிறப்பு நேரலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரை பேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.

அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் விக்னேஷ் அர்ஜுனன், எஸ் செண்பகவல்லி ஆகியோர். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இதோ நேயர்களை பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் மலையடி வாரத்திற்கு அழைத்து செல்கின்றோம்.
2: வணக்கம் நேயர்களே. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி, தேவரும் துதித்து நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அன்னால் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம். பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் வைகாசி விசாக பெருவிழாவின் சிறப்பு நேரடி காட்சி. அற்புதமான நிகழ்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கடவுள் வழிபாட்டை ஆறு பகுப்பாக வகுத்து தந்துள்ளார் ஆதிசங்கரர். சைவம் சிவபெருமானை வழிபடும் முறையை சைவமாகவும், திருமாலை வழிபடும் முறையாக வைணவமாகவும், முருகனை வழிபடக்கூடிய முறை கௌமாரம் என்றும், சூரிய வழிபாட்டை சவரம் என்றும், கணபதி வழிபாட்டை காணாபத்தியம் என்றும், சக்தி வழிபாட்டை சாகித்யம் என்றும் அற்புதமாக ஆதிசங்கரர் ஆறு பகுப்பாக வகுத்து தந்ததை முருக வழிபாட்டை கௌமாரம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சங்ககாலத்தில் மக்கள் நிலத்தை ஐந்து பகுப்பாக பிரித்து வாழ்ந்து வந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. இது குறிஞ்சி கிழவன் என்று சொல்லக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடத்தில் குறிஞ்சி கடவுளாக காட்சி தரக்கூடியவர் முருகப்பெருமான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லும் வகையில் அப்படிப்பட்ட முருகனுக்கு பல சிறப்பான நிகழ்வுகள், பல விசேஷங்கள். அப்படி அற்புதமான ஒரு நிகழ்வு இன்று ஒவ்வொரு முருகப்பெருமானின் ஆலயத்திலும் மிக சிறப்பாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சங்க நூல்களில் முக்கியமானது, சங்க இலக்கியங்களில் பல சிறப்பான நூல்கள் உண்டு. அதில் பத்து பாட்டு என்று சொல்லக்கூடிய முதல் ஐந்து பாட்டு ஆற்றுப்படை நூலாகவே சொல்கிறது. இந்த பத்து பாட்டில் முதல் பாடலாக பெருமைக்குரிய, வழிபடக்கூடிய, சிறப்புக்குரிய நூல் என்று சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையை நமக்கு வகுத்து தந்த நக்கீரர் முருகப்பெருமானின் ஆ

0: படை வீடுகளையும் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு படை வீடுகளையும் நாம் வழிபடும் பொழுது என்ன பலன் உண்டாகும் அப்படின்றதை அவ்வளவு அருமையாக நமக்கு சொல்கிறார். அப்படி அவர் சொல்லக்கூடிய மூன்றாம் படை வீடு என்று சொல்லக்கூடிய திருவாவினன் குடி என்று பழனி என்றும் சொல்லக்கூடிய அற்புதமான தலத்தில் இன்று சிறப்பு நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முருகபெருமானின் மூன்றாம் படை வீடு சித்தன் வாழ்வு என்று சொல்லக்கூடியது. சித்தர்கள் வாழ்வே மிகப்பெரியது. சித்து என்றால் சித்து விளையாட்டு என்று சொல்லக்கூடியது. உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு எப்படி தாவக்கூடிய அளவுக்கு அற்புதமான சித்தி விளையாடுகள் புகுந்த சித்தர்கள், அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த பழனி. அப்படி திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய இந்த இடம் பொதினி என்ற ஒரு பெயரும் காலப்போக்கில் பழனியாக மாறியது என்றும் சொல்லலாம். இங்கு முருகபெருமான் மலை மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தருகிறார். இவர் யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்கிறார்கள்? முருகபெருமான் பழனி என்று சொன்ன உடனே நமக்கு மாங்கனி தானே ஞாபகம் வரும். அந்த சிவபெருமான் பார்வதி அம்மையிடமிருந்து அந்த மாங்கனியை வேண்டி வாங்க வேண்டும் என்பதற்காக விசா எடுத்துக்கொண்டு வந்தவர் அல்லவா? விசாவா? இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். ஆனா அவர் விசா என்று சொல்லக்கூடிய மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வந்து அந்த கனியை பெற்றுவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு கிளம்பினார். ஆனால் அவர் வந்து இறங்கிய இந்த இடம் பழனி. அத்தனை தெய்வங்களும் வந்து வணங்கிய இடம். ஏனென்றால் முருகன் கோச்சிட்டு போயிட்டாரு, நம்ம போய் அவரை வழிபடணும், அவரை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக அத்தனை தெய்வங்களும் இங்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் வந்திருக்காங்க? திரு ஆவினன் குடி என்ற பெயரிலேயே அத்தனை தெய்வங்களும் இருக்கு. திரு என்றால் திருமகளும், ஆ என்றால் காமதீனு என்ற தெய்வ பசுவும், இனன் என்றால் சூரியனும், கு என்றால் நிலமகள் அதாவது பூமி தேவியும், தி என்றால் அக்னி கடவுள் என அத்தனை கடவுள்களும் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த தேவர்களும் இறைவனும் வழிபட்ட இடத்தில் நாம் வந்து கால் பதித்து அந்த முருகா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை உச்சரிக்க என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று இந்த பக்த கோடிகள் அப்படியே கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்து தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது.
1: பழனி மலையும் இடும்பன் மலையும் சிவகிரி சத்திகிரி என கைலாயத்தில் இருப்பதாக சிவபெருமான் இந்த இரண்டு மலைகளையும் அகத்தியருக்கு அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த மலைகளை அகத்தியரிடம் ஒப்படைக்கிறார். அகத்தியருக்கு அறிமுகமான இந்த இரண்டு மலைகளான சிவகிரி சத்திகிரி என்ற பழனி மற்றும் இடும்பன் மலைகளை பூலோகத்தில் உள்ள பொதிகை மலைக்கு கொண்டு வர நினைக்கிறார் அகத்தியர். இந்த பணியை செய்வதற்காக இடும்பாசுரனை ஆணையிடுகிறார். இந்த அகத்தியரின் ஆணைக்கு இணங்கி மலைகளை எடுத்து பூலோக பொதிகை மலைக்கு வரும் வழியில் சற்று களைப்படைந்து இறக்கி வைக்கின்றார் இந்த இரண்டு மலைகளையும். இந்த இறக்கி வைத்த இந்த இடமானது முழு முழு முழு முழுவதுமாக முருகனின் கருணையினால பொருந்தி நின்றதை கண்டு மிகவும் ஆழ்ந்து போகின்றார் இந்த இடும்பன் என்கின்றவர். இந்த கணமே சிவகிரியின் அதாவது இன்றைக்கு நாமெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த பழனி மலையின் மீது முருகனானவர் கனிவாய் சிறுவனாக குராமரத்தின் கீழ் தோன்றினார். அத்தோடு மட்டுமல்லாமல் அங்கு அசுரனுக்கும் இளஞ்சேயுக்கும் நடந்த போரில் அசுரன் உயிர் நீட்ட இடும்பையின் தளராத முறையீட்டினால் உயிர் பெற்று மீண்டும் வருகிறார். பழனி ஆண்டவன் மலையில் இருக்கும் இடும்பன் சன்னதி என்கின்ற இடத்தில் வாயில் காவலனாக ஓர் இடத்தை பெற்றுத்தான் இன்றும் இந்த இரண்டு மலைகளையும் எடுத்து வந்ததை போல காவடிகள் செய்து தனது பிரார்த்தனைகளை கொண்டு வரும் அனைத்து பக்த அடியார்களை முருகன் அருள் தந்து அவர்களது பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுகிறார். சங்க காலத்துல இந்த மலையின் பெயர் வந்து பொதினி என்று அழைக்கப்படுகிறது. பொதினி அப்படின்னு சொல்றது பின் நாட்கள்ல மருவி பழனி என்ற ஒரு பெயர் சொல்லாக மாறியது. மேலும் இந்த குன்றானது வையாவி நாடு, ஆவி நாடு அப்படின்லாம் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய புகழும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முருகனை வியந்து பாடக்கூடிய திருமுருகாற்று படையில நக்கீரர் குறிக்கக்கூடிய ஆவினன் குடி அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த தற்கால இந்த பழனி மலைதான் ஆகும். 12 சித்தர்களில் ஒருவரான போகரால் உருவாக்கப்பட்ட கோவிலானது பால தண்டாயுதபாணி எனப்படும்

0: பழனி ஆண்டவர் மலை கோயில்தான். வையாவி நாட்டோட தலைநகராக இந்த பொதினி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பழனி மலை இலக்கியங்களில வெகு சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயிலுக்கு போர்வை தந்த கடை ஏழு வள்ளல்கள்ல ஒருவரான பேகன் வளர்ந்த ஊர் இந்த ஆவினன்குடி என்ற பழனி ஆகும். இந்த பழனியானது பெரும் நகரமாகவும் செல்வ செழிப்புடனும் ஒரு காலம் விளங்கியதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொன்னுடை நெடுநகர் புதினி என்று நக்கீரரால் பாடப்பெற்ற தளம் இந்த பழனியாகும். இந்த பகுதியிலும் இதை சார்ந்த இங்குள்ள மலை பகுதிகளிலும் மிளகு மற்றும் நறுமண பொருட்கள் பெருமளவில் விளைந்ததால் இவற்றின் வணிகத்திற்காக ரோமானியர்கள் உட்பட பலரும் இந்த நகரின் வழியாக வந்தார்கள் என்று ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த ஆதாரங்களின் மூலமாக வளம் மிக்க பகுதியாக பழனி இருந்துள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம்தான்.
1: புதுமா பழனி பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, பழனி எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய நேரங்கள்ல வந்திருப்பீங்க. வர முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே முருகா என்று தரிசனம் செய்து அந்த முருகனை நினைத்து வழிபட்டு கேட்டு கொண்டிருப்பீர்கள். கொடைக்கானல் மலை, அற்புதமான மலை. அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய வராக மலைக்கும் நடுவே கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்துல இந்த பழனி மலை இருக்கு. மலைக்கு செல்லக்கூடிய 697 படிக்கட்டுகள் இருக்கு. மலைக்கு செல்ல படிக்கட்டு பாதை, யானை பாதை, வீஞ்ச் ரோப் கார் அப்படின்னு பல வசதிகள் உண்டு. யானை பாதையில ஆரம்ப காலகட்டத்துல கருப்பசாமி சன்னதி வழிபட்டதுக்கு அப்புறமா தான் மலையேறணும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருந்தது. மலைக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா திருமஞ்சன பாதை அப்படின்ற ஒரு பாதை இருக்கு. இந்த திருமஞ்சனம், பொதுவாகவே மஞ்சனம் என்றாலே அபிஷேகம், திருமஞ்சனம் அப்படின்னாலே அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேக தீர்த்தத்தை இந்த பாதையில் கொண்டு சென்ற வழக்கமும் ஆதிகாலத்தில் இருந்தது. இப்போ அதற்கு அனுமதி இல்லை. இந்த மூன்றாம் படைவீடு என்று சொல்லக்கூடிய பழனியில அற்புதமா இன்னைக்கு வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்குது. அதாவது வசந்த உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த காலம் பாத்தீங்கன்னா கோடை காலம், வெப்பம் அதிகமா, வெப்பம் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த கோடையை தணிக்க வேண்டும், இந்த வெப்பத்தை வந்து குளிர்விக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இறைவனுக்கு பாலால் அபிஷேகம் செய்து அந்த இறைவனை குளிர்வித்து இறைவனோட அருளை பெறுவதற்காகத்தான் நான் பால் அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் இன்னைக்கு அற்புதமா சிறப்பா வைகாசி விசாகம் கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, வைகாசி விசாகம் எதுக்கு கொண்டாடிட்டு இருக்கோம், முருகனோட அவதாரம் என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா சிவபெருமான் முகத்திலிருந்து தோன்றியவர், நெற்றிக்கண்ணிலிருந்து, நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என்றார் நக்கீரர். அப்படிப்பட்ட நெற்றிக்கண்ணிலிருந்து அவருக்கு இருக்கக்கூடிய 5 முகங்கள், அதாவது சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்ற சொல்லக்கூடிய முகங்களோடு ஞானிகள் மட்டுமே அறியக்கூடிய அதோமுகத்தோடும் சேர்த்து மொத்தம் 6 முகங்களில் இந்த 6 முகத்தின் நெற்றி கண்ணிலிருந்து தீ கொழுந்துகள் எழுந்து எங்கும் பரவியது. அந்த தீ குழம்புகள் 6 தீ பொறிகளாக வந்தது. அந்த தீ பொறிகளை வாயு கொண்டு போய் கங்கையில் விட, கங்கை அதை சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தது. சரவண பொய்கை என்றாலே அது பார்வதியின் அம்சம் என்பதால் அந்த பார்வதியின் மடியிலிருந்து பிறந்தவன் என்பதுதான் இந்த முருகபெருமானின் வரலாறு. எப்படி சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த தீ புள்ளம்பு சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய பார்வதியின் மடியிலிருந்து தோன்றி 6 முகங்களாக, அதாவது பரபிரம்மமாக நின்ற சிவபெருமானின் ஜோதியின் தீட்சியை திருமேனியாகவும், கருணைக்கூர் முகங்கள் 6, திருக்கரங்கள் 12 தாங்கி ஒப்பற்ற அழக திருமுகன் அவதாரம் செய்வித்தான் அப்படின்னு கந்த புராணம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. அததான் அருபமும் உருவமும் ஆகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமுமாய் நின்ற ஜோதி புழம்புதோர் மேனியாக, கருணைக்கோர் முகங்கள் 6, கரங்கள் 12, ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. அப்படிப்பட்ட அற்புதமான முருகபெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாகம், முருகபெருமான் யாரோட அவதாரம், முருகனோட அவதாரத்துல நிறைய அடியவர்கள் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஆனால் முருகன் யாரோட அவதாரம் அப்படின்னு என்றா சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்று சொல்வதும் உண்டு. சிவனின் மறு வடிவம் தான் முருகன். அன்னை பார்வதியோட முருகன் சேர்ந்து அகலாது இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு தான். இந்த சூரபத்மனோட போர் புரிந்து சென்று தன் தாயிடம் ஆசி பெற்ற முருகன் தன்

0: எல்லாம் ஒன்று திரட்டி வேளாக கொடுத்தவள் பார்வதி. இந்த சக்திவேல் இல்லாமல் முருகன் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த சக்திவேலை முருகனோடு காட்சி தரக்கூடிய அற்புதமான இடங்கள் பல உண்டு. பொதுவா வேலுடன் போரிட்ட முருகனை சூரனை வதம் செய்து வாகை சூட்டினான் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்ட வேலோட வரலாறு பல உண்டு. வேல் என்றாலே வெற்றி, அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய முருகனை வழிபடுபவருக்கு எப்பொழுதுமே வெற்றிதான். முருகனை தரிசித்தால் நோய் தீரும், பாவம் தீரும், மரண பயம் ஒழியும். அற்புதமான இந்த பழனி மலையில் இந்த திருஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய இந்த தலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த அற்புதமான இடத்தை வந்து தரிசித்து சென்றாலே சகல நோய்களும் தீரும் என்பது ஒரு ஐதீகம். இது நிறைய அனுபவத்தினால் எத்தனையோ அடியவர்கள் சொன்ன ஒரு பழன். அப்படிப்பட்ட வேல் என்பது, வேல் நம் அந்த வடிவத்தை வைத்தே அறிவை நாம் அதோடு சேர்ந்து ஒப்பிட வேண்டும். வேல் என்பது மேல் பகுதி கூர்மையாக இருக்கிறது, அது போல அறிவும் கூர்மையாக இருக்க வேண்டும். அதன் இடைப்பகுதி பறந்து விரிந்து இருப்பது போல அறிவும் விரிந்து இருக்க வேண்டும். அந்த விரிந்து இருக்கக்கூடிய அறிவானது ஆழ்ந்து ஆழமாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த வேல் அவ்வளவு அருமையாக மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட முருக பெருமான் முருகா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விடுவானே, அப்படி முருகனை வழிபடுவதற்காக இங்கு பக்தர்கள் ஓடோடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். வைகாசி விசாக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
1: பொதுவாக முருகனை வழிபடுவதற்கு அனைத்து நாட்களுமே அனைத்து கண பொழுதுகளுமே மிக சிறப்பானதாக அமையும். இந்த ஜென்மத்தில் நாம் உயிரோடு இருந்து இறை பக்தியில் திளைப்பதற்காக, பக்தியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கடவுளை வணங்குவோம் என்றால் அது தமிழ் முழு முதற் கடவுளான முருகனாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதங்களும் சிறப்பு பெற்றதாக இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வசந்த காலம் எனப்படும் இளவேனிற் காலத்தோட பிற்பகுதிதான். தமிழ் நாட்காட்டியில 2வது சூரிய மாதமான இந்த வைகாசியில கார்த்திகேய பெருமானோட இந்த பிறந்த நாள் ஆனது விசாக நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் தோன்றக்கூடிய 27 நட்சத்திரங்கள்ல விசாகம் அப்படின்னு சொல்வது வந்து 16வது நட்சத்திரமாகும். இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். இதற்கும் கார்த்திகை பெண்களுக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. இதற்கும் 6 முகங்களுக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. இதற்கும் சிவனின் 6 முகங்களுக்கும் ஒற்றுமை உண்டு. இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த 6 நட்சத்திரங்கள் கூட்டமாக சேருகின்ற நேரத்தில் முழு முதல் தமிழ் கடவுளான முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள்கிறார் என்பதற்காக முருக பெருமானை விசாகன் என்று அழைக்கின்றோம். வி என்றால் பட்சி என்ற அர்த்தம், அதாவது இது மயிலை குறிக்கிறது. சாகன் என்றால் பயணம் செய்பவர் என்று அர்த்தம், அதாவது முருகனான நமது கலியுக கடவுள் பட்சியான மயில் மீது பயணம் செய்கின்றார் என்பது இதற்கு விளக்கமாகும். பௌர்ணமியோடு கூடிய வைகாசி மாசத்துல வரக்கூடிய இந்த விசாகம் அப்படின்னு சொல்றது முருகனின் அவதார நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதை கொண்டாடும் விதமாகத்தான் இன்றைய பொழுதுகளும் நம்மை கடத்தி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த வைகாசி விசாக நாட்கள்ல மேற்கொள்ளப்படக்கூடிய விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகள்னால நோய் நீங்கி நீடித்த அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம்தான். வைகாசி மாத இந்த விசாக சிறப்பு தினங்கள் அப்படின்னு சொல்றது முருகன் அவதரித்த நாள் அப்படிங்கிறதையும் தவிர்த்து பல இலக்கியங்களையும் புராணங்களையும் இதோட சிறப்புகள் நமக்கு விரிவாக்கப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல இருக்கக்கூடிய வில் வீரனான அர்ஜுனன் பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடம் இருந்து பெற்றதும் இந்த நாளான வைகாசி விசாக தினம்தான். திருமழப்பாடி என்கின்ற ஊரில் சிவபெருமான் மழு ஏந்தி திருமணம் புரிந்ததும் இந்த நன்னாள்ல தான். 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினமும் இந்த வைகாசி மாதம்தான். சோழ சக்கரவர்த்தியான ராஜராஜ சோழனோட சரித்திரத்தை நாடகமாக ஆண்டுதோறும் நாடக கலைஞர்களால் இந்த வைகாசி விசாக தினத்தன்று நடித்து காட்டப்பட்டது முன்னொரு காலங்களில். இதற்கு சன்மானமாக இந்த நிகழ்வை நடத்திய கலைஞர்களுக்கு நெல் வழங்கிட ஆணையை பிறப்பித்ததாக ராஜேந்திர சோழனோட இந்த இதற்கான ஆதாரபூர்வமான கல்வெட்டுக்கள் இன்றும் தஞ்சை பெரிய கோயிலில் நமக்கு சான்றாக இருக்கின்றது. அடுத்ததாக வடலூரில் ராமலிங்க அடிகளார் சத்தியஞான சபையை நிறுவியதும் இந்த வைகாசி விசாக தினத்தன்றுதான். வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரரானவர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நமது முருகக் கடவுளான குமாரனோட பிறப்பையும் அதனுடைய பெருமை

0: பெருமைகளையும் எடுத்துரைத்ததாக ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த பிறப்போட பெருமையை எடுத்து கூறுபவர்களுக்கும் அதை காதார கேட்பவர்களுக்கும் பாவங்கள் நீங்குவதாக வால்மீகி தனது குமார சம்பவம் என்கின்ற ஒரு அத்தியாயத்துல குறிப்பிடுகிறாரு. சித்தார்த்தர் என்று சொல்லப்படக்கூடிய கௌதம புத்தர் பிறந்த நாளும் இதுதான். பின்னர் அவர் ஞானம் அடைந்த நாளும் இந்த வைகாசி பௌர்ணமி தினம்தான். அசுரர்களோட கொடுமைகள்ல இருந்து தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்கள்ல இருந்து, அதாவது ஐந்து முகங்கள் நம்மால் காணக்கூடியது, ஆறாவது முகமான சூட்சும முகத்தையும் சேர்த்து அவரது ஆறு முகங்களிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றி, பின் அந்த தீப்பொறிகள் ஆறு தனித்தனி குழந்தைகளாக மாறின என்பதும், கார்த்திகை பெண்களால் இந்த குழந்தை வளர்க்கப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். இந்த கார்த்திகை பெண்கள் யார் என்று அப்படிங்கறத பார்க்கலாம். நிதர்த்தினி, அப்ரஹேந்தி, மேஷேந்தி, வத்ரயேந்தி, அம்பா, துளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு நட்சத்திரங்களுக்கும் உரிய இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்த்து ரசிக்கிறாள். அன்னை பார்வதி இந்த ஆறு குழந்தைகளையும் தனது இரு கரங்களால் தழுவும் பொழுது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் இணைந்து ஒரே ஒரு குழந்தையாக நமது அழகு செல்ல தமிழ் கடவுளான முருகனாக நமக்கு மாறுகிறார். அடுத்ததாக தர்மத்தின் அதிபதியான யம தர்மராஜனின் அவதாரம் செய்ததும் திருமாலின் தசாவதாரங்களில் ஒன்றான நரசிம்மரோட அவதாரமும் நிகழ்ந்ததும் இந்த வைகாசி விசாக தினத்தில்தான்.
1: சுகமான ஒரு நிகழ்வு இன்று நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம், பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு நேரலை கேட்டுட்டு இருக்கோம். முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக இங்கு சுற்று வட்டாரங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்க இந்த ஆலயத்தில் இதற்கு முன்பாக நிறைய நிகழ்வுகளை நாங்க வந்து ஓபி பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இந்த வெயிலோட தாக்கம் வரக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக ரொம்ப அற்புதமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்க்கும் பொழுதே வியக்கும் அளவிற்கு அங்க ஆரம்பத்துல ஆரம்பித்து கோவில் அந்த கருவறை கீழே இருக்கக்கூடிய அந்த அடிவார வரைக்குமே செட்டு மாறி போட்டு எந்த வெயிலும் யாரு மீதும் படாத மாதிரி, கால் அப்படின்றது கால்ல வந்து சூடே படாத மாதிரி அவ்வளவு அற்புதமான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து ஒவ்வொரு தைப்பூசமா இருக்கட்டும், வைகாசி விசாகமா இருக்கட்டும், எப்பொழுதுமே எல்லா முருக ஆலயத்திலையும் கூட்டம் நிறைந்திருக்கும். இந்த முருகப்பெருமானை சென்று வழிபட்டு தரிசித்து அவரின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக, முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு மத்தியில், முருகா உன்னை நான் வந்து கால் கடக்க நின்னு பார்த்து என்னால முடியாது, முருகா நான் இருந்த இடத்திலேயே உன்னை கூப்பிட்டு முருகா முருகா என்று சொல்லி உன்னை ஆனந்தத்துல நான் மகிழ்விக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்திலேயே அங்கங்கு இருந்து நம் முருகானே வேண்டி மனதார உருகக்கூடிய பக்தர்களும் நிறைய இருக்காங்க. அவர்களுக்காகவும் முருகப்பெருமான் இறங்கி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக, அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆலயங்களில் வந்து முருகனை கண்டு இறைவனை கண்டு தரிசிப்பது ஒரு விதம் என்றால், நாம் இருக்கும் இடத்திலேயே ஒவ்வொருத்தரின் முகத்திலும் இறைவனை, அதாவது உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வெளிக்கொண்டு வந்தாலே போதும், அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவார், இறைவனையே வந்து நமக்கு அருள் புரிவார். அது போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இனிமையான முகத்தோட பேசி அவங்களுக்கு அதாவது தேவைப்படக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வுல நிறைய பேர் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி இங்க வந்து தூய்மை பணியாளர்கள் உழவார பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது, அவர்களை வந்து சரியா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இறை தரிசனம் முடித்து ஆனந்தத்தோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று இங்கு காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அவர்களோட பணிகளை சிவனே செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இதோ நேயர்களை மீண்டும் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் மலையடிவாரத்திற்கு அழைத்து செல்கின்றோம்.
2: பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம். பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணி சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவில் நேரடி காட்சி வர்ணனையில மீண்டும் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இந்த ஒளிபரப்பினை ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. முருகனோட 6 படை வீடுகள் அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்றும் பிரசித்தி பெற்ற முருகனுக்குரிய ஸ்தலங்கள் ஆகும். இதில் இருக்கக்கூடிய 6 கோவில்களுமே நமக்கு பிரசித்தி பெற்ற கலியுகத்தில் வரம் தரும் தமிழ் முருக கடவுளோட பக்தியை நாம் எல்லாம் அனுபவிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. இதில் மதுரையில் வந்து 2 கோவில்கள் இருக்கின்றன. திருப்பரங்குன்றம் மதுரையிலும், தூத்துக்குடி திருச்செந்தூரிலும், திண்டுக்கல்லில் பழனி மலையிலும், கும்பகோணத்தில் சுவாமி மலையிலும், திருவள்ளூரில் திருத்தணி மலையிலும், மதுரையில் பழமுதிர்சோலையிலும் ஆக இந்த 6 தலங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவைகள். இதில் 5 இந்த படை வீடுகள் அனைத்தும் தரைத்தளத்தில் உள்ள மலைத்தளத்தில் உள்ளதாகவும், தரைத்தளத்தில் ஒரே ஒரு பிரசித்தி பெற்ற தளமாக கடற்கரை ஓரமாக திருச்செந்தூர் இருக்கிறது. இந்த 6 படை வீடுகளும் நமக்கு ஒரு உன்னதத்தை விளக்குகின்றன. அதாவது இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து நீங்கள் உயர்ந்து வளர்ந்து வருகின்ற நேரத்தில் இந்த கடற்கரைக்கு சென்றோமானால் பரந்த அகன்ற விசாலமான இந்த ஆகாயத்தையும் கடற்கரை மணல் பரப்பையும் இந்த கடலையும் பார்க்கும் பொழுது நாம் பெருந்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த வைகாசி விசாக திருநாள்ல நடைபெறக்கூடிய 6 படை வீடுகளோட நிகழ்வுகளும் பழனியை போன்றே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் ஆனது முருகன் தெய்வானையை மணந்த தளம். இங்கு நடைபெறும் பால்குட திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. 2 படை வீடான திருச்செந்தூர் சூரபத்மனை வென்ற தளம். இங்கு மூலவருக்கு இன்று தங்க குடங்களில் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. 3 படை வீடான பழனி, நாம் எல்லாம் இன்று இருக்கின்றோம் அல்லவா, இந்த நேரலை வளம் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இந்த தண்டாயுதபாணி திருக்கோவிலில் 10 நாட்கள் இந்த வைகாசி விசாக திருவிழாவும் தேரோட்டமும் நடக்கிறது. 4 படை வீடான சுவாமி மலையில் ஈசனான தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தளத்தில் தங்க தேர் ஊர்வலம் வருதல், லட்சார்ச்சனை செய்வதும் இங்கு சிறப்பானது. 5 படை வீடான திருத்தணியில் முருகப்பெருமான் கோபம் தணித்து அருள்பாலித்த தளத்தில் தங்க கவசம் சாற்றுதல், மகா தீபாராதனை என்பதும் சிறப்பானதாக இருக்கு. இந்த தளத்தில் பாதரேணு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இங்கு வழங்கப்படும் இந்த சந்தனமானது சிறந்த சர்வரோக நிவாரணியாகவும் இன்றும் மக்களால் நம்பப்படுகிறது. 6 படை வீடான இந்த பழமுதிர்சோலை சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என அழகு தமிழில் அவ்வையிடம் கேட்ட தளம். இங்கும் தங்கத்தேர் காவடி எடுப்பு என சிறப்பு நிகழ்வுகள் இன்று நடைபெற்றது.
3: அற்புதமான வைகாசி விசாக திருவிழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பக்தர்கள் நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு காத்துட்டே இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் குமாரம்மா.
3: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
4: நான் திருவாரூர் மாவட்டம் திருக்கோவிலிருந்து வந்திருக்கேம்மா.
3: இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
4: நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம்மா.
3: வருஷம் வருவீங்க?
4: வருஷம் வருவோம்மா. நாங்க 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
3: என்ன வைகாசி விசாகம் மட்டும் வருவீங்களா இல்ல வேற எதுக்கெல்லாம்?
4: வைகாசி விசேகம் வருவோம், மற்ற நாளே வந்துட்டு போவோம்மா. 4 வருஷம் வந்துட்டு இருக்கோம். நாங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. இந்த தெய்வத்தை பாக்குறது நாங்க சந்தோஷப்படுறோம். நாங்க இன்னைக்கும் நாங்க வந்து பாத்துருக்கோம், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது.
3: மாலை போட்டிருக்கீங்க, இது எப்படி, எத்தனை நாள் விரதம் இருந்து எப்படி, என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க?
4: நாங்கள் 30 நாளைக்கு மாலை போட்டு விசேஷமா இருப்போம்மா. விருதம் இருக்கும், விருதம் இருந்து வந்திருக்கிறோம். நாங்க வந்ததுக்கு எங்களுக்கு தரிசனம் நல்ல தரிசனமா கிடைச்சது.
3: படியில ஏறி போறீங்களா எப்படி பாத்தீங்க? முருகன் பார்த்த

0: அலங்காரத்துல இருந்தாரு, எப்படி தரிசனம் பண்ணீங்க அதை சொல்லுங்க.
1: நாங்க படிக்கட்டுல படிக்கட்டுல பெரும் பாதையில தான் ஏறி போனோம். போயிட்டு பார்த்தப்போ நல்ல அலங்கோலத்துல நம்ம அங்க நிம்மதியா பார்த்தோம்மா.
0: எவ்வளவு நேரத்துல பாத்தீங்க?
1: நாங்க ஒரு 10 நிமிஷம் நின்னு பார்த்தோம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: கீழே போய் வரிசையில எவ்வளவு நேரம் நின்று பாத்தீங்க?
1: வரிசையில் நாங்க இங்கேயிருந்து போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. நாங்க இங்கேயிருந்து போய் மேல போறதுக்கு நாங்க போன நேரத்தையும் எங்களுக்கு தரிசனம் நல்லா கிடைச்சிச்சுமா. ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தோம்மா, நல்ல மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: ஒரு வருஷமும் நீங்க ஒரு 30 பேர் சேர்ந்து கிளம்பி இங்க வந்துட்டீங்க, வந்து நேரா வீட்டுக்கு போயிருவீங்களா இல்ல வேற வழியில வேற எதுவும் சாமி கடவுள் எங்கேயும் பாத்துட்டு போனோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வரீங்க?
1: நாங்க பழனிக்கு வந்துட்டு நாங்க பழமுதி சோலை இப்படி போவோம். நாங்க இப்போ தங்க தேர் பாக்குறதுக்காக இருக்கிறோம். நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் தங்க தேர். அதை பாக்குறதுக்காக நாங்க எல்லாருமே அங்க மேல இருக்கிறாங்க. நான் வந்து இங்க வந்திருக்கோமா, வந்துட்டு மறுபடியும் இப்ப நான் மேல போவோமா.
0: ரூம்
1: படிக்கட்டு வழியா அங்க மேல போவோமா. போயிட்டு தங்க தேரை நாங்க பாக்கணும், வருஷம் வருஷம் பாப்போம். தங்க தேரை பார்த்துதான் நாங்க ஊருக்கு போவோம்.
0: தங்கத்தேர் பாத்துட்டு ஒவ்வொரு வருஷம் பாக்குறீங்க இல்லையா, ஆரம்பத்துல இருந்து இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்குமா, பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது பாக்குறதுக்காக நாங்க காத்திருக்கிறோம். ஒரு 7 மணிக்கெல்லாம் நாங்க தங்கத்தேர் பார்த்துதான் ஊருக்கு.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அற்புதமா பேசுறீங்க.
1: நன்றிம்மா, நன்றிம்மா,
0: நன்றி நன்றி. திருவாதூர்ல இருந்து இங்க வந்து தரிசனம் பண்றதுக்காக விரதம் இருந்து முருகனை தரிசித்த அந்த மகிழ்ச்சியில இருந்தாங்க. பார்க்கவே கேட்கவே ஆனந்தமா இருந்தது. முருகப்பெருமானை நினைத்தாலே பல வெற்றிகள், அதாவது கலியுக வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலியுகத்துல நாம என்ன நினைக்கிறோமோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இறைவனாக கடவுளாக நமக்கு வரங்களை வாரி வழங்கக்கூடியவராக இங்கு காட்சியளிக்கிறார். அதுவும் இந்த 3வது படைவீடு திருவாவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழனியம்பதியிலிருந்து இன்னைக்கு வைகாசியாக ரொம்ப சிறப்பாக இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தும் அந்த இறைவனை தரிசித்த மகிழ்ச்சியில சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நம்மால பார்க்க முடிகிறது. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் பெஞ்சமரின் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன் என்கின்றார் நக்கீரன். தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம், பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக சிறப்பு நேரலையில நின்றிருக்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க பேசிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் என் முத்துசாமி.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம்.
0: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: ரெண்டு பேர் வந்திருக்கிறோம்.
0: சொல்லுங்க, பழனி வந்த அனுபவம் எப்ப எல்லாம் வருவீங்க? சாமி பார்த்த அந்த அனுபவங்கள்லாம்
1: நாங்க எப்ப ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்ப வருவோம். வருஷத்துக்கு ஒரு 4 டைம் 5 டைம் கூட வருவோம். வந்து படி வழியா போய் சாமி பார்த்துட்டு இறங்கி வந்து வெட்டி கிளப்பிடுவோம்.
0: எவ்வளவு நேரம் தரிசனம் பண்ணீங்க?
1: தரிசனம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சு. ஆமா ஆச்சு.
0: ஒவ்வொரு முருகனை பார்த்து சென்ற அந்த அனுபவம், அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
1: நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கு. நம்ம நினைச்சது நடந்துச்சுன்னா வந்துகிட்டே இருக்க வேண்டியதா, அது மாதிரி நல்லா நடந்துகிட்டே இருக்க வேண்டியதா.
0: நடந்திருக்கு
1: நடந்திருக்கு.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்னசேலம் வந்திருக்கோம்.
0: அங்கிருந்து வந்திருக்கீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுவீங்களா இப்பதான் நம்ம போனோம் அப்படின்னு, இல்ல டக்குன்னு நீங்க பிளான் பண்ணி வந்துருவீங்களா?
2: டக்குன்னு நாங்க வந்துருவோம். எப்ப முடியுதோ வந்துருவோங்க. வந்தோம்னா ஒரு மன நிறைவா இருக்கு. நிறைவேணும் பாத்து.
1: கணக்கம்பட்டி போயிடுவோம். கணக்கம்பட்டி சித்தர் இருக்கிறார் இல்லீங்களா, ஜீவசமாதி, அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்க நாளைக்கு தான் போவோம் ஊருக்கு.
0: பௌர்ணமியை நீங்க கணக்கு பண்ணிதான் வரீங்க? அப்போ
1: பௌர்ணமின்னு எந்த டைம் அங்க போலாம். பௌர்ணமி அமாவாசை சிறப்பு, மத்த நாள்ல வரலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
0: இப்ப நேரம் நீங்க அங்க கிளம்பிட்டீங்க, சரிங்க. நன்றி நன்றி.
3: இன்றைக்குமே எங்களோட வாழ்க்கையில பௌர்ணமி தான், முருகனே எங்களுக்கு பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்றதுனால, பௌர்ணமி நாட்கள் மட்டுமல்ல மற்ற நாட்களும் நாங்க பழனி மற்ற விசேஷ தலங்களுக்கு சென்று முருகனை நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரலை நிகழ்ச்சியில நம்மளோட இணைகிறார்கள் பக்தர்கள். அவங்க கிட்டையும் அவங்க எங்க இருந்து வர்றாங்க, அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க?
4: நாங்க திண்டுக்கல்ல இருந்து, திண்டுக்கல் நாங்கள் நகர்ல இருந்து இருக்கோங்க. அங்க இருந்து வர்றோம், பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம். திவ்யமான தரிசனம், சும்மா சொல்லக்கூடாது. 3 மணிக்கு மலையேற ஆரம்பிச்சோம், மணி இப்ப 5:30. தரிசனம் சூப்பரா, 2 தடவை சுவாமிய பார்த்தோம் தரிசனம். அன்னதானம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். முருகனோட அந்த இதே என்ன சொல்றதுன்னே தெரியல, தகட்டி. அதாவது சுவாமிய 2 தடவை இன்னைக்கு அருமையான 2.5 மணி நேரத்துல பார்த்தோம். அருமையான தரிசனம், சிறப்பா இருந்துச்சு. வைகாசி விசாக அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கும் அந்த தரிசனம் பார்த்தது மனசு ரொம்ப சந்தோஷம்.
3: இன்னைக்கு இந்த முருகனுக்கு உண்டான அலங்காரத்தை நீங்க நேரடியா பாத்தீங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: அழகென்றாலே முருகன், அவரு அலங்காரம் போய் நான் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இது வந்து நான் என்னன்னு சொல்லணும்னு எனக்கும் புரியல. ஆனா பக்தர்களுக்கு உண்டான என்ன நிறை குறை எல்லாமே அவர்கிட்ட வேண்டிக்கிறோம், வேண்டிக்கிற அவர் நிறைவேற்றி தர்றாரு. அதனாலதான் நாங்களும் வந்து இன்னைக்கு என்ன இங்க இது வரைக்கும் நான் வைகாசி விசாகத்தன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணதே இல்லை. ஆனா எப்பவும் வந்து வந்து போவோம். ஆனா இன்னைக்கு வந்தது ரொம்ப சிறப்பான தரிசனம், ரொம்ப மன நிறைவா இருக்கு.
3: மேலும் நம்மளோட அவங்களோட குடும்பத்தினர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் அவங்களோட அனுபவம் என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா.
5: என் பேர் ரமீலா. இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சாமி பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இன்னைக்கு

0: இன்னைக்கு வந்தது இல்ல, இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: இதுதான் உங்களுக்கு முதல் அனுபவம் அப்படிங்கறதா?
0: முதல் அனுபவம் இன்னைக்குதான்.
1: எந்த மாதிரி முருகனை தரிசு, அதாவது மலை மேல ஏறி போறப்ப உங்க மனநிலைமை எப்படி இருந்தது? முருகனை தரிசித்து இப்ப தரைத்தளத்துல நிக்கிறீங்க எங்களோட இணைந்து வானொலி நேயர்களுக்காக. உங்கள் மனம் எந்த அளவுக்கு ஆனந்த கழிப்போட இருக்கு இந்த இறை பக்தியில, அதை பத்தி கொஞ்சம் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
0: நாங்க மலைமே ஏறும்போது சாமியை பார்த்தோன்னா அது எல்லாம் பறந்து போயிட்டு நல்லா இருக்கு, மழையோட நல்லா இருக்கு.
1: அதாவது வார்த்தைகளால வர்ணிக்கப்படாத ஒரு உறவு இந்த இறைவனுக்கும் எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருக்குது அப்படிங்கறத சொன்னாங்க. எப்படி நான் வார்த்தையால கோர்த்து ஒரு முருகனை நான் வர்ணிக்கிறது அப்படின்னா, வார்த்தைகளுக்கு அடங்காத, அதாவது வார்த்தைகளால விமர்சனம் செய்யப்படாத ஒரு அழகு கடவுளாக முருகன் இருக்கக்கூடிய சமயங்களை எங்ககிட்டயும் எங்க மனசுலயும் அதற்கான வார்த்தை இல்லை அப்படின்னு அவங்க குடும்ப உறுப்பினர் சொல்லிருக்காங்க. மேலும் நம்மளோட ஒரு பக்தை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கிறத கேட்கலாம். அவங்களோட பேர் என்ன?
2: என் பேர் பவானி, நான் திண்டுக்கல் மாவட்டத்துல நாகல் நகர்ல இருந்து வந்திருக்கேன். அதாவது பழனி போறோம்னாலே அது வந்து ஒரு சிறப்பு தான், மிகச்சி நல்லா இருக்கும். போய் நான் சுவாமியை சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம், என் மனசுக்கு நல்லா திருப்தியா இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நினைக்கும் போதும் வந்துருவோம், அதனால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு ஜாலியா போறோம்.
3: என்ன பண்றீங்க பாப்பா?
2: நான் வந்து பிபிஏ எம்இஎம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன்க்கா.
3: படிச்சுட்டு இருக்கீங்க, லீவ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அம்மா அப்பாவோட சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? இந்த அனுபவம் எப்படி?
2: இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப கோவிலுக்கு போனாலும் நான் அம்மா அப்பா கூட ஜாலியா போயிட்டு வந்துருவேன்.
3: நன்றி பாப்பா. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் யமுனா.
3: என்ன பண்றீங்க?
2: இப்ப ஃபர்ஸ்ட் இயர் போக போறேன்.
3: இயர் டுவெல்த் முடிச்சிருக்கீங்க. சரி, அடுத்த முருகன்ட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கீங்க. நல்லா படிச்சு நல்லா வேலை கிடைக்கணும் அப்படின்னு. அப்படியா?
2: ஆமா அப்படிதான்.
3: சாமி பாத்தீங்களா?
2: நல்லா பாத்தேன்.
3: டிக்கெட்ல ஏறும்போது எப்படி மூச்சு வாங்காம ஏறிட்டீங்களா? எப்படி இருந்தது அனுபவம்?
2: நல்லா இருந்துச்சு, லேசா மூச்சு வாங்கிச்சாங்க.
3: முருகா முருகான்னு சொல்லி ஏறி சாமி தரிசனம் பண்ணி
2: சாமா பண்ணிக்கலாம்.
3: ரொம்ப நன்றி.
2: நன்றி
3: நன்றி நன்றி. அருமை, ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையா வந்து பேசி நாங்க குடும்பத்தோட இங்க வந்து தரிசனம் பண்ணி செஞ்ச அனுபவங்களை ரொம்ப அற்புதமா பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் பழனியம்பதியில இருந்த ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கும் ஆலய தரிசனம்.

0: கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இதோ நேயர்களை மீண்டும் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் மலையடிவாரத்திற்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: மீண்டும் நேரலையில அடைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. முருக வழிபாட்டுல கந்த சஷ்டி விரதம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போலத்தான் முருகனோட ஜென்ம நட்சத்திரமான இந்த வைகாசி விசாக தினத்தன்று நாம் அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த விரத முறைகளும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. வைகாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனோட கதிர்கள் இந்த பூமியை முழுமையாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு காலம்தான். இந்த காலத்துல தெய்வீக விழாக்களுக்கு மிக உகந்த மாதம் அப்படின்னு சொல்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற சிறப்புடன் கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகவும் தனிச்சிறப்பானது. விசாக

0: முருகன் என்ற அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் புரிந்த காரணத்தினால் இந்த வைகாசி மாதமானது முதன் முதலில் விசாக மாதம் என்றும் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்பட்டு பின் நாட்கள்ல வைகாசி என மருவியதாகவும் சொல்லப்படுது. வைகாசி விசாகத்துல கோவில்கள்ல செய்யப்படக்கூடிய இந்த வசந்தோற்சவ விழாக்கள் அப்படின்னு சொல்றது இளவேனிற்கால வசந்த விழாக்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த காலங்கள்ல அதிகப்படியான நீரை முழு முதற் பொருளாக கொண்டு செய்யப்படக்கூடிய நீராகாரம், பாயசம் போன்ற பல சிறப்பு பெற்ற பட்சணங்களால முருகப்பெருமானுக்கு நிவேத்தியம் செய்யப்படுகிறது. இதனால உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் தணிக்கப்பட்டு ஆயாசமான களைப்புகளை அற்று மனம் புத்துணர்ச்சி அடைகிறது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை தான் உச்சசாந்தி உற்சவம் அப்படின்னு சொல்லி உஷ்ணசாந்தி உற்சவம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லப்படுது. பொதுவாக இந்த முருக ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய தொட்டிகள்ல 6 மீன் பொம்மைகள் இடப்பட்டு அந்த மீனானது குமரன் தன் வாயில் இருந்து சிந்திய பாலினை உண்டதால் சாபம் நீக்கப்பட்ட பாரச முனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களோட உருவங்களையும் வைத்து சாப விமோச்சன நிகழ்வுகளும் நடைபெறுவதும் இந்த காலகட்டம்தான். இந்த நிகழ்வானது பல தளங்கள்ல நடைபெற்றாலும் திருச்செந்தூரில் நடைபெறும் இந்த நிகழ்வானது வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: அற்புதமான வைகாசி விசாக திருவிழாவை இன்னைக்கு நம்ம பழனி எம்பதியில இருந்து ரொம்ப சிறப்பான நேரலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தர்கள் மத்தியில பொதுவா முருகனுக்கு எத்தனை திருநாமங்கள், முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, ஆறுபடையானேன்னு எத்தனை திருநாமங்கள், எத்தனை பெயர்களில் அழைத்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கலியுக வரதனாக கந்தன் இருக்கின்றான். இந்த திருமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் கங்கையின் மைந்தன் என்பதால் காங்கேயன் என்றும், சரவணன் சரவணத்தில் உதித்ததால் சரவணன் என்றும், 6 கார்த்திகை பெண்கள் பல லட்சம் ஆண்டுகள் தவமிருந்ததால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார், அதாவது எடுத்து குழந்தையை அந்த தொடக்கூடிய பாக்கியத்தை பெற்றதால் அத்தனை லட்சம் அவர்கள் விரதம் இருந்து வேண்டுதல் இருந்து தவமிருந்ததால் கிடைத்த ஒரு புண்ணியம். அப்படிப்பட்ட கார்த்திகை பெண்களின் நினைவாக கார்த்திகேயன் என்ற பெயரும் பல பெயர்கள் முருகப்பெருமானுக்கு. கந்தபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான், முருகு என்றாலே அழகு, மனம், இளமை, கடவுள் தன்மை அப்படின்னு பல விதமாக சொல்லலாம். முருகன் என்ற சொல், அந்த சொல்லே நம் இனிமையான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முருகுல எவ்வளவு விஷயம், எவ்வளவு தாத்பரியம் ஒளிந்திருக்கு தெரியுமா? பகுதி கூட்டல் அன், அதாவது முருகன் என்ற எழுத்தை ஒவ்வொரு எழுத்தாக பிரித்தால் இம் கூட்டல் ஊ அப்படி என்பது மு, மு என்றால் முகுந்தன், அதாவது திருமாலை குறிக்கக்கூடியது, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமாலையும், இர்கூட்டல் ஊ, ரூ என்பது சிவபெருமான் உருத்திரன் என்ற அழுக்கும் கடவுளை குறிக்கக்கூடியவராகவும், இக்கூட்டல் ஊ, கூ என்பது பிரம்மா நான்முகன், அதாவது ஆக்கல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற 3 தெய்வங்களையும் உள்ளடக்கியவன் முருகன். அப்படிப்பட்ட முருகனை கூப்பிட்ட குரலுக்கு அத்தனை தெய்வங்களும் வந்து நமக்கு அருள் புரிவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. இன்னும் கூடுதலாக பிரணவ மந்திரம், பிரணவ மந்திரத்தை சொல்லாததால் பிரம்மனை சிறையில் அடைத்தான் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் பிரணவ மந்திரமான அகர, உகர, மகர என்ற 3 எழுத்துக்களும் சேர்ந்து ஓங்காரமாக முருக அப்படின்ற 3 எழுத்து மந்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சரவணபவ என்ற 6 எழுத்து திருநாமத்தை உச்சரிக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்வும் சிறக்கும் என்பதும் நம்பிக்கை. அப்படிப்பட்ட அற்புதமான இங்க இருக்கக்கூடிய வைகாசி விசாகத்திற்கு எத்தனை காவிரிகள் சுமந்து வந்து இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு துறைந்தது பால், அதாவது 33 கோடி தேவர்களின் சங்கமமாக இருக்கக்கூடிய அந்த பசுவின் மடியிலிருந்து வரக்கூடிய பாலை சுமந்து கொண்டு வந்து இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்கின்றன. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் பால். அந்த பாலில் என்ன ஒளிந்திருக்கிறது? பாலிலிருந்து தயிர் இருக்கு, தயிரிலிருந்து மோர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம், ஆனால் இத்தனையும் கடந்து அந்த கடந்து நெய் என்ற அந்த பக்குவத்தை அடைய வேண்டும். வெறும் பால் இல்ல, நம்ம பார்த்த உடனே இத்தனையும் தெரிய போறதில்லை. அது போல பால் என்ற நாம் மனதை பக்குவப்படுத்தி நெய் என்ற அத்தனையும் கடந்து இறைவனை பக்தியில் ஆழ்ந்து இறைவனை கண்டு மகிழ்ந்து அவரின் அருளை பெற்றால் மட்டும்தான்

0: நாம் இந்த ஜென்மத்தில் எடுத்த பாவ புண்ணியங்கள் கடந்து இனி பிறவி எடுக்காமல் முக்தி அடைந்து இறைவனின் அந்த பாத கமலங்களை பற்றி எடுக்கலாம் என்பதுதான் இதோட முக்கியமான விஷயம். இப்ப சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, பாலபிஷேகம் செய்வதற்காக காவடி சுமந்து வந்த எத்தனையோ பக்தர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காவடிக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு. தங்க காவடி அப்படின்றது நீடித்த புகழை தருகிறது, வெள்ளி காவடி ஆரோக்கியத்தையும், பால் காவடி செல்வ செழிப்பையும், சந்தன காவடி வியாதிகளை நீக்கவும், பன்னீர் காவடி மனநல பாதிப்பை நீக்கக்கூடியதாகவும், சர்க்கரை காவடி சந்தான செல்வம் அதாவது குழந்தை பாக்கியத்தையும், அன்ன காவடி வறுமையை நீக்கக்கூடியதாகவும், இளநீர் காவடி அதாவது சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்களையும் வியாதிகளையும் போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, அலங்கார காவடி திருமணை தடை நீக்கவும், அக்னி காவடி புள்ளி சூனியம் செய்வினை அகலவும், சர்ப்ப காவடி குழந்தை வரனுக்காகவும், கற்பூர காவடி பூரண ஆரோக்கியம் அருளக்கூடியதாகவும், தேர் காவடி உயிர் பயத்தை அதாவது உயிர் பயம் மரண பயத்தை நீக்கக்கூடியதாகவும், மச்ச காவடி நீதி நேர்மையான தீர்ப்பு கிடைப்பதற்காகவும், மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றியை குவிப்பதற்காகவும், சேவல் காவடி எதிரிகளின் தொல்லையை நீக்கவும், பழக்காவடி செய்யும் தொழில் வெற்றி பெறுவதற்காகவும், மயில் காவடி இல்லங்களில் இன்பம் பெருகவும், புஷ்ப காவடி நினைத்ததை நடத்தி முடிப்பதற்காகவும், வேல் காவடி எதிரிகளை நடுநடுங்க செய்வதற்காக, அத்தனை காவடிகளிலும் நம்மால் முடிந்த ஒரு காவடி எடுத்து அந்த முருக பெருமானை தரிசித்து முருகனின் அருளை மனதை கவர்ந்து விட மாட்டோமா, அவரது கடைக்கு நமக்கு கிடைத்து விடாதா என்று பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம்.
1: நவகிரகங்கள்ல குரு பகவானோட அருளும், சிவனுக்கு மந்திரம் உபதேசித்த சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமாரின் அருளும் நிறைந்த தினம்தான் இந்த வைகாசி விசாகம். இந்த தினத்துல விரதம் இருந்து முருகப்பெருமானோட ஆலயங்களுக்கு சென்று அவருக்கு தேன் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து அந்த கோவில்களில் தானம் தரக்கூடிய நிவேத்திய பொருட்களான சித்ரா அன்னம் தயிர் அன்னம் போன்றவற்றை பக்தர்களுக்கு அளித்து முருகனின் மூல மந்திரங்களோடு சண்முக கவசம் படித்து முருகனை வணங்குகின்றனர் மக்கள். இப்படி செய்வதால் நமது மனதிற்கு உள்ளிருக்கும் தீய எண்ணங்கள் என்ற அரக்கனையும், நமக்கு கேடு நினைப்பவர்களின் பகையையும் முருகப்பெருமாள் அளித்து தமக்கு நல்ல செல்வ வளத்தையும் நற்சந்ததிகளையும் நீண்ட ஆயுள்களையும் நிச்சயம் தருவார் என்று பக்தியுடன் தொடர்ந்து முனைகிறார்கள் பக்தர்கள். ஆக இந்த நமது முழு முதற் தமிழ் கடவுளுக்கு பல சிறப்பு பெயர்களையும் நாம் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். அத்தோடு மட்டுமல்லாமல் சேனைக்கண் உள்ளவனாக சேயோன் என்றும், வேல் ஏந்தியவனாக வேளவன் என்றும், என்றும் இளமை பொருந்தியவனாக குமரன் என்றும், நமது இதய குகையில் வாழும் இகலோக இந்த இறைவன் முகன் என்றும், சரவண பொய்கையில் உதித்ததால் சரவணன் என்றும், மணக்கும் மனம் போன்ற புகழை கொண்டதால் கந்தன் என்றும், செந்தமிழை குறிப்பதால் செந்தில் என்றும், தண்டத்தை தனது கையில் ஆயுதமாக ஏந்தியிருப்பதால் தண்டபாணி என்றும், மயுளை வாகனமாக கொண்டதால் மயில் வாகனன் என்றும், கதிர்காமம் என்னும் திருத்தலத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருப்பதால் கதிர்காமம் என்றும், ஆறு முகங்களை கொண்டதால் ஆறுமுகன் என்றும், அழகிய வடிவத்தை கொண்டதால் சுப்பிரமணியன் என்றும், தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த குரு ஆதலால் குருநாதன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஆறு முகங்கள் ஆனது ஆறு நற்பண்புகளையும் தத்துவங்களையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. சத்தியம் என்கின்ற உண்மையை முதல் முகமாகவும், இரண்டாம் முகம் ஞானம் என்கின்ற அறிவை, மூன்றாவது முகமானது ஐஸ்வர்யம் என்கின்ற செல்வத்தை, நான்காவது முகமானது அழகு என்கின்ற பக்தி பேரழகையும், ஐந்தாவது முகமாகிய தீய சக்திகளை அழிக்கும் துணிச்சலையும், ஆறாவது முகமாக அமைதி என்கின்ற கருணையையும் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த முருகனோட ஆறு முகங்களானது நான்கு திசைகளையும் தாண்டி ஆகாயம் பூமி என கடைந்து அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஒரு கலியுக கடவுள் என்பது நம்ம எல்லாம் மறுக்க முடியாத ஒரு உண்மைதானே.
0: குழந்தை வேலாயுதனாக நமக்கு காட்சி அருளக்கூடிய இந்த பழனி என்பதிலிருந்து சிறப்பு நேரலையாக வைகாசி விசாகம் ஆறிரு தடத்தோல் வாழ்க, ஆறுமுகன் வாழ்க, வெற்பை குரு செய் தனி வேள் வாழ்க, குக்குடல் வாழ்க, செவ்வேல் எரிய மங்கை வாழ்க, யானை தன் அருண்க வாழ்க, மாநில வள்ளி வாழ்க, சீரடியார் எல்லாம் முருகா என உனை ஓதும் தவத்தினர் உலகில் அருகாத செல்வம் அடைவர். அப்படிப்பட்ட அற்புதமான முருகனின் அருளை கேட்ட ரசித்த அத்தனை பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த முருகபெருமான் அருள்வார் என்ற நம்பிக்கையோடு

0: ஆலயம் ஆலயத்திலிருந்து நிலையம் திரும்புகிறோம்.
1: நான் விக்னேஷ் அர்ஜுனன் மற்றும்
0: செண்பகவல்லி. நன்றி நேர்களை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி வழங்கிய ஆலய தரிசனம்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் நேரடி காட்சி வர்ணனையை கேட்டோம். வர்ணனையாளர்கள் விக்னேஷ் அர்ஜுனன், எஸ் செண்பகவல்லி ஆகியோர். கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேரம் மாலை 6 மணி 1 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மதுரை விளாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தங்கமய முருகன் திருக்கோவிலில் இன்று காலை 6 மணி முதல் 12 மணி வரை பாலாபிஷேகம் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். மதுரை கோபுதூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்திட www.skilltraining.dotn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக 16ஆம் தேதி தொடங்கி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதற்கான கடைசி தேதி ஜூன் 3 மதுரை சிம்மக்கல் அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் கோவிலில் நாளை அபிஷேக ஆராதனையும் நடைபெற உள்ளதால் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறது. மதுரை தெற்கு மாரட் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் நாளை காலை 6 மணிக்கு புஷ்ப பல்லக்கில் அம்மனும் சுவாமியும் புறப்பட்டு ஆலயத்தில் எழுந்தருளுள்ளனர். அதைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் ஸ்ரீ தர்மராஜர் பட்டாபிஷேகம் நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து நாளை இரவு யானை வாகனம்

சுவாமி தர்மராஜர் கோவிலில் காட்சி எழுந்தருளல் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 வழங்கப்பட உள்ளது. விருது விபரம்: சிறந்த சமூக சேவகர் ₹50,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ், சிறந்த தொண்டு நிறுவனம் ₹1,00,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ். இதற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராகவும் 18 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான பணிகள், மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொடர்ந்து தொண்டாற்றியிருக்க வேண்டும். தொண்டு நிறுவனம் அரசின் உரிய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: இந்த தகுதியுடைய சமூக சேவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் https://awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலமாக June 19 விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்த விவரங்களை June 23 மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தகவல் வழங்கியவர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

0: For personnel, public grievances and pensions, Dr. Jitendra Singh today launched the AI-enabled CP Gram's voice chatbot Samadhan Didi in New Delhi. Developed by the Department of Administrative Reforms and Public Grievances in collaboration with Bhashini, Samadhan Didi is a voice-based multilingual grievance registration assistant with intelligent AI-based categorization that helps citizens to register public grievances through an interactive conversational interface. Electronic and IT Minister Ashwini Vaishnav today visited Loham in Surajpur and Greater Noida, which is producing sustainable critical minerals and advanced materials. Speaking to media, Mr. Vaishnav said lithium batteries and permanent magnets play a crucial role in several modern technologies, and Prime Minister Narendra Modi envisions that this should be manufactured in India and its technology should be developed domestically. Lieutenant General N.S. Raja Subramani will succeed Chief of Defence Staff General Anil Chauhan, who bade farewell to military service after receiving a ceremonial Tri-Services Guard of Honour at the National War Memorial in New Delhi. The ceremony marked the culmination of his distinguished tenure as the country's top military officer. He also laid a wreath at the War Memorial. In badminton, Indian men's doubles pair of Sattvic Sairaj, Ranki Reddy and Chirag Shetty advanced to the finals of the Singapore Open tournament. The Indian pair defeated world number one South Korea's duo Seo Seung-jae and Kim Won-ho 21-19-21-18 in the semi-final today. In the mixed doubles, India's Dhruv Kapila and Tanisha Krasto lost to Japan's Sayaka Hobara and Yuichi Shimogami 16-21-21-17-13-21 in the semi-final today. Union Minister for Youth Affairs and Sports Dr. Mansukh Mandavia and Meghalaya Chief Minister Conrad K. Sangma today inaugurated the Integrated Hospitality and Sports Complex at JN Sports Complex in Polo, Shillong. And with that, we end this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரமாலை 6:10.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடந்தியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் மாலை 6:11. கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை.

இறைவனை துதிக்கும் பாடல்களோடு கேட்டு இணைந்திருந்தீர்கள் விளக்கேற்றும் வேளையில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை மீண்டும் நாளை மாலை 6:10. நேரம் மாலை 6:25. இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், இரவு 7 முருகன் பாடல், 7:02 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம், அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாதர் திருக்கோவில் வைகாசி விசாகம் பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், பி மீனாட்சி ராமச்சந்திரன் அவர்கள். இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 பட்டாம்பூச்சிகளில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். ஒன்பது 15 திரைசை, 9:30 சக்கர வியூகம், 2 3 பகுதி கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இன்று இரவு 10 பட்டுச்சிறகு, மனம் விரும்பும் இனிமையான பாடல்களுடன் கேட்டு ரசிக்கலாம் பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. அதைத் தொடர்ந்து இரவு 11 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும். நள்ளிரவு 12 காலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிம வள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தர

0: தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின்

0: ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் மாலை 6:40.
5: உடலுக்கு அழகு தருவது உடற்பயிற்சி. உள்ளத்திற்கு அழகு தருவது தியானம். உடலும் உள்ளமும் அழகா இருக்கணும்னா அது நம்ம வானொலி கேட்கும் நேரம் தாங்க. தகவல்களுக்கு தகவல் களஞ்சியமாய், ஆரோக்கியத்திற்கு மருத்துவ குறிப்புகளாய், என்டர்டைன்மெண்ட்க்கு திரை இசை பாடல்களாய், விவசாய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்ற எண்ணிலடங்கா முத்துக்களை கொண்டதுதான் நம்ம வானொலி. நாம் வானொலி கேட்கும் நேரம், அதுவே நம் வாழ்வின் உன்னத நேரம். நமக்கு உன்னத நேரத்தை தரும் வானொலியோடு பயணிப்போம். ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தோடு நாமும் இணைவோம். வாருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: இன்று இரவு 7 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அதிசாயம் வேளையில் மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது அந்திப்பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று இரவு 7 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களை, சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்கலாம் இன்னும் சில நிமிடங்களில்.

வாய் மழையூற்றுவாயே. மாறாத போதும் வரமாகும் வேலா, கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், மீனாட்சி ராமச்சந்திரன் ஆகியோர். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இதோ நேயர்களே, சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: வெற்றிவேல் முருகனுக்கு
3: அரோகரா,
2: குன்றக்குடி சண்முகநாதனுக்கு
3: அரோகரா.
2: மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதி குவளையத்தோர் வழிபடும் ஸ்தலங்களில் ஒன்றுதான் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோயில். மயூரகிரி, கண்ணபுரம், அரசவனம் என பல சிறப்பு பெயர்களால் போற்றப்படும் மயிலே வடிவமான மலையாக திகழும் குன்றக்குடி அருள் திரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோயிலே இன்று வைகாசி விசாக பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வின் நேரடி காட்சிகளை நேயர்களின் மனத்து கண் முன்னே காட்சிப்படுத்தவிருக்கிறது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் வர்ணனை

0: ஏ விக்னேஷ், மீனாட்சி ராமச்சந்திரன் ஆகியோர்.
1: பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். அதாவது தமிழ் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு இனிமை, கேட்பதற்கு மிகவும் மனதிற்கு ஒரு சுகம் அளிக்கக்கூடியது. அந்த இனிமையான தமிழான தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருக கடவுளை இன்று பிறந்த நாளாக, வைகாசி விசாகத்தில் முருகன் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய இன்றைய தினத்தில் நாம் குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலில் இருந்து வந்தனையை தொடர்கிறோம். இப்பொழுது ஒரு ஆன்மீக அன்பரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஐயா?
2: நம்ம கேரளா இருந்து வந்திருக்கோம். கேலிக்கட்சி.
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: சிவகுமார்.
1: சிவகுமார், முருகனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. உங்க பேரே சிவகுமார்.
2: ஆமா, நான் 10 வருஷமா எல்லாம் 1ஆம் தேதி பழனி போயிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் 1ஆம் தேதி பழனி 10 வருஷமா போயிட்டு இருக்கேன்.
1: ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி பழனி போறீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேரு சிவகுமார் சொல்றீங்க. நீங்க வந்து முருகனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு குன்றக்குடி வந்திருக்கீங்க. யாரோட வந்திருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நான் இன்னைக்கு குன்றக்குடி வந்திருக்கிறது என் வைஃப், என்னோட 3 பசங்க, வைஃபோட அக்கா, வைஃபோட பொண்ணு, வைஃபோட அம்மா.
1: அதாவது நீங்க சொல்றத பார்த்தா கூடி இருந்து குளிர்ந்தேல ரொம்ப வாயின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்தோட வந்து அழகா குதூகலமா இங்க கொண்டாடலான்னு, முருகனுடைய பிறந்த நாளை கொண்டாடலான்னு வந்திருக்கீங்க.
2: குன்றக்குடி வந்திருக்கோம்.
1: இதுல நீங்க சுவாமியை பாத்துட்டீங்களா? இனிமேதான் பாக்க போறீங்களா?
2: மேல மேல சாமியை பார்க்க மேல போயிட்டு இருக்கோம்.
1: அப்ப நீங்க அழகா ஒரு கற்பனையோட வந்திருப்பீங்க, முருகனை பாப்பா, முருகன் எப்படி இருப்பாரு, இத பத்தி, இந்த கோவில பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கேள்விப்பட்டு இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கு, அதனாலதானே வந்திருக்கீங்க. நான்
1: ஓ கேள்விப்பட்டதுனால வந்திருக்கீங்க.
2: இன்னைக்கு விசேஷம் நாள், அதனாலதான் இன்னைக்கு கண்டிப்பா முருகனை இங்க இருந்து பாக்கணும். இப்போ 2 நாள்ல பழனி போயிருவேன், 1ஆம் தேதி.
1: ஓ, இதை முடிச்சுட்டு பயணியும் போறீங்க, 60 வீடுகள்ல ஒன்றான பயணிக்கும் போறீங்க, குன்றக்குடி குமரனை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. குறைவில்லாத வாழ்வு கொடுக்கக்கூடிய குன்றக்குடி குமரனை வந்து குறைதீர்த்த குமரன் கூட சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட முருகனை நீங்க வந்து பார்க்க வந்திருக்கீங்க. முருகன் அருள் உங்க மூலமா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் ஐயா.
2: வெற்றிவேல் முருகனுக்கு.
0: ஆம் நேயர்களே, இதே குடும்பத்தை சேர்ந்த 2 பசங்களும் வந்திருக்காங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு சிவபிரசாத். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கோவிலுக்கு வர்றேன்.
0: என்ன படிக்கிறீங்களா நீங்க?
3: நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன்.
0: இதுக்கு முன்னாடி வேற எந்தெந்த முருகன் கோவிலுக்குலாம் போயிருக்கீங்க?
3: திருச்செந்தூர், பழனி எல்லாம் போயிருக்கேன்.
0: இங்க குன்றக்குடிக்கு இதுதான் முதல் முறை.
3: ஆமா ஆமா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சிவசூயா.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: 9th grade படிக்கிறேன்.
0: இப்ப நீங்களும் இதுதான் முதல் முறையா? நீங்க எந்தெந்த முருகன் கோவிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்க?
4: பழனி, திருச்செந்தூர் மட்டும்தான்.
0: இங்க இதான் முதல் முறை.
4: அதே,
0: அதாவது இவங்க மலையாளம், ஆனா அவங்களுக்கு தமிழ் நல்லா வராது, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அருமையா பேசியிருக்கிறாங்க. இப்ப அடுத்து ஒரு அன்பரை சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: ஐயா நான் குன்றக்குடி. இந்த கோயிலுக்கு தொண்டு செய்யறவங்க நாங்க எல்லாமே, சாமி எல்லாம் இறக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நாங்க வந்தாதான் இறக்குவாங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பாண்டி.
0: சரிங்க, எத்தனை வருஷமா நீங்க இந்த குன்றக்குடி, உங்க பூர்வீகமே குன்றக்குடி தானா?
5: குன்றக்குடி தான். நாங்க எல்லாமே இந்த சாமி எல்லாம் சாமி இறக்குறதே நாங்க தான். நீங்க கொண்டு போய் இன்னைக்கு 10-11 மணி ஆகும் நாங்க வீடு போறோம்.
0: தீர்ப்பாதர்கள் சொல்லுவாங்க.
5: அந்த மாதிரி,
1: அதாவது உழவார பணி செய்பவர்கள், உழவார பணியை மேற்கொள்பவர்கள்
5: முத மரியாதை எங்களுக்கு தான்.
0: நல்லதுங்க ஐயா. நேர்களை, இந்த குன்றக்குடி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானின் வாகனமான மயில் முருகனின் சாபத்தால் மலையாகி போனதாக ஒரு புராண செய்தி. ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம், நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள் தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள், மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று பொய் கூறினர். இதனை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலானது கோபம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. பிரம்மாவும் திருமாலும் இது குறித்து முருகப்பெருமானிடம் முறையிட்டனாராம். அவர்களின் வேண்டுதலை ஏற்று முருகப்பெருமான் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டுக் கொடுத்தார். மேலும் மயிலின் ஆணவத்தை அடக்க மயிலை மலையாக மாறி போகும்படி சாபமிட்டார். தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது. ஆறுமுக பெருமானை நினைத்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது. மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோசனம் கொடுத்தாராம். மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிகின்றார் என்பது இத்திருக்கோயிலின் வரலாறு. குன்றக்குடியில் மலைக்கோயில், கீழ்கோயில் எனும் இரு பகுதிகள் உள்ளனவாம். கீழே

0: குடைவரை கோயிலில் தேனாற்று நாதரும் அழகமையும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். அவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரன், அண்ணாமலையார், மலை குழந்தீசர், சண்டேசர் சிலை வடிவங்கள் உள்ளன. மலையின் உள்ளறிவாசலில் மயிலின் தோகை போல் தோன்றது போல் அங்கே உள்ள விநாயகருக்கு தோகையடி விநாயகர் என பெயர் உண்டு. அவரை வழிபட்டு மலையேறத் தொடங்கினால் மேலே முருகனுக்கு காவடி சுமந்த இடும்பனின் சன்னதி உள்ளது. சற்று தள்ளி இடதுபுறம் தேவியோடு தேன்றும் வல்லப கணபதி காட்சி தருகிறார். மலைக்கோயில் வாசலில் முருகனின் படைத்தளபதி வீரபாகு நம்மையெல்லாம் வரவேற்கிறார். தலைவாசலில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் மிக கம்பீரமாக நிற்கிறது. தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், சொர்ண கணபதி, பைரவர், நடராசர் ஆகிய சன்னதிகளும், சோமாஸ்கந்தர், விசாலாட்சி சன்னதிகளும், வடகிழக்கில் நவக்கிரக சன்னதியும் இருக்கிறது. கருவறையின் கிழக்கு நோக்கியவாறு மூலவர் சண்முகநாதன் என பெயர் பெற்று ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களுமாக சுகாசன நிலையில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்கவிட்டும் மயில் மீது வீற்றிருப்பது போல் இங்கே காணும் அருட்காட்சி நம்மையெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கின்றது. பொதுவாக முருகப்பெருமான் ஆலயங்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தெய்வானையும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறு எங்கும் காண முடியாத ஒரு அற்புத தோற்றமாகும். இத்தகு சிறப்பு மிக்க குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதர் திருக்கோயிலில் இருந்து நாம் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சிகளை வர்ணனையாக நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். தமிழுக்கு வசமாகி தத்துவ பொருளாகி அமிழ்தோறும் முகமாகும் அழகு முகம். அந்த முகம்தான் கந்தன் முகம், பூசை முகம் என்பர். புதுமுகம் இல்லை, இது ஆறு முகமே. புலவரெல்லாம் புகழும் சண்முகமே. மண்ணுலகில் கொண்ட பிறவியிலே என் மன்னன் முருகனை மறப்பது இல்லை. நான் மறுபடி பிறப்பதும் மெய்யும் இல்லை. வேலன் மடியில் இடமுண்டு பொய்யும் இல்லை. அன்பருக்கு அருள் புரியும் அழகு நேயன், அருளை வாரி தரும் கார்த்திகேயன், வெற்றியை நமக்கெல்லாம் அள்ளி தரும் வெற்றி வேலன். அத்தகைய சண்முகநாதன் திருக்கோயிலே இருந்து வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சிகளை நாமெல்லாம் வானொலி வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களாகிய நீங்கள் உங்களது மனக்கண்ணிலே, நமது மனதிலே அந்த சண்முகநாதனை நிலைநிறுத்தி அவன் பேரொருளை பெற வேண்டும். ஏனென்றால் நமது உள்ளம்தான் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம். அத்தகைய நமது மனதை தூய்மையான மனதாக உருவாக்கி அந்த தூய்மையான மனதிலே நாமெல்லாம் முருகப்பெருமானை எழுந்தருள செய்ய வேண்டும். எவ்வாறு பூசல் நாயனார் தம் இதய கோயிலிலே சிவபெருமானை எழுந்தருள செய்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கண்டாரோ, அதே போல நேர்களாகிய நாமெல்லாம் அந்த முருகப்பெருமானை நமது மனதிலே நிலைநிறுத்தி அவன் பேர் அருளை பெற வேண்டும். மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாமே.
1: அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்வு வேண்டின், பொற்பதம் பணிய வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த பொற்பதம் பணிவதற்காகத்தான் இந்த வைகாசி விசாகம் என்னும் திருவிழாவை முருகனுக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வைகாசி விசாகம் முருகன் உதித்த, அதாவது திரு அவதாரம் செய்த சிறப்பான நன்னாள். நம்ம ஆங்கிலத்துல சொல்ல போனா பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம். பிறப்பு இறப்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஆதியும் அந்தமுமான சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர் அல்லவா ஆறுமுக பெருமான். அந்த ஆறுமுக பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு வைகாசி விசாகம் சிறந்த நாள், அற்புத நாள், ஆனந்த திருநாள். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா, எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது ஆம்பளை பிள்ளை, எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது பொன் குழந்தை மகாலட்சுமி, எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கோம். அது போல உலகிக்கே குழந்தையான, குழந்தை கடவுளான, குன்றுதோறும் வீட்டியிருக்கும் குமர கடவுளான அந்த சண்முக கடவுளை, சண்முக நாதரை இந்த வைகாச விசாக திருநாளில் நாம் போற்றி கொண்டாடுவோம். பல இன்னல்கள் நீங்கி சிறப்பான சீரும் சிறப்புமான 16 பெற்று 16 பேர்களையும் பெற்று சிறப்பாக சிங்காரமாக வாழ்வோம். அசுரர்களை வதம் செய்த முருகப்பெருமான் தோன்றிய தினம் இன்றைய இந்த வைகாசி விசாக தினம். மயூரம் என்று சொன்னால் அது ஓம்காரத்தின் சொரூபம், அதாவது மா என்றால் யூ.

0: கூட்டல் அ, யூ என்று சொன்னால் ஈ கூட்டல் உ, ர என்று சொன்னால் இர் கூட்டல் அ, ரம் அது அக்னி பீஜம், எம் என்பது வாயு பீஜம். அதாவது மூல ஆதாரத்திலிருந்து துவாதசாந்த பெருவழிக்கு நம்மை அழைத்து செல்பவர் முருகப்பெருமான் அல்லவா? அந்த முருகப்பெருமானின் அருளை வேண்டுவதற்காக அலை கடல் என திரண்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் நடுவே நாங்கள் இந்த வர்ணனையை சொல்கிறோம் என்று சொன்னால் அதுவும் அவன் அருளாலே அவன் தாய் வணங்குவோம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.
1: ஆம் நேயர்களே, தொடர்ந்து நாம் இந்த வர்ணனையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நொடிகளிலே அந்த முருகப்பெருமானின் பேரொருளை நாம் எல்லாம் வானொலி வாயிலாக கேட்டு மேலும் மேலும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதோ வர்ணனையை தொடர்கிறார் நமது மதுரை வானொலியின் புது அறிவிப்பாளர் பாண்டி அவர்கள்.
2: இளவேநீர் கால பிற்பகுதியில் நம் தேசத்தில் வைகாசி மாதம் என்றும் வசந்த காலமாக திகழ்கின்றது. குன்று இறக்கும் குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்னும் முதுமொழி கேட்டார் போல் ஆறு முகனுக்கு ஆறு படை வீதிகள் உண்டு. வைகாசி பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றிணையும் இத்திருநாளில்தான் முருகப்பெருமான் சிவபெருமானை நெற்றி கண்ணில் இருந்து உதயமாகி சரவண பொய்கையில் அவதரித்தார். சரவண பொய்கையில் அவதரித்தமையால் முருகனுக்கு சரவணன் என்னும் காரணப் பெயரும் உருவாகிற்று. ஒரு முறை சூரபதுமன் உள்ளிட்ட அசுரர்களின் கொடுமைதனை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவபெருமானோ அசுரர்களின் கொடுமைதனை கலைந்து தேவர்களை காத்தருள தம் நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகள் தோற்றுவித்தார். ஈசன் எனமிருந்து பாயும் வந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு பகுதிகளாய்தில அத்தீப்பொறிகளை ஆறு குழந்தைகளாய் உருவம் பெற்றனவாம். அவ்வாறு குழந்தைகளை பேண மகாவிஷ்ணு ஆறு கார்த்திகை பெண்களை நியமித்தார். அக்கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளை தம் குழந்தைகளாய் எண்ணி மார்பில் அணைத்து சீராட்டி பாலூட்டி வளர்த்து வந்தார்களாம். ஒரு நாள் அம்மழலைகளை காண ஈசனும் பார்வதியும் சரவண பொய்கைக்கு சென்றார்களாம். அங்கு பார்வதி தேவியோ அவ்வாறு மழலைகளையும் தம் கரங்களில் ஏந்தி அணைத்துக் கொள்ள அம்மழலைகளோ பன்னிரு கண்கள் மற்றும் கைகள் கொண்ட ஓருடல் அமைப்பான குழந்தையாய் மாறியதாம். இதனாலே அக்குழந்தைக்கு ஆறுமுகன் என்ற பெயரும் ஏற்பட்டதாம். அச்சரவண பொய்கையைப் போலே இக்குன்றக்குடி ஆதீன மடத்தினிலே ஓர் நீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மையத்தில் முருகப்பெருமான் எழிலுற பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா.
1: அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்புதோர் மேனியாக ஒரு திருக்கை கார்த்திகன் பிறந்தான் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் சுட்டுகிறது. இதோ ஒரு அன்பர் நம்ம இடையே இருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நம்ம பேர் பழனியப்பனுங்க.
1: எங்க இருந்து வரீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து வரோங்க.
1: எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க?
3: ஒரு ஆறு ஏழு வருஷமா வந்துருக்கேங்க.
1: இன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கறதுனால வந்தீங்களா, இல்ல பொதுவா தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா?
3: வைகாசி விசாகத்துக்கு வந்திருக்காங்க.
1: இந்த கோயில பல வேண்டுதலுக்காக பக்தர்கள் வருவாங்க. இந்த முருகப்பெருமான்கிட்ட நீங்க வேண்டி நடந்த சம்பவங்கள் அனுபவங்கள்னு ஏதாவது இருக்குதா?
3: அப்படின்ட்டு இல்லையா, நம்மளுக்கு எல்லாமே வந்து முருகன் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே அங்கேயும் நம்ம கோயம்புத்தூர்லயும் வந்து மருதமலை முருகன் வந்து நம்மளுக்கு இது நம்ம இங்க வந்து பாக்குறதுலாம் நம்ம முருகன் எப்பவுமே ஃபேமஸ் நம்மளுக்கு. அதனால நம்ம அந்த சாமி பார்த்துட்டு போறப்போ நம்மளுக்கு மன திருப்தியா இருக்கும்.
1: என்னைக்கு நீ காலையில தான் வந்தீங்களா இல்ல நேத்தே வந்துட்டீங்களா?
3: இப்பதான் ஆண்டி வேலை வந்தேன். இன்னும் ஊருக்குள்ள போல, நம்ம உள்ள நைட்டு வெற்றியூர் போனோம். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பொழுதுமே பாத்துட்டு தான் போவோம்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
4: அனீஷ்.
1: நீங்களும் கோயம்புத்தூர் தானா?
4: ஆமா.
1: நீங்க எத்தனாவது முறையா இங்க வரீங்க தெரியுமா?
4: தெரியல.
1: இதுதான் முதல் முறையா? யாபம் இல்லையா? முருகனுக்கு பார்த்தாச்சா? கும்பிட்டீங்களா? நல்லா படிப்பீங்களா? என்ன படிக்கிறீங்க?
4: அஞ்சாவது படிக்கிறேன்.
1: தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
4: ஆதித்.
1: நீங்க எத்தனாவது முறையா வரீங்க, ஞாபகம் இருக்கா? இதான் முதல் முறையா?
4: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: முருகன்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா படிக்கணும், நல்ல உயர் பதவிக்கு வரணும், அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டீங்களா? தம்பி ரொம்ப பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாரு. சொல்லுங்க மீனாட்சி.
0: அதாவது முருகன் வந்து அமர்ந்த கோலத்தில் இருந்தாரா, நின்றிருந்த கோலத்தில் இருந்தாரா?
3: கோலத்தில் இருந்தார். நின்ற கோலத்தில் இருந்தார்.
0: நின்ற கோலத்தில் இருந்தார். நம்ம வாழ்க்கையில எல்லாமே நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அத்தகைய நிலைச்சு நிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இங்க நம்ம மக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆன்மீக அன்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க.

0: தேவகோட்டையிலிருந்து வரீங்க நந்தகுமார். இங்க வந்து இன்னையுடைய நாளுடைய சிறப்புகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இன்னைக்கு முருகனோட பிறந்த நாள் மிக சிறப்பா இருக்கு. நம்ம நினைச்சது மனசு திருப்தியா இருக்கு, நினைச்ச காரியம் வெற்றியோட முடியும். நான் அடிக்கடி வந்து சாமி விட்டுதான் போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சாலும் இந்த வெற்றியோட முடிஞ்சுட்டு இருக்கு. அதே நேரம் நிரந்தரமாக சாமி விட்டு நாங்கள் டெய்லி வந்துகிட்டு இருக்கோம். மாசம் ரெண்டு நாள் வந்துகிட்டு இருக்கோம்.
0: மாசத்துக்கு ரெண்டு நாள் இங்க வந்து சண்முகரை பாப்பீங்க
1: பாக்குறோம். அதனால எங்க நினைச்ச மனசு திருப்தி ஆயிடுது. குடும்பத்தை எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். முருகனை
0: நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப இனிமையா இருக்கு. நினைத்ததை நடத்தி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எத்தனையோ வேண்டுதல் இருக்கும். நமக்கு அது லிஸ்ட் போட்டா நம்ம வீட்டு பலசரக்கு லிஸ்ட் மாதிரி, கடுகு உப்பு புளி பெருங்காயம் அப்படின்னு சொல்ற மாதிரி மாசாந்தரக்க ஒரு பட்டியல் மாதிரி பெரிய பட்டியலா போகும். அது வேணும் இது வேணும்னு. ஆனா உங்களுடைய முகத்துல வந்து இப்ப நீங்க சுவாமி பாத்துட்டீங்களா பாக்க போறீங்களா?
1: பாத்துட்டேன் சாமி, பாத்துட்டு மகன் செழிப்போட இருக்காரு, பாத்துட்டு மன சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு வரோம்.
0: அப்பா எவ்வளவு பூரிப்பு பாருங்களே, இந்த மகிழ்ச்சி வேற எங்கேயாவது கிடைக்குமா? அந்த அனுபவத்தை உணர்ந்தாதான், அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வந்து எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க கன்செப்ஷன் சொல்லுவாங்க நுகர்தல்னு, அனுபவிச்சாதான் தெரியும். இப்ப அம்மாவை நாங்க கேட்க வந்திருக்கோம். வணக்கம் அம்மா, உங்க பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: என் பேர் பாக்கியம், தேவ ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா நினைச்சது ஐயா முருகன் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. நினைச்சத நல்லபடியா நான் வந்து கார்த்திகளுக்கு மாசத்துல ரெண்டு நாள் வந்து நான் சாமி கும்பிடுவேன்.
0: மாசத்துல ரெண்டு நாள் வந்து சாமி கும்பிடுவீங்க? மலை ஏற அனுபவத்தை பத்தி சொல்லுங்களே.
2: மலை ஏறையில இங்க இருந்து ஏறையில முருகன் வளைச்சுக்கிட்டு இருப்பாரு, அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. போய் பார்த்தோம்னா அப்படியே சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. நம்மளோட கவலை தீர்ந்தது மாதிரி இருக்கும் அவரை பார்க்கையில.
0: அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அந்த மலை ஏறும்பொழுது இவ்வளவு பெருசு நம்ம எப்படி ஏற போறோம் அப்படிங்கிற உணர்வு எதுவும் இருக்குமோ?
2: அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து முன்னாடி வந்து சிரிக்கிறது மாதிரியே இருக்கும், நம்ம ஏறி போகையில.
0: அதாவது களைப்பு தோன்றது இருக்காதுன்னு சொல்றீங்க நீங்க?
2: ரொம்பவே இருக்காது, களைப்பே இருக்காது, மலைப்பும் இருக்காது.
0: முகத்துல உங்க களைப்பே தெரியறது, ஆனந்த சந்தோஷமே தெரியறது. நன்றிமா.
3: ஆம்நேயர்களே, இப்போ ஒரு நேயர் பேசினார் பார்த்தீங்களா, அவர் பக்தர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அவர் வந்து சொன்னாரு முருகப்பெருமான் நின்ற கோலத்துல நின்றாரு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவர் சரியா முருகப்பெருமானை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மலையில வந்து முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கியவாறு காட்சி தருகிறார். அது சிறப்பு அம்சம் இந்த கோயில்ல. தொடர்ந்து வர்ணனையை நமது புது அறிவிப்பாளர் சிவசூர்யா தொடர்கிறார்.
4: முருகன் என்றால் அழகு, அழகின் வடிவமாகவும் அறிவின் ஒளியாகவும் விளங்குபவர் நம் முருகப்பெருமான். தமிழர்களின் இதய தெய்வமாக விளங்கும் நம் முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த பெயர்கள் ஒவ்வொன்றிற்கும் அற்புதமான அர்த்தங்களும் உள்ளன. அதில் சிலவற்றை இப்போது பார்ப்போம். தமிழ் கடவுள் முருகன் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவின் பல பகுதிகளிலும் சுப்பிரமணியர் மற்றும் ஸ்கந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொருவர் மனதிலும் வசிப்பதால் குகனாகவும், சரவண பொய்கையில் அவதரித்ததால் சரவணன் என்றும், சிவனுக்கு மந்திர உபதேசம் செய்ததால் சிவகுருநாதன் என்றும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் விசாகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததால் கார்த்திகேயன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இந்த வைகாசி திருநாளில் முருகப்பெருமானின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பொங்க செய்யட்டும்.
3: நிச்சயமா அனைவருடைய வாழ்விலும் வளம் பெறணும் அப்படிங்கறக்காக தான், முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த நிகழ்ச்சி நமது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். அதாவது வைகாசி விசாகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வைகாசி மாதத்தோட சிறப்ப நம்ம சொல்லாம இருக்க முடியுமா என்ன? வைகாசி மாதம் அப்படின்னாலே மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு ஒரு ஏற்ற மாதம். சித்திரையில் தொடங்கிய அக்னி நட்சத்திரத்தின் உக்கிரம் அடங்கிய பின்பு வைகாசியில் சுப நிகழ்ச்சிகளை மக்கள் தம் இல்லங்களில் செய்வர். இந்த மாதத்தை மாத்தவ மாதம் என்றோ வைசாகம் என்றோ அழைப்பர். இந்த மாதத்திலே வரும் விசாக நட்சத்திரம் மிகவும் ஞான சிறப்பு உடையது. காரணம், இம்மாதம் இந்த நாளிலே அறிவு கடவுளாகவும் தமிழ் கடவுளாகவும் விளங்கும் முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே அவதரித்த நாளாகும். முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள சிறப்பு ஸ்தலங்களில் இந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வைகாசி தானம் வளம் பெறச் செய்யும் என கூறுவர். எனவே இந்த மாதத்தில் செய்யும் தானம் மிகுந்த பலனை தரும். தேவர்கள் அசுரர்களுக்கிடையே போர் ஏற்பட்டு பார்க்கடலில் வாசுகியை கயிறாக கொண்டு தேவ அசுரர்கள் பார்க்கடலை கடைய வாசுகி வேதனை தாளாமல் விடத்தை கக்கியது. பின் அதனை சிவபெருமான் எடுத்து உண்டார். அதன் பிறகே அமுதம் வெளிப்பட்டது. வெளிப்பட்ட அமுதம் வைகாசி ஏகாதசி அன்றுதான். அதனை

0: பார்த்து துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளித்து உண்ணச் செய்தது திரையோதசி மற்றும் பௌர்ணமி தினத்தில்தான். எனவே வைகாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி முதல் பௌர்ணமி வரை உண்டான நாட்களில் தானம் செய்வது மிகவும் சிறப்புடையது. எனவே தானத்திற்கு சிறப்புடைய மாதம் இந்த வைகாசி மாதம். இது மட்டுமா, புத்தர் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் வைகாசி விசாகம் நாளில்தான் என்று பௌத்த மதத்தினர் நம்புகின்றனர். வைணவ பெரியவரான நம்மாழ்வார் அவதரித்ததும் இதே வைகாசி விசாக நாளில்தான். யமதர்மன் அவதரித்த நாள் என்றும் அர்ஜுனனுக்கு இறைவன் பாஸ்வத அஸ்திரம் வழங்கிய நாள் என்றும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் காஞ்சி மகா பெரியவா அவதரித்ததும் வைகாசி மாதமே. வைகாசி விசாகத்தென்று விரதமிருந்து முருகனை மனமுருக வழிபட்டால் முருப்பிறவி பாவங்கள் நீங்கி குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகம். பல கோயில்களில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வசந்த விழா எனப்படும் சிறப்பு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம் என்பது தீமையை அழித்து நன்மையை காக்கும் இறைவனின் அருளை பெறவும் மன அமைதி மற்றும் வாழ்வியல் நன்மைகளை பெறவும் உகந்த ஒரு நன்னாளாகும். குன்றக்குடி சண்முகநாத பெருமான் மயில் மீது ஏறி ஆறு முகங்களோடு நமக்கெல்லாம் இங்கே அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆடும் பரிவேல் பனி சேவல் என அருணகிரிநாதர் முருகனின் வாகனமான மயிலை விரைந்து ஓடும் குதிரைக்கு ஒப்பிடுகிறார். பருந்தை போல அதிக உயரத்தில் பறக்க இயலாத மயில் தரையில் குதிரையின் வேகத்தில் ஓடும் ஆற்றல் உடையது எனும் பொருளிலும் ஆடிக்கொண்டே வருகிறது என்பதனால் எப்போதும் வழிபடுவோருக்கு பக்தி பரவச இன்பம் தர இருக்கிறது என்ற பொருளிலும் பாடுகிறார். முருகன் எழுந்தருளும் போது அவனுடைய திரு உருவம் தெளிவாக தெரிவதற்கு முன்பே ஒளி பிளம்பாக மயில் தெரிகின்றது என்பதனை உதவி இடை கடவுமர கத வருண குலதுரக உப லலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கல பகக மயிலின் மிசை யூக முடிவின் இருளக ஒரு சோதி மீள்வதும் என சுட்டுகிறது தீர்ப்பாத வகுப்பு. இவ்வாறு ஒளி பொருந்திய மயிலின் மீது ஏறி வரும் சண்முகநாதின் ஆறு முகங்களும் நமக்கெல்லாம் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே.
1: அதாவது சகோதரர் கூறியது போல அந்த கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு சூரியன் இருந்தாலே எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, கோடி சூரிய பிரகாசம் இருந்தால் எவ்வளவு வெளிச்சமாக இருக்குமோ, அது போல அதே சமயத்தில் நிலவின் ஒளியை போல சூரியன் வெப்பமாக இருந்தாலும் அந்த நிலவின் குளிர்ச்சி என்று சொல்வார்கள் அல்லவா. சூரியன் எப்போதுமே தந்தை கிரகம் என்று சொல்வார்கள், சந்திரனை தாயின் கிரகம் என்று சொல்வார்கள், குளிர்ந்த நிலவு என்று சொல்வார்கள். குளிர்ந்த நிலவு போல அங்கே ஆறு முகத்தோடு அங்கு சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய ஆறுமுக கடவுள் சண்முக நாதராக அங்கு சிரித்து கொண்டு மயில் மீது காட்சி தருகின்ற அந்த குழந்தை குமரனை குன்றுதோறும் இருக்கக்கூடிய வேலவனை வேண்டி வேண்டி நாம் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த எடுத்த இப்பிறவியின் பயனை அடைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு ஏற்ப அழகாக அற்புதமாக இந்த இனிமையான இந்த இரவு வேளையும் அந்த மாலை பொழுதும் சங்கமிக்க கூடிய இந்த பிரதோஷ வேளையில் பிரதோஷங்கள் போக்குவதற்காக நமது மதுரை பண்பலையும் ராமேஸ்வரம் பண்பலையும் இணைந்து இந்த மங்களகரமான இந்த வைகாசி விசாக திருவிழாவில், அதாவது சொல்லுவார்கள் அல்லவா, ஆயிரம் நாப்படைத்த ஆதிசேஷனாலேயே முடியாது என்று சொல்லும் பொழுது அடியேன் மீனாட்சி ராமச்சந்திரனாலேயும் முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப அவனருளாலே அவன் தாய் வணங்குவோம் என்பதற்கேற்ப அந்த குன்றக்குடி குமரன் குறை தீர்த்த குமரன் அல்லவா, எல்லோரது குறையும் தீர்க்க வேண்டும், எல்லோரும் எல்லா வாழ்வும் பெற வேண்டும் என்பதற்காக அதாவது மூல ஆதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளையும் தாண்டி சகஸ்திராரம் அதற்கு மேல் துவாதசாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரு வழிக்கு நம்மை அழைத்து செல்பவர் முருகப்பெருமான் அல்லவா. அந்த முருகப்பெருமான் பிறந்த வைகாசி விசாக தினம் இன்று அந்த அற்புத தினத்தை ஆனந்த தினத்தை அழகாக ஆன்மீக பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் இன்று குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமர கடவுளை இங்கு அழகாக குன்றக்குடியில் அலை கடவுள் என திரண்டு வந்து மக்கள் அங்கே பூஜைகளையும் தீப ஆராதனைகளையும் மங்கள ஆரத்திகளையும் பார்த்து கொண்டு

0: சந்தோஷ வெள்ளத்தில் நாங்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது.
1: ஆம் நேயர்களே, குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோயிலில் இருந்து வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சிகளையெல்லாம் வானொலி வாயிலாக கேட்டு இறை அருள் பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். இதோ ஒரு அன்பர் நமக்காக பேச காத்திருக்கிறார். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: பாலா.
1: எந்த ஊர்மா நீங்க? காரைக்குடியில இருந்து வரீங்க. இன்னைக்கு வைகாசி விசாக பெருநாள்ன்றதுனால வந்திருக்கீங்களா, இல்ல அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவீங்களா?
2: வருவோம்.
1: எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு நீங்க வரீங்க?
2: 40 வருஷமா
1: வரீங்க. உங்களுக்கு முருகன் நடத்தி கொடுத்த ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்குதா?
2: நிறைய இருக்கு.
1: ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா?
2: சொல்ல முடியாது. ஒண்ணு, அவர் வந்து கும்பிட்டு போக நோயாம இருக்கிறான், அவ்வளவுதான்.
1: அதாவதுமா, நீங்க 40 வருஷமா இருக்கீங்க, அப்ப இருந்த

0: உங்களுக்கு முருகன் நடத்தி கொடுத்த ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்குதா?
1: நிறைய இருக்கு.
0: ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா?
1: சொல்ல முடியாது. ஒண்ணு அவர் வந்து கும்பிட்டு போக நோய் நொடி இல்லாம இருக்கிறான், அவ்வளவுதான்.
0: அதாவதுமா, நீங்க 40 வருஷமா இருக்கீங்க. அப்ப இருந்த குன்றக்குடி முருகன் கோயிலுக்கும் இப்ப நம்ம வந்து 2026 இருக்கிறோம். இந்த கோயில் இப்ப இருக்கிற இந்த குன்றக்குடி முருகனுக்கு மாற்றங்கள் இருக்குதா, ஏதாவது உணர முடியுதா உங்களால?
1: மாற்றம் கோயில் வெளியேதான் இருக்கு, நிறைய இடங்கள் கோயில் கதா கண்ணீர் முருகன் அப்படிதான் இருக்காரு. அப்ப பார்த்தவாதான் இருக்காரு.
0: அதாவது மலையும் அப்படித்தான் இருக்கு, முருகனும் அப்படியேதான் இருக்கிறாரு, கடை தண்ணி தான் நிறைய வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப அருமையாமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடல், அதனை தொடர்ந்து விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இதோ நேயர்களே, மீண்டும் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: நேரம் 7:35 நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமணம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாத திருக்கோயிலிருந்து வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இங்கே முருகப்பெருமான் வந்து மயில் மீது ஏறி 6 முகங்களோடு நமக்கு காட்சி தருகிறார். இந்த 6 முகங்களும் என்னென்ன பணிகளை செய்யும் தெரியுமா நேர்களே? ஒரு முகம் அஞ்ஞானமாகிய இருளை போக்குதற் பொருட்டு கதிரவனை போன்ற தன் முகத்தின் நின்றும் கதிரொளி பரப்புகின்றது. இன்னொன்று தம் மெய் அன்பர்கள் வேண்டும் வரங்களை கொடுக்கின்றது. மற்றொன்று அந்தணர்கள் செய்யும் வேள்விகளை ஏற்றுக்கொள்ளும். நான்காவது முகம் பல நல் செயல்களை செய்து திங்கள் போல் விளங்கும். 5வது 6வது முகம் தம் தேவியரோடு நகை புரியும் என சுட்டுகிறார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன் அன்புடன் முருகா என்று கூறுபவரிடத்தில் எப்பொழுதேனும் பகைவரை கண்டு 5 முகம் தோன்றுமாயின் அவருக்கு முன்னம் 6 முகக் கடவுளின் 6 முகங்களும் தோன்றும். அப்பகைவர் நிகழ்த்துகின்ற போரினால் அன்பருக்கு அச்சம் தோன்றினால் பகைவருக்கு அஞ்ச வேண்டாம் என கூறிக்கொண்டு வேற்படை தோன்றும். அன்பர்தம் மனதில் முருகா என ஒரு முறை கூறி சிந்திப்பாராயின் அப்பெருமானின் திரு பொற்பாதம் இரண்டுமே அங்கு தோன்றி அருள் புரியும். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. மயிலை போன்றே முருகப்பெருமானின் திருக்கை வேலும் சிறப்பு வாய்ந்தது. நேர்களே, முருகன் இருக்கும் இடத்திலும் வேலும் மயிலும் இருக்கும். வேலை வணங்கினால் நம் தீவினை அகலும். மயிலை நினைத்தாலே பயம் அகலும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. எகரமே போல் சூளேந்தும் நறும் புயன் வேல்முன் காக்க, அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க, சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கை வேல் நடுவில் காக்க, திகழை வேல் கீழ்மேல் காக்க, முருகா முருகா என கூறுபவரிடத்தில் அந்த வேலும் மயிலும் முன்னின்று காக்கும். இந்த நிகழ்ச்சியினை வானொலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் அவனுடைய திருக்கை வேலும் அவன் வாகனமான மயிலும் முன்னே நின்று அருள் புரியும் என்பதே உண்மை.
2: சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன் மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண் மதன வள்ளி வேலவா போற்றி போற்றி என்று முருகனை அங்கு ஆராதனை செய்கிறார்கள். அற்புத தீப ஆரத்திகள் காட்டுகிறார்கள். அங்கு சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. தீபமங்கள ஜோதி நமோ நமோ என்று சொல்லக்கூடிய தீப ஆரத்திகள், ஷோடச உபசாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 16 வகையான உபசாரங்கள். பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா, வாங்க நல்லா இருக்கீங்களா, இந்த தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா, இப்படி சொல்லும்போது நமக்கு முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம், அதை வாங்கி கொள்பவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அது போல முருகன் அருளை பெறுவதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அப்படியே அவங்களுடைய மனக்கண் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த அப்படியே அவங்க கண்ணில் வந்து ஒரு அருள் ஒளி தெரிகிறது சொல்வார்கள் அல்லவா, அந்த பிரகாசம் தெரிகிறது, அந்த ஒரு

0: புன்னகை தெரிகிறது. அந்த புன்னகை பூத்த முகத்தில் அவர்களுக்கு கடவுள் அருளாசி கிடைத்துவிட்டது என்று சொல்ல தோன்றுகிறது. தேனும் தினைமாவும் தித்திக்காமல் இருக்குமா? முருகனை கண்டால் அவன் அருள் கிடைக்காமல் இருக்குமா? அத்தகைய தினத்தில், குறிப்பாக இன்றைய வைகாசி விசாக தினத்தில், அந்த முருகனுடைய பிறந்த நாள் தினத்தில், நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து இனி வாழ்வில் நல்லவை பிறக்கப் போகிறது, அல்லவை தேயப் போகிறது என்ற எடுத்துக்காட்டாக இந்த வைகாசி தினம், விசாக தினம் எல்லோருக்கும் சீரும் சிறப்புமாக சிங்காரமாக அமைவதற்கு நமது மதுரை பண்பலையும் ராமேஸ்வரம் பண்பலையும் இணைந்து அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞான காலகட்டத்தில் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இரு கண்களாக விளங்குகிறது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்று சொல்வார்கள். ஆனை என்று சொன்னால் அது ஆனை, ஆனை என்றால் அது பசுவின் நெய். அதே போல பூ நெய் என்று சொன்னால் அது பூ நெய், பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், தேன் என்று சொல்வார்கள். அந்த ஆனை என்று சொல்லக்கூடிய பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பசு நெய்யையும் பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனையும் வைத்து அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் அப்படியே ஒருமித்த கருத்தோடு, இன்னும் சொல்லப்போனா ஆலயம் என்று சொன்னால் ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய இடம் அந்த ஆலயம் என்று சொல்வார்கள் அல்லவா. நம்ம வீட்டுல வந்து எத்தனையோ கவலைகள் இருக்கும், எத்தனையோ வேதனைகள் இருக்கும், எல்லாத்தையும் மறந்து குன்றக்குடி குமரனே, குறை தீர்த்த குமரனே, எங்களது குறைகளை தீர்ப்பாயாக என்று வேண்டி வேண்டி அந்த வேலவனை கேட்கும் அந்த நிகழ்ச்சிகளை இன்றைய நாளில் இத்தகைய சீரும் சிறப்புமான சிங்கார திருநாளில் இந்த கோவிலில் வந்து வழிபட்டு அத்துணை ஆன்மீக பெருமக்களும் அந்த ஆலயம் நோக்கி இருகரம் கூப்பி அந்த இன்பமே உருவான அந்த கடவுள், கருணை கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கந்த கடவுளை வேண்டி வேண்டி நாம் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, இறைவா எனக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் இதை கொடுத்துவிடு, அடுத்து ஒரு பிறவி எடுத்தால் உன் மலர் பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய பூவாக நான் மலர வேண்டும் என்று அடியேன் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஆம் நேர்களே, இப்போது இந்த குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு வந்து உள்ளூர் மக்கள் மட்டும் அல்லாது வெளியூர்கள் இருந்தெல்லாம் வரக்கூடிய மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு அன்பர் பேசினார், கேரளால இருந்து வந்திருக்கிறோம்னு, பல மாநிலங்கள்ல இருந்து கூட இங்க வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப மணி 7:40 ஆயிடுச்சு. இந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இப்ப ஒரு வயதான அம்மா இந்த சிறு குன்றாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு முருகப்பெருமான எப்படியாவது தரிசனம் பண்ணி அவன் அருளை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கீழே அந்த படி அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி மலை ஏறுறாங்க. அந்த காட்சியை நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது முருகன் அருளை பெறுவதற்கு அவன் திருவருளை நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்த வேணாலும் நம்ம முருகப்பெருமான வழிபடலாம். ஆனா ஒரு பசு இருக்குன்னா அது பால் கொடுக்குது அப்படின்றதுக்காக அதோடைய உடம்பை எந்த இடத்துல ஆக்கிறனாலும் பால் வருமா? வராது. காம்பை பிடித்து கறந்தால்தான் வரும். அது மாதிரி முருகப்பெருமான் எங்கு இருந்துக்கலாம், இருந்தாலும் அந்த கருவறையில இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம தரிசனம் பண்ணாதான் அவனுடைய பேரொருள் நிறைய கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை மெய்ப்பிக்கும் விதமாக அந்த அம்மா பாத்தீங்கன்னா வயசான அம்மா, அவனால நடக்கவே முடியல, மெதுவா மெதுவா ஒரு காலை பிடிச்சுக்கிட்டே மெதுவா அந்த குன்று மேல ஏறி போய்கிட்டு இருக்க ஒரு காட்சியை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளும் சரி, சலிப்பு இல்லாம இப்ப ஏறி போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் வந்துகிட்டேதான் இருக்குது, குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஒரு வைகாசி விசாகம் வந்து ஒரு குன்றக்குடிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் இங்க வந்து மக்கள் வந்து அந்த முருகப்பெருமான வந்து தரிசனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம கண்டு கொண்டு இருக்கின்றோம். நேயர்களே,
0: இன்றைய நாளின் சிறப்பு என்று சொல்லும்பொழுது வைகாசி 16 நாள், அதாவது இன்றைய இன்னைக்கு மத்தியானம் 12:55 இருந்து நாளைக்கு 31/5/2026 2:45, அதாவது நாளைக்கு மத்தியானம் 2:30 வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. அந்த பௌர்ணமி என்று சொல்லும்பொழுது அந்த முழு நிலவு எவ்வளவு அழகாக அற்புதமாக வானத்தில் தோன்றுகிறதோ அதுபோல நம் வாழ்க்கையிலும் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும், குளிர்வு ஏற்பட வேண்டும், சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சொல்வதற்காக அந்த சண்முக கடவுளை, சங்கடம் தீர்க்கும் சண்முக கடவுளை, சங்கரியின் மைந்தனை, சங்கரனின் மைந்தனை, அதாவது சகல ஜீவராசிகளுக்கும் படியளக்க வேண்டும் என்பதற்காக நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாக திருவிழாவில் பால் குடம், அந்த பால் காவடி சொல்லுவார்கள் அல்லவா, பால் காவடி சுமந்து வந்து பழனிமலை ஏறி வந்து பக்தர்களும் கோ

0: கூட்டங்களும் அந்த அலை கடலென திரண்டு இருக்கக்கூடிய அந்த பட்டர் வெள்ளத்துக்கு நடுவே அந்த மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் ஈண்டெடுத்த அந்த செல்வமான அந்த சண்முக கடவுள். இன்னைக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அதாவது நேற்றுக்கு மத்தியானம் 12:04 இருந்தே ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு மத்தியானம் 2:18 வரைக்கும் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு விசாக நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதாவது இறை அருள் கிடைக்கணும்னா குடும்பம் குடு இன்பம், அந்த குடு இன்பம் என்று சொல்வது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த இருவரும் சேர்ந்து குழந்தைகளுக்கும் இன்பத்தை பகிர்ந்து கொள்வதுதான் குடும்பம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள், அந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வதற்கு உதாரணமாக இருந்த குடும்பம் சிவ குடும்பம். அந்த சிவ குடும்பத்தை போல் ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும் என்று வேணுவனை அடியேன் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இதோ நேயர்களே, மீண்டும் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: நேரம் 7:46 நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சிகளை வானொலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சற்று நேரத்துக்கு முன்பு நாம் எல்லாம் முருகனுடைய மயிலை பற்றியும் வேலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த முருகப்பெருமானின் திருக்கை வேலினை வழிபடுவது மனிதர்கள் மட்டும் இல்லையாம், முனிவர்கள் தேவர்கள் இந்திரன் பிரம்மா விஷ்ணு என அனைவரும் முருகப்பெருமானின் திருக்கை வேலினை வழிபாடுகிறார்களாம். அவர்களை காத்து ரட்சிப்பதும் முருகப்பெருமானின் திருக்கை வேலே. இதனை அருணகிரிநாதர் சுரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விரிதனக்கும் நர தமக்குறும் இடுக்கன் வினை சாடும் உலகத்தில் உள்ள எவ் உயிருக்கும் துன்பம் நேர்ந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமானின் வேல் முள் நிற்கும் என அருணகிரிநாதரையே சொல்கிறார். எம் தாயும் எனக்கு அவள் தந்தையும் நீ, சிந்தா குளம் ஆணவை தீர்த்து இணையாள் கந்தா, கதிர்வேலவனே உமையால் மைந்தா, குமரா மறை நாயகனே உன் பாதமே சரணம்.
3: வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதா ஏவினை. வந்த இரு வரவிருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீரை பூசுவோர்க்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான். தீவினை நம்மை விட்டு ஒருபோதும் தீண்டாது. இத்தகு திருநீற்றை அணிந்து கொண்டு இதோ இங்கே பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை மனதார எண்ணி வணங்கி கொண்டிருக்கின்றனர். ஓர் காட்சியினை நாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம் நேயர்களே. திருநீற்றை அணிவதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா நேயர்களே? உடல் நாற்றம் போகும், நோய் கிருமிகள் சாகும், சீட்டுக்கள் கழியும், உடம்பு சுத்தமாகும், வியாதிகள் ஒழியும், பில்லி சூனியம் போகும், முகத்திற்கு அழகு தரும், ஞாபக சக்தி வளரும், புத்தி கூர்மை ஆகும், ஞானம் உண்டாகும், பாவங்களை தீர்க்கும், பரமநடி சேர்க்கும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி என்பது திருமூலரின் வாக்கு.
1: நாமெல்லாம் இறைவனிடம் வேண்டும் போது ஒரு மனதாக தியானித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த பிரார்த்தனை நமதுடைய வேண்டுதல் நிறைவேறும். நாமெல்லாம் கோயில் கருவறை முன்னே நின்று கொண்டு வீட்டு சிந்தனைகளையும் அங்கே சலசல சத்தங்களோடு பேசிக் கொண்டு இருந்தால் நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கும் அந்த அன்பர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பார்கள். ஆகவே தான் மௌனமாக இருங்கள் என்றார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதரே பேசா அனுபூதி பிறந்ததுவே என்றும் சும்மாயிரு சொல்லற என கந்தர் அனுபூதியில் பாடுகிறார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மாயிரு சொல்ல

0: என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகான் எனது அன்பு அருளால் ஆசா நீகளம் தோளாயின் பின்பு பேசா அனுபூதி பிறந்ததுவே. நாம் எந்த ஒரு ஆன்மீக பாதையை துவங்குவதற்கும் முதலில் மௌனத்தை பழகி மௌனத்திலிருந்து துவங்க வேண்டும். அந்த பாதைதான் எளிதாக வெற்றி தருவதோடு நம்மை முருகனிடம் அழைத்து செல்லும் எளிய வழியாகும் என அருணகிரி நாதரே கந்தர் அனுபூதியில் பாடுகிறார். ஆகையால் நாமெல்லாம் எப்போது கோயிலுக்கு சென்றாலும் கருவறை முன்னே நின்று மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் பேசாமல் மௌனமாக தியானித்து நமது வேண்டுதலை கூறினால் முருகப்பெருமான் செவிமடுத்து நம்மளுடைய வேண்டுதலையெல்லாம் கேட்டு நிறைவேற்றி வைப்பான். நேர்களே,
1: கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, ஆனால் முருகன் வாழும் வீடு ஆறு, நம்மளுடைய முகத்தை பார்த்து இறங்குவதற்கு வேறு ஆறு. துணை அன்றி ஐயனின் வடிவேலை, தொழுவதன்றி வேறென்ன வேலை? இதுக்கு எதுக்கு நமக்கு ஒரு துணை வேணும்? முருகனுடைய வேலை தொழுவதற்கு நமக்கு எதுக்கு துணை வேணும்? வினையை தீர்ப்பது குகனுடைய வேலை. நமக்கு என்ன வினை இருக்கோ, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வினையை தீர்ப்பது குகன் வேலை. வேலை போற்றுதல் நாவின் வேலை, வேலை போற்றுதல் நாவின் வேலை. நம்மளுடைய நாவை வந்து இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த நாவினுடைய வேலை வந்து வேலை போற்ற வேண்டும், வேலை பாட வேண்டும், வேலை மகிழ்விக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்மளுடைய நாவின் வேலை. அதாவது அடியவர்கள் மனமே அவன் கோவில், அன்பே ஆலய தலைவாயில். ஆனால் குடியாய் இருப்பான் குறை தீர்ப்பான், குடியாய் இருப்பான் குறை தீர்ப்பான். குமரன் நம் குடியை வாழ வைப்பான். எப்படி எப்படி? குமரன் நம் குடியை வாழ வைப்பான். குன்றக்குடி குமரன் குறை தீர்க்கும் குமரன் அல்லவா? நம்மளுடைய குடும்பத்தை வாழையடி வாழையா வம்சம் தழைக்கிறதுக்கு நம்மளுடைய பேரம் பேத்தி, அவங்களுடைய பேரம் பேத்தி, கொள்ளு பேரம் பேத்தி, எள்ளு பேரம் பேத்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வம்சம் தழைக்க ஒரு ஆண் குழந்தை வேண்டும். அழகாக அற்புதமாக குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்வார்கள் தம் மக்கள் மழலை செல் கேளாதோ. அந்த குழல் போன்ற அந்த புல்லாங்குழலை இசைப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை, கிருஷ்ணனை போன்று வேலனை போன்று வேலனை வடிவேலனை போன்று ஒரு ஆண் குழந்தை வேண்டுமா? அதுபோல யார் என்று சொல்லக்கூடிய வீணையை வாசிக்கக்கூடிய அந்த சரஸ்வதியை போல ஒரு பெண் குழந்தை வேண்டுமல்லவா? அந்த பெண் குழந்தையும் வேண்டுமல்லவா? இங்கு தீப ஆரத்திகள் தீபமங்கள ஜோதி நமோ நமோ என்று சொல்லக்கூடிய ஜோதி ஸ்வரூபமான அந்த இறைவனுக்கு தீப ஆரத்திகள் மங்கள ஆரத்திகள் காட்டப்படுகிறது. அந்த மங்கள ஆரத்தியின் நடுவே அந்த முருகனின் முகமானது, ஆறு முகமானது, சிங்கார வேலனின் முகமானது சிரித்து கொண்டிருக்கும் போல நம்மளுடைய வாழ்க்கையும் மலர்ந்து இருக்க வேண்டும். இன்று மலர்ந்த தாமரை பூ போல மலர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்ப இங்க ரெண்டு அம்மையார்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க?
2: என் பேரு ராஜாமணி, நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம்.
1: திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க ராஜாமணி, உங்க பேரு. இந்த கோவிலுடைய சிறப்புகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கம்மா.
2: எங்களுக்கு இது கோயில் பத்தி சிறப்புகள் ஒன்னும் தெரியாது, ஆனா குன்றக்குடி முருகர் மயில் மேல இருக்கிறாருங்கிறது மட்டும் தெரியும்.
1: குன்றக்குடி முருகன் மயில் மேல இருக்காருன்னு தெரியும், ஆனா வந்துட்டு இன்னைக்கு என்ன நாள் வந்து சொல்லுங்க?
2: அது வைகாசி விசாகம் பௌர்ணமி.
1: ஓ, வைகாசி விசாகம் பௌர்ணமி சேர்ந்து இருக்கு.
2: மதியானம் வரைக்கும் விசாகம், மதியத்துக்கு அப்புறம் பௌர்ணமி,
1: இரண்டும் சேர்ந்து இருக்கு. ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தா, ஒத்துமையா இருந்தா, குழந்தைங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா, அதை வந்து நம்ம பல்கலைக்கழகம்னு சொல்ற மாதிரி இங்க விசாகமும் சேர்ந்து இருக்கு, பௌர்ணமியும் சேர்ந்து இருக்குன்னு சொல்ல வரீங்க.
2: ஆமாங்க, ஆமா ஆமா.
1: அதாவது முருகனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயம் இருக்குமா?
2: முருகன்
1: உங்களுடைய கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கும், நான் இந்த மாதிரி கோரிக்கைகளுக்காக இந்த மாதிரி கோயிலுக்கு போனேன் அப்படி, ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள்?
2: நிறைய போயிருக்கோம் கோயிலுக்கு. ஆனா என்ன அனுபவம், நிறைய அனுபவம் இருக்குது முருகர்கிட்ட. நம்மளால முடியாத பட்சத்துக்கு முருகான்னு கூப்பிட்டா அப்படியே தலைமையில விழுகிற கல் அப்படியே தள்ளி விடுவாரு. அப்படியே அழகா வந்து தள்ளி விட்டுட்டு போவாரு முருகர். நமக்கு அப்பா முருகா எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ வான்னு கூப்பிட்டா அப்படியே வருவார். வந்து நான் இருக்கிற மகளைய நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு போவார்.
1: அப்பா, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க முகம் வந்து ஆயிரம் தாமரை பூ மலர்ந்தது மாதிரி சிரிச்சுட்டு சொல்றேன்.
2: அப்படிதான் வருவார் முருகர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ வாடா முருகான்னு கூப்பிட்டு அப்படியே வந்து அப்படியே தலைமையில கல் அப்படியே தள்ளி விட்டுட்டு போவார்.
1: அப்பா எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா சொல்றாங்க பாருங்களேன். வாடா முருகா, முருகனை மட்டும்தான் நம்ம வாடா போடான்னு வள்ளி அம்மா கூப்பிடுற மாதிரி நம்மளும் கூப்பிடலாம். முருகன் வந்து தமிழ் கடவுள் அல்லவா, வசைப்பாடினாலும்

0: நம்மை வந்து வாழ்த்துவாறு சொல்வது கேட்ப அந்த அம்மா வணக்கம். அம்மா உங்க பேரு சொல்லுங்க.
1: கோமதி.
0: கோமதி எங்க இருந்து வரீங்க?
1: திருப்பூர்ல இருந்து வரேங்க.
0: திருப்பூர்ல இருந்து வரீங்க. ரெண்டு பேரும்
1: அக்கா தங்கை.
0: அக்கா தங்கை. முருகனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்களேன்.
1: முருகனுக்கு தெரிஞ்ச விஷயம், முருகனை குமரத தெரியும். குமர் வந்து எல்லாத்துக்குமே கூட நிற்பார், அதுதான் தெரியும்.
0: நாங்கள் வந்து மதுரை பண்பலை ராமேஸ்வரம் பண்பலையிலிருந்து உங்களை வந்து பேட்டி எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களாம்மா?
1: சொல்ல விரும்புறீங்க. உங்களை பார்த்ததையுமே உங்ககிட்ட வரணும்னு ஒரு தோணுச்சு. வந்து உட்கார்ந்து சரி ஒரு நிமிஷம் என்னன்னு உங்களை கேட்டு போடுன்னு நினைச்சேன். மனசுல தோணுது அதுதான்.
0: என்ன உணர்வு?
1: உணர்வு என்னன்னு சொல்ல இப்ப தெரியல எனக்கு. நீங்க போன்ல பேசிட்டு இருந்தது ரெண்டுமே பேசுறது வந்து காது கொடுத்து கேக்குற மாதிரி இருந்தது. சரிங்களா, கேக்குற மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல, ஏதோ இருக்கு. அது என்னன்னு பாத்துட்டு போகணும்னு உட்கார்ந்தோம்.
0: அதாவது இந்த புரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும்ங்கிற உணர்வு.
1: ஆமாங்க, புரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு.
0: மதுரை பண்பலையில நீங்களும் பேச வச்சிருக்கீங்க, நல்லா பேசிருக்கீங்க, நன்றிகம்மா.
2: ஆம்னியர்களே, அதாவது இசையால் மயங்காத இதயமும் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த முருகப்பெருமானின் நம்ம பெருமைகள் எல்லாம் வானொலி வாயிலாக பேசுறதை கேட்டுட்டே இங்க வந்து அன்பர்கள் வந்து நம்ம தேடி வர்றாங்க. அதாவது நம்ம போய் கேட்போம், எங்க இருந்து வரீங்கம்மா, உங்க அனுபவங்களை சொல்லுங்கட்டு. ஆனா இவங்க சகோதரிகள் இரண்டு பேருமே நம்மளை பேச கேட்டுட்டு இங்க வந்திருக்காங்க.
1: நீங்க பேசினது வந்து அவ்வளவு அற்புதமா இருந்தது. அது வந்து உட்கார்ந்து கேட்கணும் தான் வந்தோம். என்னன்னு தெரியாது, தெரியாம அந்த கேக்குறது வந்து எங்க காதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. அதனால உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்டு போகணும்னு உட்காந்து ஒரு நிமிஷம்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இதெல்லாம் முருகனுடைய திருவருள் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். நேர்களை இங்க பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து செதற்காய் தேங்காயை உடைக்கிறாங்க. இந்த செதற்காய் எதற்காக உடைக்கிறாங்க அப்படின்னா, முருகா எனக்கு என்ன தீவினைகள் வந்தாலும் சரி, என்ன கெடுதல்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் இந்த செதற் தேங்காய் போல சுக்கு நூறாக நீ எனக்கு தீர்த்து வைக்கணும் அப்படிங்கறத மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் இந்த செதற்காயை இங்க வந்து பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் உடைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை நாம கண்டுகொண்டிருக்கின்றோம்.
3: விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கே கூடியது. இதனால் முருகனும் ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்பது அனைவரின் நம்பிக்கையே. முருகப்பெருமான் இவ்விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயரும் ஏற்பட்டது. விசாகன் என்பது வி என்றால் பறவை, மயில். சாகன் என்றால் பயணம், அதாவது மயில் மீதேறி பயணம் செய்பவர் என்று பொருள்கொள்ளும். வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் ஆலயத்திற்கு சென்று முருகனை தவமிருந்து மனமுருகி வேண்டினால் வேண்டிய வரம் கிடைக்கும். குழந்தையில்லா தம்பதியருக்கு விரைவில் மழலை செல்வங்கள் உண்டாகும். திருமணமாக கன்னியர்கள் விரதமிருந்து விசாகனை வழிபட விரைவிலே திருமணம் நடந்தேறும். மக்கள் மாக்கள் தாவரங்கள் எல்லாம் ஓர் உயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குதலே வைகாசி விசாக பெருநாளின் மைய கருத்தாகும்.
2: அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துட்டோம். நம்ம முருகனை பத்தி ஒரு துதியாவது பாடணும் அப்படின்னு ஒரு அன்பர் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: என் பேர் லக்கணகுமாருங்க.
2: சுருக்கமா பாடுங்க ஐயா.
4: திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறோம். முருகனை பத்தி ஒரு சின்ன பாடல்.
5: வள்ளி மோகனா வண்ணமயி வாகனா ஆறுமுக கந்தனே சரவணனே, ஆறுமுக கந்தனே சரவணனே, முருகா அர முருகா சிவசக்தி பாலனே, முருகா அர முருகா சிவசக்தி பாலனே. வள்ளி மோகனா வண்ணமயில் வாகனா.
2: ரொம்ப அருமையா பாடினாங்க ஐயாவுக்கு, நம்ம நன்றி சொல்லிக்கொடுவோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, ஒன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமணம் வழங்கிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே இதுவரை நாம் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சிகளை வானொலி வாயிலாக கேட்டு இறையருள் பெற்றோம். நேர்களே, நிகழ்ச்சியினை கேட்ட அத்தனை நேர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் குன்றக்குடி அருள்தரு ஸ்ரீ சண்முகநாத பெருமானின் பேரருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், மீனாட்சி ராமச்சந்திரன், பாண்டி, சிவசூர்யா ஆகியோர். நிலையம் திரும்புவோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கிய ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருள் தரு ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டோம். வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், மீனாட்சி ராமச்சந்திரன் ஆகியோர். கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேக்காவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தாா்.

ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜ சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். வணக்கம் குழந்தைகளே, செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். பட்டாம்பூச்சிகளில் குழந்தைகளை நீங்களும் பங்கு பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும் மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 25 30 171 இந்த எண்களில் 0 4 5 2 என்ற மாதிரி முன்னிணைப்போட வாங்க. சரி, இன்னைக்கு என்ன குட்டிஸ் பேச போகிறாங்க முதல்ல கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் சித்தார்த் பேசுறேன், உங்க பேர் என்ன?
0: என் பேரா? ஜானகி பேசுறேன் நானு. சித்தார்த், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி சித்தார்த், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு ராம் படத்துல இருந்து ஆராரோ அந்த பாட்டு.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு பிடிச்ச
1: விளையாடுவீங்க
0: சேர்ந்து?
1: எனக்கு மட்டும்தான் தெரியல, ஆனா
0: என்னாச்சு
1: என்ன மாதிரி சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்காக நான் சொல்றேன். சில பேருக்கு அப்பா சரியில்லாம இருப்பாரு, டெய்லி காசு தர மாட்டாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு அம்மாவை நல்லா பாத்துக்கணும். அவன் செலவனாகி எப்பயாவது ஒரு வாட்டி வருவேனால
0: அதாவது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கணும் அப்படின்ற சின்ன வயசுலயே வந்து பாசிட்டிவா யோசிச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு ராம் திரைப்படத்துல இருந்து.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: ஜுவல்லர்ஸ், உடவியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 8:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். காற்றில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல காற்றலைகள்ல சிறகடிக்க காத்துட்டு இருக்காங்க நம்ம செல்ல குழந்தைகள். குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுகங்கள் 25, 30, 170 மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 25, 30, 171, 04, 5, 2 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கோம். பட்டாம்பூச்சிகள் நம்மளோட பேச காத்திருக்கும் செல்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் வெண்பா பேசுறேன்.
1: வெண்பா எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
1: சரி, வெண்பாக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
2: பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமிகள் இருந்தாலும் அந்த பாட்டு.
1: சரி, பாடல் கொடுத்துடலாமா?
2: உங்க பேர் என்ன?
1: என் பேரு ஜானகி. ஆமா, அடிக்கடி பேசிட்டு தானே இருக்கோம்.
2: ஆமா.
1: சரி, அப்படியே வெண்பாவுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. கேளுங்க நம்ம ரேடியோல 8:21 பிச்சைக்காரன் திரைப்படத்துல இருந்து இதோ பாடல் காற்றலைகளில்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4

0: சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்றைய இரவு 8:30 பட்டாம் பூச்சிகளில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தி செய்திகள், டெல்லி அஞ்சலாக 9:15 திரை இசை, 9:30 சக்கர வியூகம் 2 அத்தியாயத்தின் 3 பகுதி கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 10:00 மனதை வருடும் இனிய பாடல்களுடன் பட்டுச்சிறகு கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 11:10 தேனும் பாலும். இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் இரவு 8:30.

0: ீர்கள்.
1: நேரம் இரவு 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது நாம் கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொது அறிவு கேள்வி பதில்கள் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் ரியா மற்றும் தியா.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் சாரியா.
4: நான் காதியா, 6ஆம் வகுப்பு. உலக பொது அறிவு என்பது நம்முடைய பூமி கோலத்தையும் அதன் மக்களையும் பல கலாச்சாரங்களையும் வரலாறுகளையும் முக்கிய நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது ஆகும். அதை பற்றி சில கேள்விகளை கேட்டு பதில்களையும் கூற வந்துள்ளோம்.
3: சூரிய குடும்பத்தின் பெரிய கோள் எது?
4: வியாழன்.
3: ஜப்பான் நாட்டின் நாணயத்தின் பெயர்?
4: என்.
3: நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்?
4: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
3: டைட்டானிக் கப்பல் முழுகிய ஆண்டு?
4: 1912.
3: கனடாவின் தேசிய விளையாட்டு எது?
4: ஐஸ் ஹாக்கி.
3: உலகின் மிகப்பெரிய பாலூட்டி எது?
4: நீலத்திமிங்கலம்.
3: இரண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம்?
4: ஆப்பிரிக்கா கண்டம்.
3: உலகின் மிகப்பெரிய தீவு எது?
4: கிரீன்லாந்து.
3: முதல் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு?
4: 1914.
3: மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படும் நாள்?
4: ஜூலை 11.
3: தங்க போர்வை நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: ஆஸ்திரேலியா.
3: பிபா கோப்பை கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது?
4: 4 ஆண்டுகள்.
3: கீவ் எந்த நாட்டின் தலைநகரம்?
4: உக்ரைன்.
3: ஹாலிவுட் படத்திற்கு முதன் முதலாக இசையமைத்த இந்தியர் யார்?
4: வித்யாசாகர்.
3: முதன் முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர்?
4: சோவியா.
3: இரண்டு தேசிய கொடிகளை கொண்ட நாடு எது?
4: ஆப்கானிஸ்தான்.
3: அதிகாலை அமைதி நாடு என்று அழைக்கப்படுவது எது?
4: கொரியா.
3: ஜப்பானிய மொழி எத்தனை எழுத்துக்களை கொண்டது?
4: 27.
3: பாம்புகள் இல்லாத நாடு எது?
4: அயர்லாந்து.
3: உலகிலேயே மனிதன் வாழ்வதற்கு சிறந்த நாடு எது?
4: மென்மார்க்.
3: தேயிலை உற்பத்தியில் உலகிலேயே முதலிடம் வகிக்கும் நாடு எது?
4: இலங்கை.
3: உலகின் சர்க்கரை கண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: கியூபா.
3: உலகிலேயே மிக நீளமான தேசிய கீதம் உள்ள நாடு எது?
4: கிரீஸ்.
3: உலகிலேயே பெரிய தேசிய கொடியை கொண்ட நாடு எது?
4: டென்மார்க்.
3: திரையரங்குகள் இல்லாத நாடு எது?
4: பூட்டான்.
3: உலகிலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு எது?
4: இந்தோனேஷியா.
3: எந்த நாட்டில் கராத்தே பள்ளி முதன் முதலில் தொடங்கப்பட்டது?
4: ஜப்பான்.
3: கால்பந்து வீரர் ரொனால்டோ எந்த நாட்டை சேர்ந்தவர்?
4: போர்ச்சுகல்.
3: பறவை தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: நியூசிலாந்து.
3: தகர உற்பத்தியில் உலகிலேயே முதன்மையான நாடு எது?
4: மலேசியா.
3: உலகிலேயே அதிக அளவில் புலம்பெயர்ந்த மக்கள் தொகையினை கொண்ட நாடு எது?
4: இந்தியா.
3: வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம்?
4: அண்டார்க்டிகா.
3: உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது?
4: மெக்சிகோ.
3: உருளைக்கிழங்கு தோன்றிய கண்டம்?
4: தென் அமெரிக்கா.
3: எந்த கடலில் பெர்முடா முக்கோணம் பகுதி அமைந்துள்ளது?
4: அட்லாண்டிக் பெருங்கடல்.
3: ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: சுவிட்சர்லாந்து.
3: வெள்ளை யானைகளின் நாடு எது?
4: தாய்லாந்து.
3: 3 தலைநகரங்களை கொண்ட நாடு எது?
4: தென் ஆப்பிரிக்கா.
3: மிக பழமையான தேசிய கொடி கொண்ட நாடு எது?
4: டென்மார்க்.
3: தினசரி நாளிதழ் வெளியிட்ட முதல் நாடு?
4: ஜெர்மனி.
3: விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்பிய முதல் நாடு?
4: ரஷ்யா.
3: பெண்களுக்கு கட்டாய இராணுவ பயிற்சி அளிக்கும் நாடு எது?
4: இஸ்ரேல்.
3: காவல்துறையில் முதன் முதலில் பெண்களை சேர்த்த நாடு?
4: பிரிட்டன்.
3: பெண்களுக்கு ஓட்டு உரிமை அளித்த முதல் நாடு?
4: நியூசிலாந்து.
3: மாணவர்களுக்கு 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு?
4: ஜப்பான்.
3: பூஜ்யத்தை முதலில் கண்டுபிடித்த நாடு எது?
4: இந்தியா.
3: காகிதத்தை முதலில் கண்டுபிடித்த நாடு எது?
4: சீனா.
3: சதுரங்கம் விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு எது?
4: இந்தியா.
3: பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது?
4: இந்தியா.
3: பிளாஸ்டிக்கில் ரூபாய் நோட்டு அச்சடித்த முதல் நாடு எது?
4: ஆஸ்திரேலியா.
3: புல்லட் ரயில் சேவையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது?
4: ஜப்பான்.
3: போரில் விமானத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது?
4: இத்தாலி.
3: இரத்த தானத்தை அமல்படுத்திய முதல் நாடு எது?
4: இங்கிலாந்து. நன்றி.
2: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பழமொழிகள் சொல்லி அதற்கான விளக்கங்களையும் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் யோகிதா, யுகிசா மற்றும் ஐஸ்வர்யா. என்னென்ன பழமொழிகள் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா?
5: வணக்கம். என் பெயர் வே யோகிதா.
6: என் பெயர் வி ஐஸ்வர்யா.
7: என் பெயர் சி யுகிஷா.
6: நாங்கள் பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் பற்றி கூற வந்துள்ளோம்.

0: உனக்கு ஏதும் சில பழமொழிகள் தெரியுமா?
1: தெரியுமே.
2: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதன் பொருள் என்ன?
0: நாம் கற்ற அறிவு மிகச்சிறியது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக பெரியது. அதனால் தான் நாம் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வகுப்பில் ஆசிரியர் தினமும் கூறுகிறாரோ?
2: சரி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த பழமொழிக்கு பொருள் தெரியுமா? இது எனக்கு பிடித்த பழமொழி, விளக்கம் சொல் பார்க்கலாம்.
0: ஒற்றுமையாக இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்லலாம். ஆசிரியர் பாடம் நடத்திய பின் குழுவாக சேர்ந்து ஒற்றுமையாக படிக்கும் போது எளிதாக புரிகிறது.
2: அப்படியா? சரி சரி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, இதற்கு பொருள் கூர் பார்க்கலாம்.
0: கேட்கும் போதே சுவாரஸ்யமாக இருக்கிறது.
1: ஒவ்வொருவருக்கும் தன் குழந்தை அல்லது தன் பொருள் மிகவும் சிறந்ததாக தோன்றும்.
0: பெற்றோரின் அன்பு எல்லையற்றது என்பதற்கான உதாரணம் இந்த பழமொழி.
2: ஓ, அப்படியா? அப்படி என்றால் காலம் பொன் போன்றது, பற்றி சொல் பார்க்கலாம்.
0: நேரத்தின் மதிப்பை உணர்த்தும் பழமொழி தானே.
1: ஆம், நம் கிடைக்கும் நேரத்தை வீணாக்க கூடாது.
0: கடந்து போன நேரம் திரும்ப வராது. நேரம் கிடைக்கும் போது அதை சரியான வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
2: புரிகிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, பற்றி சொல் பார்க்கலாம்.
0: இந்த பழமொழி மனித மனதின் இயல்பை சொல்கிறது.
1: ஆம், தூரத்தில் இருப்பது அழகாகவும் சிறப்பாகவும் தோன்றும். அருகில் இருக்கும் நன்மைகளை நாம் உணராமல் விட்டுவிடுகிறோம்.
2: மிகச்சரியாக சொன்னாய். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழிக்கு பொருள் கூர்.
0: இந்த பழமொழி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம், ஒழுங்கு மற்றும் நாகரிகமான நடத்தை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது போல உள்ளது.
2: ஆம், ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்றால்
0: பல்லை சுத்தமாக வைத்திருக்க வேல் பற்குச்சி தேவைப்படுவது போல மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஒழுங்காக வாழ வேண்டும்.
2: நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்றால்
0: ஒரு மனிதன் தினமும் பேசும் சொற்கள் மரியாதையாகவும் அளவோடும் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதனை உயர்த்தும், தவறான சொற்கள் அவனை தாழ்த்தும்.
2: என்ன, இந்த பழமொழியில் இவ்வளவு அர்த்தங்கள் உள்ளதா? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பதற்கு என்ன பொருள்?
0: நிலத்தை பரப்பளவில் மட்டும் உழுவதால் பயன் குறைவு. ஆழமாக உழுதால் மண் மென்மையாகி விதை நன்றாக வேரூன்றி நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பதுதான.
1: ஆம், இதன் மூலம் எந்த செயலையும் மேற்பரப்பாக செய்வதை விட ஆழமாக முழு கவனத்துடன் செய்வதே சிறந்தது என்று இந்த பழமொழி கூறுகிறது.
2: அப்படியா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு என்ன பொருள்?
0: ஒரு மனிதனின் உள்ளத்தில் உள்ள உணர்வுகள் மகிழ்ச்சி, துக்கம், கவலை, பயம், அமைதி இவை அனைத்தும் முகத்தில் வெளிப்படுகின்றன.
1: உள்ளத்தில் என்ன உணர்ச்சி இருக்கிறதோ அது முகப்பாவனில் தெரியும்.
2: சரி சரி, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழிக்கு பொருள் என்ன?
0: நமக்கு உதவி செய்தவர்களை எப்போதும் நன்றியுடன் நினைத்து கொள்ள வேண்டும். ஒருவர் சிறிய உதவி செய்தாலும் அதை வாழ்நாளெல்லாம் மறக்காமல் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த பழமொழியின் கருத்து.
1: மிகச்சரியாக கூறினாய். சிறிய உதவி செய்தவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைக்க வேண்டும்.
2: இப்பொழுது புரிகிறது உதவி செய்வதன் நன்மை என்னவென்று. சரி, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்பதன் பொருள் என்ன?
0: இது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கிறது.
1: ஆடி மாதங்களில் வீசும் காற்று மிகவும் பலமாக இருக்கும். அப்போது கனமான அம்மிக்கலும் நகரும் என்று சொல்லப்படுகிறது.
0: அதாவது சூழ்நிலை பலமாக இருந்தால் பெரிய விஷயங்கள் நடைபெறும் என்பதுதானே.
2: ஆம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு பொருள் என்ன?
0: நீ சொல், இதன் பொருள் என்ன?
1: தானியத்தை தூற்ற காற்று இருக்கும் போது செய்தால் எளிது, வாய்ப்பு இருக்கும் போது வேலையை முடித்து கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள்.
2: வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்பதற்கான நல்ல பொருள் இப்பொழுது புரிகிறது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்ற பழமொழியின் பொருள் என்ன?
0: கோயில் ஊர்வலத்தில் யானை வரும்போது அதன் கழுத்தில் கட்டிய மணி முதலில் ஒலிக்கும். அந்த மணியோசையை கேட்டவுடன் யானை வருவதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். அதுபோல்தானே?
1: ஆம், எந்த நிகழ்வும் திடீரென நடக்காது, அதற்கு முன் அறிகுறிகள் இருக்கும். எங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு.
0: கருமேகங்கள் திரளும் போது மழை வரும் என்று தெரியும். மாணவர்கள் அமைதியாக இருந்தால் ஆசிரியர் வரப்போகிறார் என்று தெரியும். புகை தெரிந்தால் தீ இருக்கலாம் என்று அறியலாம். அதனால் சூழ்நிலையை கவனித்தால் நடக்கவிருக்கும் விஷயங்கள் முன்பே அறியலாம் அல்ல.

0: ஆம் அருமை, அதுவே இந்த பழமொழியின் அறிவுரை.
1: இப்படியே பேசிக்கொண்டே இருந்தால் முடிவுதான் என்ன?
2: பழமொழிகள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்குகளாக இருக்கின்றன. பழமொழிகள் சிறிய வாக்கியங்கள் தான், ஆனால் பெரிய வாழ்க்கை பாடங்கள் சொல்கிறது.
0: உண்மை நண்பா, நாம் அவற்றை பின்பற்றினால் வாழ்க்கை நன்றாக அமையும். நாம் அவற்றை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் கடைபிடிக்க வேண்டும்.
1: இனிமேல் நாமும் இதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழி கற்றுக்கொள்வோம்.
2: நன்றி.
3: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி தன்னம்பிக்கை கதை சொல்ல வந்திருக்கிறது மாணவி லோகதர்ஷினி. என்ன கதைன்னு கேட்போமா?
4: வணக்கம் நண்பர்களே, நான் லோகதர்ஷினி. நான் இதயம் ரஜனன் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காக கதை சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல நிறைய தவளைகள் வாழ்ந்து வந்துச்சான். அந்த தவளைகள் நான் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய போட்டி ஒன்று வைக்கலாம்னு முடிவு பண்ணிச்சுக்க. அது என்ன போட்டின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கா? சரி, அப்போ கதைய தொடர்ந்து கேளுங்க. அந்த குளத்துக்கு நடுவுல ஒரு உயரமான மலை உச்சி இருந்துச்சான். அந்த கோபுரத்தின் உச்சிக்கு யார் முதல்ல போறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்கன்னு எல்லா தவளைகளும் சேர்ந்து முடிவு செஞ்சுக்கிட்டாங்க. போட்டியும் தொடங்குச்சு. எல்லா தவளைகளும் அந்த உயரமான கோபுரத்தின் மேல ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ நிறைய தவளைகள், ஐயோ என்னது இது, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சில தவளைகள் சொல்ல, நாம எல்லாரும் கீழே விழுந்துருவோம்னு எல்லா தவளைகளும் கூச்சலிட ஆரம்பித்தன. சில தவளைகள் கீழே விழுந்துருச்சுங்க. ஐயோ பாவம். அதனால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரி சில தவளைகள் சொன்ன எதிர்மறை கருத்துக்களை கேட்டு தவளைகள் எல்லாம் தன்னோட நம்பிக்கையை இழந்து போட்டியிலிருந்து விலகிருச்சுங்க. ஒரு சில தவளைகள் மட்டும் ஏறிச்சு. கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்களா? அதுதான் இல்ல, ஒரே ஒரு சிறிய தவளை மட்டும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மற்ற தவளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த தவளையை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சுக, நீ கீழே விழுந்துருவ, உன் முயற்சியை விட்டு கீழே இறங்கு, கீழே இறங்கு அப்படின்னு ஒரே கூச்சல். ஆனா அந்த சின்ன தவளை எதுவுமே கேட்காத போல தன் இலக்கை மட்டும் குறிக்கோளா வச்சுக்கிட்டு கவனமா ஏறுச்சு. அதுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் போல, எதையும் பொருட்படுத்தவே இல்லை. இறுதியாக அந்த கோபுரத்தின் உச்சியை அடைஞ்சிருச்சு. மற்ற தவளைகள் எல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி உன்னால மட்டும் இத பண்ண முடிஞ்சது கேட்டுச்சுங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அந்த சின்ன தவளைக்கு காதே கேட்காதான். எல்லா தவளைகளும் சொன்ன எதிர்மறை கருத்துக்களை எதுவுமே அதுக்கு கேட்கல. எல்லா தவளையும் தன்னை உற்சாகப்படுத்திருந்து நினைச்சுக்குச்சு. அதனால இன்னும் வேகமா நம்பிக்கையோட ஏறி வெற்றியடைய முடிஞ்சது. நன்றி.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா நாட்டுப்புற பாடல்கள் அதன் சிறப்புகள் பற்றி பேச வந்திருக்காங்க மாணவர்கள் அபிநந்தன், இஜ்ஜத், பிரதீஷ், யுகன் மற்றும் விதீஷ் மோகன் ஆகியோர். என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் நாட்டுப்புற பாடல் வகைகள் பற்றி கூற வந்துள்ளோம். என் பெயர் அபிநந்தன். என் தோழர்கள்
2: நான் இஜ்ஜத்,
3: நான் பிரதீஷ் யுகன்,
4: நான் விதீஷ் மோகன்.
5: கதை கேக்குறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா?
6: ஆமா, ரொம்ப பிடிக்கும்.
5: அந்த கதையை இசையோட சொன்னா
6: இன்னும் ரொம்ப பிடிக்கும்.
5: இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்? எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
3: அட, நம்ம நாட்டுப்புற பாடல்களை பத்தி தான்.
5: ஆமா, சரியா சொன்ன தம்பி.
1: நாட்டுப்புற பாடல்னாவே மண்ணோட மனமும் உணர்வுகளும் சேர்ந்ததுதானே.
4: ஏட்டில் எழுதப்படாம மக்களோட நாவில் நின்றதுதான் இந்த நாட்டுப்புற பாட்டு.
5: ஆமா, வறண்டு போகாத, எப்ப வேணும்னாலும் புதுப்பிச்சுக்க கூடிய இயற்கையான ஊற்றுதான் நம்ம நாட்டுப்புற பாட்டு. இதுல பல வகை இருக்கு தெரியுமா?
1: அப்போ நாட்டுப்புற பாடல் ஒன்ன எடுத்துடுங்க.
3: அட, நம்ம மதுரையில பறந்து புட்டு நாட்டுப்புற பாடல்கள் பாடலனா எப்படி?
1: சென்னைனா
6: கானா பாட்டு,
1: மதுரைனா
6: நம்ம நாட்டுப்புற பாட்டு.
4: மதுரை மல்லிகப்பு வாசம் அட மாறாது எங்களோட நேசம்.
5: எப்பா நிறுத்து நிறுத்து, சினிமா பாட்டையே மெட்டா போட்டு பாடுனா எப்படி?
4: கொஞ்சம் மதுரை பெருமைய சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன்.
5: ஓ அப்படியா, நாட்டுப்புற பாட்டுனா சும்மா இழுப்பு. ஒரு சமூகத்தோட கதையவே பாட்டு மூலமா சொல்லிடுவாங்க தெரியுமா?
3: மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, சும்மா பாட்டா படிச்சிருவாங்க.
4: தாலாட்டு பாட்டு, நலங்கு பாட்டு, நடவு பாட்டு, ஏற்ற பாட்டு, கும்மி பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, விளையாட்டு பாட்டு, ஒப்பாரி பாட்டு, இப்படி நிறைய வகை இருக்கு.
3: முதல தாலாட்டு பாட்டு பாடுவோமா?
5: ஆமானே, எங்க அப்பத்தாவும் அம்மாச்சிக்கும் கூட நல்லா பாட தெரியும்.
1: எங்க அம்மாவுக்குதான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். என்ன தூங்க வைக்கிறேன்னு சொல்லி பாடின பாட்டவே திரும்ப பாடுவாங்கப்பா.
4: குழந்தையோட அழுகைய நிறுத்துறதா இருந்தாலும் சரி, தூங்க வைக்கணும்னாலும் சரி, தாலாட்டு பாட்டு தான்.
5: அந்த கிருஷ்ணரே குழந்தைய இருந்தப்ப உங்க அம்மாவே ஒரு தாலாட்டு பாட்டு பாடிதான் தூங்க வச்சாராம்.
4: இரண்டு வரி பாடுவோமா?
6: ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ.
1: சரி, உங்க அப்பா ஈ பாடுனாங்கன்னு சொன்ன தாலாட்டு பாட்ட நீயும் கொஞ்சம் பாடு, நாங்களும் சேர்ந்து பாடுறோம்.

0: நல்லா இருக்குப்பா, எனக்கே தூக்கம் வந்துருச்சு.
1: அடுத்து நடவு பாட்டு சொல்றேன் கேட்டுக்க. விவசாயத்தோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த நடவு பாட்டும் ஏற்ற பாட்டும்.

0: பாடும் பெண்களில் ஒரு பெண் பாட மற்றவர்கள் சேர்ந்து குழுவாக பாடுவாங்க.
1: உழைப்போட களைப்பு தெரியாம இருக்கதா இந்த நாட்டுப்புற பாட்டும் ஏற்ற பாட்டும்.
2: நல்ல நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நிலத்தோட சனி மூலை.

0: தான் வேணுமையா
1: அப்படின்னு முதல்ல சாமிய கும்பிட்டு நாட்டு நட ஆரம்பிப்பாங்க.
0: அதே போல ஏற்ற பாட்டும் பாடுவோமா?
2: நட்ட பயிர் வளர ஏற்றமும் தான் இறைக்கணும் இறைக்கணும். கிணத்தண்ணிய நம்பி எங்க பொழப்பு தான் கிடக்குதையா.
3: ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.
2: நட்டு வச்ச வாழையும் தான் எங்க வாழ்க்கையாகி போச்சையா.
3: ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.
0: அருமை அருமை. இப்படி பாடிக்கிட்டே போலாம். விவசாயத்தோட நுணுக்கத்தையும் பாட்டாவே பாடிடுவாங்க.
4: கிராமத்தில் சிறுவர்கள் விளையாடுறப்போ பாடுறதும் ஒரு வகையான விளையாட்டு பாட்டு தான்.
1: வீட்டு பக்கத்துல குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு பாட்டு இருக்கும். சிறுவர்கள் விளையாடுறப்போ நான் தாண்டா வீரே, நல்ல முத்து பேரே, வெள்ளி பிரம்பெடுத்து விளையாட வாரே அப்படின்னு சொல்லி பசங்க பூராத்தையும் அவுட் ஆக்கிடுவாங்க.
2: சிறுமிகள் சேர்ந்து விளையாடுறப்போ ஒரு ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான்னு சொல்லி 10வது வர ஆள பிடிச்சுக்குவாங்க.
0: அப்படி பூ பறிக்க வருகின்றோம் என்ற பாட்டு.
4: ஆமாப்பா, ஓடி ஒளியிறப்பையும் ஒரு பாட்டு பாடுவாங்க. கண்ணா மூச்சீரே, காட்டு பூச்சீரே, உனக்கொடு பழமும் எனக்கொடு பழமும் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் மத்தவங்களை தொடுவாங்க.
1: ஆகா, அருமையா சொன்னீங்க. ஆமா தம்பி, இப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம மூச்சு காற்றோட எப்பயும் இருக்கிறது தான் இந்த நாட்டுப்புற பாட்டு. நாங்க பேசுனது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு தன்னம்பிக்கை கதை சொல்ல வந்திருக்காங்க மாணவி சுந்தரவல்லி. என்ன கதைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: நான் சுந்தரவல்லி, இதயம் ராஜேந்திரன் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் கதை கேட்க பிடிக்கும் தானே? வாங்க நம்ம தன்னம்பிக்கைய பத்தி ஒரு கதை கேட்போமா? காவ்யா ஒரு அமைதியான கிராமத்துல வசிக்கிற ஒரு திறமையான மாணவி. அவ கொஞ்சம் தன்னம்பிக்கையே இல்லாத பொண்ணுங்க. ஆனா அவளுக்கு ஓவியம் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ வரைஞ்ச ஓவியத்தை கூட யார்கிட்டயும் காட்ட மாட்டா. ஏன்னு தெரியுமா? நான் வரைஞ்ச ஓவியம் மத்தவங்களை கவருமா, அவங்களுக்கு பிடிக்குமா, கேலி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த காவ்யா தான் வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் அவங்க வீட்டு பழைய துணி கடையில வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காவ்யாவுக்கு நிலான்னு ஒரு தோழி இருக்கா. நிலாவுக்கு கவிதைகள் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நிலா காவ்யாவோட ஓவியத்தின் உண்மையான அழக பார்த்தவ. அதனால ஏன் காவ்யா உன் திறமைய மறக்கிற, நீ ஒரு சிறந்த ஓவியர் தெரியுமா அப்படின்னு அடிக்கடி நிலா காவ்யா கிட்ட சொல்லுவா. ஆனா காவ்யா, இல்ல நிலா, இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்யணும், எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவா. அந்த வருஷம் அந்த பகுதியில ஒரு பெரிய கலை போட்டி நடக்க இருக்கு. பல ஓவியர்களும் கலந்து கொள்ளும். அந்த போட்டியில வெற்றி பெறும் சிறந்த ஓவியருக்கு ஒரு பெரிய விருது கிடைக்கும்னு அறிவிக்கிறாங்க. நிலா காவ்யாவை கட்டாயப்படுத்துறா, நீ இந்த போட்டியில கலந்துக்கோனு. ஆனா காவ்யாவுக்கு மனசுல ஒரே பயம். ரொம்ப யோசிக்கிறா. அன்னைக்கு இரவு தன்னுடைய அறையில உட்கார்ந்து அந்த போட்டியில கலந்துக்குவோமா வேண்டாமா என்று யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அவ பக்கத்துல ஒரு சிறிய செய்தித்தாள் துண்டு கிடக்கும். அத கையில எடுத்து பாக்குறா. அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? வெற்றி என்பது திறமையில் இல்லை, அதை வெளிப்படுத்தும் துணிச்சலில் தான் உள்ளது என்று வாசிச்ச உடனே அவளுக்குள்ள ஒரு பொறி பறந்துச்சு. நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? ஒருவேளை தோல்வி அடைஞ்சாலும் என்ன, அதுவும் ஒரு பாடம் தானே என்று நினைச்சா. அதுக்கு பிறகு என்ன முடிவெடுக்கிறான்னு தெரியுமா? அவ தன் திறமைய நம்ப தொடங்குறா. அவளுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கையே முளைச்சிருச்சு. ரொம்ப கவனமா தன்னோட திறமையின் உச்சகட்டமான ஒரு ஓவியத்தை கண்ணும் கருத்துமா வரைகிறா. அந்த ஓவியம்தான் அவளோட நம்பிக்கையின் அடையாளம். போட்டி நாளும் வந்துச்சு. காவ்யா அந்த ஓவியத்தை போட்டிக்கான குழுவிடம் சமர்ப்பிக்கிறான். சமர்ப்பிச்சப்போ காவ்யாவுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவளோட மனசுல ஒரே பயம். கையுமே கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்சது தானே செஞ்சேன் அப்படின்னு தனக்கே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லிக்கிட்டு பெருமையோட அமர்ந்திருந்தா. முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஆண்டின் சிறந்த

0: ஓவியர் காவ்யா என்று அறிவிச்சப்போ காவ்யாவால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷத்தோட மேடைக்கு போய் விருத வாங்குறா. அவளோட ஓவியம் ஒரு சிறிய கிராமத்து பெண்ணோட கனவுகளையும் நம்பிக்கையும் போராட்டத்தையும் காட்டுச்சு, ஒரு நம்பிக்கைய விதைச்சிச்சு. காவ்யா தான் ஒரு சிறந்த ஓவியர் என்பதை நம்ப தொடங்கினா. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தன்னம்பிக்கை என்பது நம்ம திறமைய விட அது வெளிப்படுத்தும் துணிச்சலில் தாங்க இருக்கு என்பதற்கு இக்கதையும் ஒரு சிறந்த உதாரணம். கதை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
1: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக யானை மலையின் சிறப்புகள் பற்றி பேச வந்திருக்காங்க மாணவர்கள் நிதின், ஹரிநாராயணன் மற்றும் விபீஷ் ஆகியோர். யானை மலையின் சிறப்புகளை நாமும் தெரிஞ்சுக்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். யானை மலையின் சிறப்புகள் பற்றி செய்திகளை உரையாடல் வடிவில் நானும் என் நண்பர்களும் பேச போகிறோம். நான் நிதின், என் தோழர்கள்
3: ஹரிநாராயணன்
4: மற்றும் விபீஷ்.
2: மதுரை ஒரு நகரம் மட்டுமல்ல, அது 1000 ஆண்டு பேசும் ஒரு வரலாறு. ஆனா அந்த வரலாறு நடுவுல பலருக்கும் தெரியாம அமைதியா நின்று கொண்டிருக்கும் ஒரு மலை, அதுதான் யானைமலை.
4: யானைமலை, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
2: இதோ சொல்றேன். யானைமலை என்பது மதுரை நகரத்துக்கு வடகிழக்குல அமைஞ்ச வரலாறு சிறப்பு மிக்க மலை. இந்த மலைய தூரத்துல இருந்து பார்த்தோம்னா யானை ஓய்வெடுக்கிற மாதிரி இருக்கு, அதான் இதுக்கு யானைமலைன்னு பேர் வந்துச்சு.
4: யானைமலை பற்றி புராண கதை ஏதாச்சும் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம்.
2: புராண கதைப்படி சிவபெருமான் யானையா வந்து அசுரனை அழித்ததாகவும் அந்த யானை கல்லாக மாறியதாகவும் சொல்றாங்க.
5: இது ஒரு பெரிய பாறைமலை. பாறைமலை அமைப்பு ரொம்ப பழமையானது. 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவான புவியியல் அமைப்பா இது கருதப்பட்டுச்சு.
4: இது வரலாற்று முக்கியத்துவம் கொண்டதுன்னு சொல்றாங்க, அது எப்படி?
5: இது ஒரு நல்ல கேள்வி. யானைமலையில ஜைன துறவிகள் தங்கியிருந்த குகைகளும் இருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை ஜைனர் சாமியம் இந்த பகுதியில செழிச்சு வளர்ந்துச்சாமா. குகைகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுது. அவை அந்த கால மக்களோட வாழ்க்கை முறையையும் சமய நம்பிக்கையையும் எடுத்துக்காட்டுதாம்.
4: அப்படியா, அந்த கல்வெட்டு இன்னும் தெளிவாக இருக்குதா?
2: சில கல்வெட்டு கொஞ்சம் சேதம் அடைந்தாலும் பல எழுத்துக்கள் தெளிவாகத்தான் இருக்கு. அது தமிழின் தொன்மையை நிரூபிக்கிற ஆதாரமா இருக்கு.
4: ஹரி, அங்க கோவில் இருக்கா?
5: ஓ, இருக்கே, நரசிங்க பெருமாள் கோவில். இந்த கோவிலும் 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதா சொல்றாங்க. குகை வடிவில் செதுக்கப்பட்ட இந்த கோவில் திருவுருவ சிற்பக்கலையின் சிதறந்த உதாரணம்.
4: இந்த கோவிலோட சிறப்பு என்ன?
2: இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவில்ல விஷ்ணு நரசிம்ம அவதாரம் குகை சுவர்ல செதுக்கப்பட்டிருக்கும். அந்த சிற்பமானது அழகாகவும் சக்தி வாய்ந்த தோற்றத்தோடு இருக்கு. இது கல் செதுக்குதல் கலை நுட்பம் எவ்வளவு மேம்பட்டு இருந்தது என்பதை காட்டுது.
4: இயற்கை அழகு எப்படி இருக்கும்?
5: ரொம்ப அழகா இருக்கும். மலை மேல ஏறி போனோம்னா முழு மதுரை நகரமும் தெரியும். காலை நேரத்திலயும் மாலை நேரத்திலயும் அங்க வீச காற்று சுத்தமாகவும் இனிமையாகவும் இருக்கும். மழை காலத்துல பசுமை அதிகரிச்சா இயற்கை காட்சி இன்னும் சிறப்பா இருக்கு தெரியுமா?
4: இளைஞர்களுக்கு இந்த மலை என்ன செய்தி சொல்லுது?
5: இது மத சகிப்பு தன்மை, அறிவு வளர்ச்சி மட்டுமல்லாது இயற்கை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துது.
4: யானை மலையை பாதுகாக்க என்ன செய்யணும்?
2: ரொம்ப முக்கியமான கேள்வி. கல்வெட்டுகள் மற்றும் குகைகளை சேதப்படுத்தாம பாதுகாக்கணும். சுவர்ல எழுதுதல், குப்பை வீசுதல் போன்ற செயல்களை தவிர்க்கணும். இத்தகைய வரலாறு சிறப்பு மிக்க சின்னங்களை பாதுகாக்கணும்.
4: யானை மலை எதை கற்றுத்தருது?
2: இது நமக்கு 3 முக்கியமான விஷயத்த கற்றுத்தருது. தமிழரோடு தொன்மையான வரலாறு, சமய நல்லிணக்கம், இயற்கையையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் கற்றுத்தருது.
5: யானைமலை ஒரு சாதாரண மலை இல்ல, ஒரு வரலாற்று பொக்கிஷம் என்பதை நீ மூலமையா புரிஞ்சிருப்பேன்னு நம்புறேன்.
4: புரிஞ்சுக்கிட்டேன், நான் யானை மலைக்கு போக போறேன்.
5: கண்டிப்பா போ, நம்ம ஊரோட பெருமையை அறிஞ்சுக்கிறது நம்ம கடமை. யானைமலை நம்ம பாரம்பரியத்தின் ஒரு உயிருள்ள சான்றா இருக்கு.
4: ஆமா ஆமா, உயிருள்ள சான்றுதான் அது.
5: அறிவை தேடி கற்கும் ஆர்வம் என்றும் வளரட்டும் விபீஷ். எங்க ஒரே கேட்ட வானொலி நேயர்கள் ஆகிய நீங்களும் ஒரு முறை யானைமலை சென்று வாங்கன்னு கூறி விடை பெறுகிறோம்.
4: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள்.

0: 169 runs for India in the second T20 International in Bristol. That is all in the news at 9. Good night.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் திரை இசை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரை இசையாக கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த பாடல்.

0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் திரைசை.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம்.
2: சக்ரவியூகம்.

0: தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் மூன்றாம் பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
1: சார், கார்னிவல் ஷிப் ரீச் பண்ணிட்டோம் சார்.
2: ஓகே, சீக்கிரம் ரெண்டு பேரும் ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்க. உள்நீச்சல் அடிச்சு அந்த ஆர்கிமிடிஸ் கப்பலோட பேக் சைடில் ப்ரொப்பலர் வழியாக நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்குது. தென் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எவாக்குவேட்டர் வழியாக போய் டனலில் இருக்கக்கூடிய ஏணி வழியாக மேலே ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை ரீச் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்?
1: காபி சார்.
2: Oh my god,

0: வரை சார் கார்னிவல் ஷிப் ரீச் பண்ணிட்டோம் சார்.
1: ஓகே, சீக்கிரம் ரெண்டு பேரும் ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்க. உள்நீச்சல் அடிச்சு அந்த ஆர்கிமிடிஸ் கப்பலோட பேக் சைடில் ப்ரொப்பலர் வழியாக நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்குது. தென் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எவாக்குவேட்டர் வழியாக போய் டனலில் இருக்கக்கூடிய ஏணி வழியாக மேலே ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை ரீச் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்?
0: காப்பி சார்.
2: ஓ மை காட், ஃபாகிமா என்ன இப்படி பண்ணிட்டேன்?
0: சாரி சார், எமர்ஜென்சி பட்டன்ல தெரியாம கைப்பட்டுருச்சு. கனல் சார், they are coming. அலாரம் சவுண்ட் கேட்டவனுங்க வரானுங்க. கனல் சார், ஃபாகிமோட லெஃப்ட் ஷோல்டர்ல ஷூட் பண்ணிட்டாங்க.
1: ஃபாகிமா, ஃபாகிமா, இங்க பாரு ஃபாகிமா.
0: சார், ஃபாகிமா மயங்கிட்டா.
3: சார், இப்போ என்ன பண்றது?
2: அங்க பாரு, நல்லா பாருங்க
3: சார், ரோபோட்ஸ் மாதிரி தெரியுது.
2: எஸ் டெல்லா, தே ஆர் ரோபோட்ஸ்.
3: எஸ் சார். சார், ஃபாஹிமா டோட்டலி மயங்கிட்டா. என்ன பண்ண போறோம் இப்போ?
2: எல்லா ரோபோட்ஸ்டையும் சிங்கிள் கண்ட்ரோல் தான் இருக்கும். பியூலா, பியூலா, ஹரி தேர்.
4: எஸ் சார், ஐ அம் ஹியர்.
2: நான் சொல்றது செய் பியூலா.
5: எஸ் சார், வெயிட்டிங் ஃபார் யுவர் கமாண்ட்.
2: இப்ப எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ரோபோட்ஸோட கமாண்டிங் பாயிண்ட் இந்த ஷிப்ல எங்கேயோ இருக்குது. அத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா?
5: ஜஸ்ட் அ வைல் சார். சார், ஆல் ரோபோட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை அ சிஸ்டம். அந்த சிஸ்டம் ஷிப்போட கேப்டன் கேபின்ல இருக்கு சார்.
2: குட். அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா பியூலா?
3: சார், ரோபோட்ஸ் கிட்ட வந்துருச்சு.
2: பியூலா, பி குயிக்.
5: சார், அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங் செக்யூரிட்டியில இருக்கு. அந்த சிஸ்டம் ஹேக் பண்றது சிக்கலா இருக்கு. பட் ஐ அம் ஸ்டில் ட்ரைங் சார்.
2: பியூலா, லிசன், எல்லா ரோபோட்ஸுக்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் கண்ட்ரோல் மூலமா கமாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணா போதும்.
3: ஃபாஹிமா, ஃபாஹிமா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம சீக்கிரமாக இந்த கப்பலை விட்டு வெளியே போயிடலாம். டோன்ட் வரி.
2: பியூலா
5: சார்,
2: அந்த சிஸ்டம்ஸை அக்சஸ் பண்ண முடிஞ்சா?
5: ஜஸ்ட் 2 seconds சார். சார், ஐ காட் த சிஸ்டம் சீக்ரெட் கோட் பை யூசிங் அ ஹேக்கிங் சாஃப்ட்வேர். அந்த சிஸ்டமோட ஆக்சஸ் கிடைச்சிருச்சு சார்.
4: பியூலா,
3: அங்க பாருங்க, அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஒண்ணுன்னா கீழே விழ ஆரம்பிக்குது.
2: எஸ் டெல்லா, பியூலா எல்லா ரோபோட்ஸையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டா. இப்ப நாம இந்த ட்ரோன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். கம் ஆன் ஸ்டெல்லா.
3: சார், அப்ப ஃபாஹிமா?
2: டோன்ட் வரி ஸ்டெல்லா, ஃபாகிமாக்கு ஒண்ணும் ஆகாது. புல்லட் ஆக்ரோமியன் லிகமெண்ட்ஸ்ல தான் பாஞ்சிருக்கு. பயப்பட ஒண்ணும் இல்ல. இந்தா, இதப்படி இந்த கர்ச்சிப்பை வச்சு ப்ளீடிங் வராம கட்டி விடு ஃபாகிமா கையில.
3: ஓகே சார்.
6: அம்மா, வலிக்குதே.
3: ஃபாஹிமா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோ.
2: ஃபாகிமா, பி ஸ்ட்ராங், உனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் இருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் திரும்பி வந்துடுறோம். ஓகேவா
3: கனல் சார்? பட் ஃபாஹிமாவை இந்த நிலைமையில்
6: ஸ்டெல்லா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அந்த ட்ரோன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. ஐ அம் ஓகே, டோன்ட் வெரி.
2: கொஞ்சம் வழியை பொறுத்துக்க, நாங்க சீக்கிரம் திரும்பி வந்துடுறோம். சரியா? ஓகே ஸ்டெல்லா, கம்.

0: சார், என்னால நம்பவே முடியல. அங்க கிட்டத்தட்ட 20 ரோபோட்ஸ் கீழே சரிஞ்சு விழுந்து கிடக்குது. பட் இங்க இங்க பாருங்க, நிறைய ரோபோட்ஸ் நடமாடிட்டு இருக்கு. இந்த கப்பல் முழுசு ரோபோட்ஸ் இருக்கும் போலயே கனல் சார். அப்போ பியூலா எல்லா ரோபோட்ஸையும் டீஆக்டிவேட் பண்ணலையா?
1: இல்ல ஸ்டெல்லா, மேபி ஒவ்வொரு செட் ஆஃப் ரோபோட்ஸ்க்கும் வேற வேற கமாண்டிங் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இப்போ என்ன பண்றது கனல் சார்? அந்த சஸ்பெக்ட்ஸ் இந்த கப்பல்ல இருக்காங்கன்னு நமக்கு தகவல் கிடைச்சது. பட் இங்க வந்து பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்கு. இப்ப இந்த ரோபோட்ஸ் தாண்டி எப்படி அந்த ட்ரோன்ஸ் டீஆக்டிவேட் பண்றது கனல் சார்?
1: டோன்ட் வரி ஸ்டெல்லா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதோ அங்க பாரு.
0: எங்க எங்க சார்?
1: அதோ அந்த கேபினுக்கு ரைட் சைடுல பாரு.
0: சர்வர் ரூம்னு போட்டிருக்க.
1: எஸ் அந்த சர்வர் ரூம்க்குள்ள தான் நாம போகணும்.
0: கனல் சார், இத்தனை ரோபோட்ஸ் நடமாடிட்டு இருக்கு, இதங்களை தாண்டி எப்படி போறது?
1: அதுக்கு ஒரு வழி இருக்கு ஸ்டெல்லா. பியூலா,
2: கனல் சார் லைன்ல தான் இருக்கேன்.
1: நாங்க வந்த ஸ்டீமர் போட்ல பாம் செட் பண்ணி வச்சிருந்தோம்ல.
3: எஸ் சார்.
1: அத சிக்னல் மூலமா வெடிக்க வை.
2: ஓகே சார்.
0: சார் என்ன சொல்றீங்க, நாம வந்த ஸ்ட்ரீமர் போட்ல பாம் வச்சிருந்தீங்களா?
1: எஸ் ஸ்டெல்லா.
0: என்னது? எஸ் சார். சார் ஏன் இந்த விபரீத விளையாட்டு?
1: அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான் ஸ்டெல்லா.
0: என்ன சேஃப்டியா சார்? பாம்ல என்ன சேஃப்டி? நாம வரும்போது வெடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும் சார்?
1: ஒன்னும் ஆகிருக்காது. ஆனா இப்ப வெடிச்சா என்ன ஆகுதுன்னு பாக்குறியா?
0: சார் நாம இந்த பெரிய கப்பல்ல இருக்கோம். நம்ம வந்த சின்ன ஸ்ட்ரீமர் போட் இந்த கப்பல் கிட்ட தான் இருக்கு. அந்த ஸ்ட்ரீமர் போட் வெடிச்சா இந்த பெரிய கப்பலுக்கும் சேதம் ஏற்பட்டு தண்ணியில இந்த கப்பலும் மூழ்கிடும் சார்.
1: அதான் பிளான் ஸ்டெல்லா.
4: பியூலா, ஆர் யூ ரெடி?
3: ரெடி சார்.
4: டு இட் நவ.
0: சார் நான் சொன்னேன்ல இந்த கப்பல் டேமேஜ் ஆகிரும்னு. இப்ப பாருங்க, எல்லா பக்கமும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல இந்த கப்பலும் மூழ்கிட போகுது.
1: அதுக்கு தான் பாம பிளாஸ்ட் பண்ண சொன்னேன் சார்ல. ஓகே குயிக், நாம உடனே சர்வர் ரூம்க்கு போகணும். கம் ஆன்.
0: சார், சர்வர் ரூம்குள்ள வந்துட்டோம். இங்க இந்த சர்வர் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்ன சர்வரோட அந்த ட்ரோன்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கும்னு தெரியலையே.
1: We will identify.
0: சார், இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு. நாம எப்படி வெளியே போறது சார்? அங்க ஃபாஹிமா வேற அடிபட்டு இருக்கா?
1: I know Stella. அந்த OMG டிவைஸ கொடு.
0: இந்தாங்க சார். அண்ணா சார், இந்த டிவைஸ ஏன் கொண்டு வர சொன்னீங்க?
1: இந்த சர்வர்ல இருந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் வழியா அந்த ட்ரோன்ஸுக்கு சிக்னல்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது பர்டிகுலரா எந்த சர்வர் லிங்க்ல இருந்து பாஸ் ஆகுதுன்னு இந்த டிவைஸ் நமக்கு காட்டி கொடுத்துரும்.
0: ஓ ஓகே ஓகே சார். பட் ஃபாஸ்ட், இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருச்சு.
1: டோன்ட் வரி ஸ்டெல்லா, ஃபைண்ட் பண்ணிடலாம். வெயிட்.
0: சார், பீப் சவுண்ட் வந்துருச்சு. இந்த சர்வர் பேஸ்ல தான் நினைக்கிறேன்.
1: எஸ் ஸ்டெல்லா, இதுதான் சர்வர். ஓபன் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர் டிஸ்ப்ளேல சீக்ரெட் பாஸ்வேர்ட் கேக்குதே.
0: சார், இவ்ளோ தூரம் வந்துட்டோம், பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட மாட்டோமா?
1: பரவாயில்லையே, கான்ஃபிடென்ட்டா பேசுற, பயம் இல்லையா?
0: பயமா? எனக்கா? அதுவும் கனல் சார் டீம்ல இருந்துட்டு. சார், இந்த ஸ்டெல்லா ஒரு எத்திக்கல் ஹேக்கருங்கிறதையே மறந்துட்டீங்க.
1: மறக்கல மறக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீ PhD, அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் வேற, எப்படி மறப்பேன் ஸ்டெல்லா?
0: ஞாபகம் இருந்தா சரி சார், கொஞ்சம் விலகுங்க. நானா இந்த கம்ப்

0: சுட்டுறான்னு ஒரு கை பார்த்துடுறேன். சார், எனக்கு ஒரு டவுட். இந்த ஷிப்க்குள்ள தண்ணி வந்து மூழ்க தானே போகுது எப்படியும்? அப்ப அந்த ட்ரோன்ஸ் முங்கிடும்ல?
1: இல்ல ஸ்டெல்லா, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. அந்த ட்ரோன்ஸ் ஒருவேளை தண்ணில முங்கினாலும் பறக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணிருக்கலாம்.
2: Access granted.
0: சார், இங்க பாருங்க ஸ்டெல்லாவோட இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஓபன் ஆகிருச்சு.
1: வெல் டன் ஸ்டெல்லா. இதுல ட்ரோன்ஸுக்கான ப்ராம்ப்ட் எதுல கோடிங் பண்ணிருக்காங்கன்றத செக் பண்ணு. வெயிட் வெயிட், மறுபடியும் ஏதோ சத்தம் கேக்குது.
0: ஆமா சார், என்ன சத்தம் அது?
1: வெயிட் ஸ்டெல்லா, வெளியே போய் பாக்குறேன். ஓ மை காட்,
0: என்ன ஆச்சு?
1: ட்ரோன்ஸ் பறக்க ஆரம்பிக்க போகுது ஸ்டெல்லா. குயிக், சர்வர் அக்சஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணு இமிடியட்லி. ஓ மை காட், அந்த ரோபோட் நம்மள பாத்துருச்சு.
0: ஐயோ சார், இப்போ நம்ம என்ன பண்றது?
1: டோன்ட் வரி, டோன்ட் வரி. அங்க பார், அந்த வால்ல பேட்டில் ரைஃபிள் கன் இருக்கு. நீ கோட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ண, நான் அந்த ரோபோட்ஸ பாத்துக்கிறேன். வாங்கடா இரும்பு மண்டையங்களா.
0: சார், கோட் அக்சஸ் ட்ரோன்ஸ் டீஆக்டிவேட் பண்ணிடவா?
1: டு இட் நவ.
0: சார், தண்ணி மொத்தமா உள்ள வந்துருச்சு. நாம இப்ப எப்படி தப்பிக்கிறது?
1: சொல்றேன் வா, நாம ஃபர்ஸ்ட் வாகிமாவை கூட்டிட்டு கப்பலோட மேல் தளத்துக்கு போகணும். குயிக்.
0: வாகிமா, வாகிமா, கண்ணதுரு, இதோ இங்க பாரு, நாங்க வந்துட்டோம்.
1: இன்னும் ரெண்டு நிமிஷத்துல இந்த கப்பல் முங்கிரும். நாம அதுக்குள்ள உடனே மேல போகணும். கம் ஆன்
0: வாகிமா. உண்ணாகாது, உண்ணாகாது. இதோ என் ஷோல்டர் பிடிச்சுக்கோ, கம் ஆன். சார், மேல போனாலும் இந்த கப்பல் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுமே, என்ன பண்றது?
1: முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வாங்க.
0: சார், நம்ம மேல வந்துட்டோம், இப்ப எப்படி தப்பிக்கிறது?
1: கொஞ்சம் அங்க பாரஸ்டல்ல.
0: சார், ஹெலிகாப்டர்?
1: எஸ்.

0: எப்படியோ ஒரு வழியா அந்த ட்ரோன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இல்லைனா இன்னைக்கு கலிபோர்னியால நடந்துட்டு இருக்கிற இந்தியன் அசோசியேஷன் மீட்டிங்ல பறக்க விட்டு பாம்ப் பிளாஸ்ட் பண்ணிருப்பானுங்க.
1: ஆமா பியூலா, ட்ரோன்ஸ்ல கன்ஸ் வேற எனேபிள் ஆகி இருந்தது.
2: ஸ்டெல்லா, பியூ, பியூலா,
0: நோ நோ, ஸ்ட்ரைன் பண்ணாத ஃபாஹிமா. ஷோல்டர்ல பாஞ்சிருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணியாச்சு, ஸ்டிச் போட்டிருக்கு, சோ டோன்ட் ஸ்ட்ரைன்.
2: கனல் சார் எங்க? அவருக்கு ஒன்றும் ஆகலைல்ல.
1: யாருக்கு? கனல் சாருக்கா? அவருக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது.
3: ஸ்டெல்லா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்ல உனக்கே?
4: நம்பிட்டேன் நம்பிட்டேன்.
1: ஏய் ஸ்ரீதர், நீ எப்ப வந்த? ஆமா இரு, உன்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணார் அந்த டாக்டர்?
3: எங்க டிஸ்சார்ஜ் பண்ணாரு? விரட்டி விட்டுட்டாரு.
1: ஏன் சார்?
3: பின்ன அங்க இருக்கிற நர்ஸுங்க கிட்ட இவன் வழியோ வழின்னு வழிஞ்சிருக்கான். அதை பொறுக்க முடியாத டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. இவனாலையும் மானமே போச்சு ஸ்டெல்லா.
4: ஏன் சார், நர்ஸு கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்டேன், அது குத்தமா சார்.
3: டேய், நீ பேரை கேட்டுட்டு என்னடா பண்ணுன?
0: என்ன சார், என்ன பண்ணா?
3: அத அவன்கிட்டயே கேளு பியூலா.
0: ஏ ஸ்ரீதர், அப்படி என்னதான்டா பண்ணி தொலைச்ச?
4: அந்த நர்ஸ் பேருக்கும் என் பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தனா?
1: ஆ, பார்த்து
4: பார்த்தா அதுல மேரேஜ்னு வந்துச்சு. அதான் அதையே அந்த நர்ஸ் கிட்ட காமிச்சு நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். இது ஒரு தப்பா?
0: அடச்சி.
2: ஸ்டெல்லா, பியூலா, ரெண்டு பேரும் கொஞ்சம் விலகுங்க, அந்த மூஞ்சியை நான் பார்க்குறேன்.
4: இந்த ஹாஸ்பிடல்லயும் நர்ஸ் இருப்பாங்களா?
5: பாண்டியம்மா.

0: ஹலோ
1: கனல் பிரியன்.
0: எஸ் கனல் ஸ்பீக்கிங்.
1: ரொம்ப புத்திசாலித்தனமா ட்ரோன்ஸ்கள் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டதா நினைச்சிட்டு இருக்க போலயே.
0: டேய், இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க டீமை மொத்தமா புடிச்சு காட்டுறேன், கதைய முடிச்சு காட்டுறேன். மறுபடியும் என்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல
1: கனல். உன் கதைய அப்பவே முடிச்சிட்டோம்னு நாங்க தப்பா கணக்கு போட்டுட்டோம். நீயும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப கிளவரா எங்ககிட்டயே கேம் விளாடிட்டீங்கல்ல. ஆனா அது இப்ப உண்மையாக போகுது, ஜஸ்ட் வெயிட்.
0: நீ என்னடா வெயிட் பண்றது? உனக்கு முன்னாடி நான் வர்றப்ப நீ விடுற மூச்சு கடைசியானதா இருக்கும்.
1: வாவ், பஞ்ச் டைலாக்க ரசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை கனல் பிரியன். நீ சாமர்த்தியமா உன்னோட இந்தியர்களை காப்பாத்திட்ட. கலிபோர்னியா கூட்டத்துக்கு நாங்க வச்சிருந்த டார்கெட்டை நீ உடைச்சிட்ட. ஆனா இந்த வாட்டி உன்னால எங்க பிளான ஒண்ணுமே பண்ண முடியாது கனல்.
2: வாட், என்ன சொல்ல வர?
1: எஸ் கனல் பிரியன், இந்த முறை உயிர் சேதம் ரொம்ப கொடுமையானதாகவும் நிறைய உயிரை பலி கொடுக்க போறதாகவும் அமைய போகுது. முடிஞ்சா தடுத்து பாரு. சரண்டரா கனல் பிரியன், இந்த நாடு எனக்கு கொடுத்த பரிச நான் திருப்பி தர வேணாமா?
0: யாரோ சில பேரு உனக்கு பண்ணின துரோகத்துக்கு மொத்த நாட்டையும் பழிவாங்க நினைக்கிறது முட்டாள்தனம்.
1: முட்டாள்தனமா? என்னது முட்டாள்தனமா? அந்த முட்டாள்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கனல்.
2: முடிஞ்சா இந்த தடவை தடுத்து பாரு கனல்.
0: தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற, விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஐ வான் யூ.
1: நிறைய விளைவுகள் பார்த்தாச்சு கனல் பிரியன், அதுக்கான பதிலடிதான் இது. இனிமே உன்னோட புலனாய்வு எங்க கிட்ட செல்லாது. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், இன்னும் உன் ஒய்ஃப் கயல்விழி கிடைக்கலேன்னு கேள்விப்பட்டேன். சோ சேட். சீக்கிரம் தேடி கண்டுபிடி கனல் பிரியன், ஐ மீன் உயிரோடையோ.
0: டேய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன தேடி வந்து உன் உயிரை எடுத்துருவேன். அது ரொம்ப கொடூரமா இருக்கும்.
1: கோபம் வருது போல சாருக்கு. நாம் பட்ட வழிய விட இது கம்மி தான் கனல் பிரியன். இன்னொரு ஒரு விஷயம், இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுறப்பவே என்னோட லொகேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிருப்ப. பட் நோ யூஸ், சீக்கிரம் ஆழ்ந்த இரங்கல் செய்தி வரும். முடிஞ்சா இந்தியாவுக்கு கிளம்பி அதை தடுத்து பாரு. பச்சை பிள்ளைங்களோட சாவுக்கு நீ காரணமாக போறன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப பாவமா இருக்கு. மோரவர் அந்த ஸ்கூல்ல தானே ஓம் பொண்ணு தமிழினி படிக்கிறா போலயே.
0: டேய், டேய், என்ன சொல்ற? ஹலோ ஹலோ டேய்.

0: என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? அப்படி யார்கிட்ட இருந்து கால்?
1: அந்த கேங்க இருந்து தான் செல்லா. நாம ட்ரோன்ஸ் டீஆக்டிவேட் பண்ணோம்ல, அதுல அவனுக்கு வெக்ஸ் ஆகி வேற ஒரு விபரீதத்துக்கு பிளான் போட்டிருக்காங்க.
2: ஹலோ, லிட்டில் கடல் ஸ்கூலா?
3: எஸ் சார், நீங்க?
1: மேம், நான் கடல் பிரியன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழியோட ஃபாதர்.
2: ஓ, சொல்லுங்க சார்.
1: நான் தமிழி கிட்ட உடனே பேசணும், ப்ளீஸ்.
3: சார், உங்களுக்கு தெரியாதா, பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் டே டூர், பிள்ளைங்க வண்டலூர் ஜூக்கு கிளம்பி போயிட்டாங்க. பஸ் கிளம்பி ஒன் ஹவர் ஆச்சு.
1: மேடம், இமிடியேட்டா அந்த பஸ்ஸை காண்டாக்ட் பண்ணி நிப்பாட்ட சொல்லுங்க.
2: ஏ சார், இது பிரச்சனையா?
1: மேபி அந்த பஸ்ல இல்ல ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் ஸ்டாப் த பஸ்.
3: ஓகே சார், ஓகே, ஐ வில் டூ.

0: ஸ்டெல்லா, பியூலா, நாம உடனே இந்தியா கிளம்பணும். ஸ்ரீதர், நீ ஃபாகிமா கூட இரு.
1: ஓகே சார்.
0: ஃபாகிமா, ப்ளீஸ் டேக் கேர், அங்கே ஏதோ பெரிய ஆபத்து நடக்க போகுது. தமிழினிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது.
2: சார், சார், என்ன என்ன சார் ஆச்சு தமிழினிக்கு?
0: ஒன்றும் இல்லை. தமிழினிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஆகப்பட மாட்டேன். பியூலா, உடனே சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட் விங்க காண்டாக்ட் பண்ணு.
3: இதோ உடனே பண்றேன் சார்.
0: அது மட்டும் இல்ல, டிஐஜி போலீஸ்க்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ண சொல்லி திருச்சூலம் டு வண்டலூர் ரோட அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வர சொல்லு.
3: எஸ் சார், இதோ உடனே பண்றேன் சார்.
4: ஹலோ, மிஸ்டர் கனல்பிரியன்.
0: ஆ, சொல்லுங்க மேடம், பஸ் நிப்பாட்டிட்டீங்களா?
5: இல்ல சார், டிரைவர் போன் பிக் பண்ணல, கூட போன ஸ்டாஃப்ஸும் போன் எடுக்கல. இப்போ என்ன பண்ண சார்?
0: நினைச்சேன், இமிடியேட்டா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ்.
5: ஓகே சார்.
6: சார், இப்போ அந்த பஸ்ல நம்ம தமிழினி இருப்பாளே?
0: எஸ்டெல்லா, ஐ திங்க் அந்த பஸ்ஸை அந்த தீவிரவாதிங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
3: சார், சென்னையில் இருக்கிற நம்ம எம்ஐபி டிபார்ட்மெண்ட் பிங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார்.
7: ஹலோ மிஸ்டர் கனல் பிரியன், உன்னோட உயிர், உன்னோட ரத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் துடிதுடிச்சு சாக போகுது. நீயோ இப்போ நியூயார்க்கில், உன் பொண்ணு இந்தியாவில். இன்னும் அரை மணி நேரத்தில் பஸ்ல இருக்கிற பாம் வெடிக்கிறத பார்க்க ஆசையா இருக்குதா?
0: டேய் டேய், என் தமிழனுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னையும் உன் கூட்டத்தையும் உயிரோட புதைச்சிருவேன்.
7: நோ வே கனல் பிரியன், பஸ் டிரைவர் எங்காளுங்க. என்ன பாவம், ரெண்டு டீச்சர்களையும் அநியாயமா கொன்னுட்டாங்க. பஸ்ஸுக்குள்ள 55 பிள்ளைங்க, உன் பொண்ணையும் சேர்த்து. இப்ப நான் சொல்றேன், பாம் வெடிக்கிறதுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்.
3: சார், இந்த தடவை அவனை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியல சார். அவனோட லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கு.
6: கனல் சார், நம்ம இப்போ இந்தியா கிளம்பினாலும் 18 hours ஆகும். அவனும் அரை மணி நேரத்துல நம்ம தமிழினி போற பஸ் வெடிக்க போகுதுன்னு சொல்றான். நம்ம என்ன பண்ண போறோம்?
3: சார், எம்ஐபியில இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். லொகேட் பண்ணதுல அந்த பஸ் ஹை ஸ்பீட்ல போகுதான், வண்டலூர் ரூட்ல இல்லையா?
0: தென்
3: சென்னை டு பெங்களூர் 4-way ரூட்ல போயிட்டு இருக்கான் சார்.
0: ஓகே, நமக்கு நேரம் இல்ல. ஸ்டெல்லா,
6: எஸ் சார்,
0: டிபார்ட்மெண்ட்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. நிலைமையை சொல்லி நமக்கு ஸ்பெஷல் ஜெட்க்கு ஏற்பாடு பண்ணு.
6: ஓகே சார், இமிடியேட்டா பண்ணிடுறேன்.
0: பியூலா, என்னோட லேப்டாப் கொடு.
3: இதாங்க சார்.
8: என்ன கனல் பிரியன், அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றனா?
0: இங்க பாரு, தமிழினி உயிரோட விளையாடாத, நீ என் கண்ணுக்கு முன்னாடி மாட்டின.
7: நீ இப்படி பதறத கேக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உனக்காக ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்
9: வேணா? சொன்னா கேளு.
7: பதறாத கனல், டிஸ்கவுண்ட் என்னன்றத முதல்ல கேளு.
0: என் தமிழினிக்கு ஏதாவது ஆச்சு, உனைய கொன்றுவே ராஸ்கல்.
7: என்ன கொல்றது அப்புறம் இருக்கட்டும், சின்ன குழந்தைகளோட உசிர் போறத நீ கேட்க வேணா?
0: டேய் வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளு.
7: நீ சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் சொல்றத நீ கேக்குறியா?

இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் மூன்றாம் பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம் இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு.

இசை ஜாலமாய் பட்டுச்சிறையில் வருகின்ற பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.

நிலவொளி வீசும் நேரத்தில் பட்டு சிறகில் வெள்ளி நிலவாய் வருகின்ற பாடல் நந்தவனத்திரு திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை கானங்களாக நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல். இது பட்டுச்சிறகு.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த பட்டு சிறகு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிறைவு செய்வது நான் ஸ்ரீநாத்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேர்கள் கேட்க இருப்பது நாளை நமது பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவார் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல்

துறை விரிவுரையாளர் முனைவர் கே. ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள், சென்னேஞ்சலாக 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக கேட்கலாம். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், தேனாம்பாக்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மி. சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வரம்புற காத்திருக்கிறது, 8:50 சைபாலி நின்று தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 ட்ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2026 முன்னிட்டு உலக புகையிலை சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் காசநோய் பிரிவின் துணை இயக்குனர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி. ராஜசேகரன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். 10:30 ஒருபட பாடல்கள், 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னேஞ்சலாக கேட்கலாம். நாளை நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல் கேட்கலாம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம், 2:30 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, நாளை மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 4:02 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, மாலை 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக கேட்கலாம். நாளை மாலை 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ். ராஜசேகரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். 8:35 விளையாடலாம் வாங்க. சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ. தினேஷ் பாண்டிய அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் 2 பகுதி. நாளை 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டு சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் வலம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:40. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் சரியாக 11:11.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

இரவோடு இணைந்து இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேயர்கள் கேட்க இருப்பது இசை தாளாட்டாய் தேனும் பாலும். நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து வழங்க காத்திருக்கிறேன் நான், முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூட

0: கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பிபிசி நிவாஸ் எஸ் ஜானகி குரல்களில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:16:31. இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் இது தேனும் பாலும். நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ மிசிமா திரைப்படத்திற்காக

0: நேரம் சரியாக 11:20.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: இரவின் இசையாய் ஒழித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வலம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் பெரிய எண் திரைப்பட பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோட் உழுவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
1: நேரம் சரியாக 11:25. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தங்கமலை ரகசியம் படத்திற்காக இதோ அமுதை பொழியும் நிலவு வலம் வர காத்திருக்கிறது.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையோடு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். மொழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் புதையல் திரைப்படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் தேனும் பாலும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. 11:35 ஒழிக்க காத்திருக்கும் பாடல் 1959 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வளம் வர காத்திருக்கிறது காற்றலைகளின் வழியாக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இசையோடு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். 11:40 ஒலிக்க காத்திருக்கும் பாடல் இது. அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பதினோரு மணி 45 நிமிடம் 13 நொடிகளில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 இரவோடு இசை பாடும் நிகழ்ச்சியாய் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக. இதோ காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: நேரம் சரியாக 11:49 பத்து நொடிகள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: இருக்கிறீர்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளிவந்த ராமு திரைப்படத்திற்காக

0: நேரம் 11:53, 40 நொடிகள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
0: இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது இதோ காற்றலைகளில்.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். இதுவரை உங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை வழங்கியது நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனி தொடர்வது நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான காலை பொழுதை தொடர்வோம். முதலாவதாக நாம் வித் பாரதி 102.3 இசையவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். நந்தனார் படத்திலிருந்து M.M. தண்டபாணி தேசிகர் அவர்களின் குரலில் பாபநாசம் சிவன் மற்றும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள், வரிகளில் M.D. பார்த்தசாரதி மற்றும் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இசையமைப்பில் வரும் பாடல்

தியானம் மனதை அமைதியாக்கும் பொக்கிஷம். அதில் தொலைந்திடுவோம் நம்மை கண்டுபிடிக்க. திரையிசையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக வரும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில், பா விஜயின் வரிகளில், கிரிஷ் கோபாலகிருஷ்ணனின் இசையமைப்பில்.

இந்த பிரபஞ்ச அன்னையிடம் அடிமையாக இருப்பதே ஆனந்தம். அன்பும் ஆற்றலும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே நலம் பெறும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தாய் நம் உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கிறாள். நாம் செய்யும் பணிகளே அவருக்கான வழிபாடு. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அம்மன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினர். இவர்களின் குரலில், வாலியின் வரிகளில், ஸ்ரீ இசையில்

0: இந்த இனிய புதிய நாளில் விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை நிரம்பட்டும், வாழ்க்கை பூரணத்துவமாய் ஜொலிக்கட்டும். அகல் விளக்கு எப்படி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை நாம் இருளில் இருக்கும்போது தான் உணர முடியும். அதுபோல தாய் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார் என்பதை நம் வளர்ச்சியில் தான் உணர முடியும். அதனால் தாய்மையை எப்பொழுதும் போற்றுங்கள். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி, காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபாலையர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 10ஆம் நாள், பாரபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

கொடுமையானது. யாழ் வளைந்திருந்தாலும் அதன் செயல் இனிமையானது. அதனால் வடிவங்களை வைத்து எடை போடாமல் மனிதர்களின் செயல்களை வைத்தே எடை போட வேண்டும். குறள் எண் 279 அதிகாரம் கூட

0: அம்பு நேராக இருந்தாலும் அதன் செயல் கொடுமையானது. யாழ் வளைந்திருந்தாலும் அதன் செயல் இனிமையானது. அதனால் வடிவங்களை வைத்து எடை போடாமல் மனிதர்களின் செயல்களை வைத்தே எடை போட வேண்டும். குறள் எண் 279, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்க இருப்பது இன்று நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கைப்பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, காலை 7:25 ஸ்ரீ பாலகோபால ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள், தேனம்பாக்கம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கைப்பூக்கள், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்கலாம், 8:50 சைபாலின் என்ற ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திர இசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, இன்று காலை 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட காச நோய் பிரிவின் துணை இயக்குனர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் வி ராஜசேகரன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். 10:30 ஒருபட பாடல்கள், 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம், 2:30 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 4:02 ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக கேட்கலாம், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, இன்று 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக கேட்கலாம், 8:35 விளையாடலாம் வாங்க சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி பங்கேற்கும் நேர்முகம் 2 பகுதி கேட்கலாம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டு சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது வானொலிகளில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 5 மணி.

நேரம் சரியாக 5:25 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 5:12:50. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை

நிலைய கடிகாரம் சொல்லும் நேரம் 5:16:17. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் பக்தி மாலை.

5:20 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் 5:23:25 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பக்தி மாலை. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.